நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 30 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:50. இனி தொடர்வது காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் 9வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். ஏழு மணிக்கு சுழல் விளக்கு, தொடர்ந்து காலை மலர். இதில் தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் ஆகியன இடம்பெறும். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் குறைந்த செலவில் வீடு கட்ட ஆலோசனைகள் தருகிறார் பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள். காலை 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 திருச்சி சாரதாஸ், ராம்நெய் மற்றும் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலா, ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சர்வளகுமார் ஆகியோர். 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா இன்று பிலஹரி ராகத்தில், 11:30 ஸ்டம்ப், 12:10 மங்கையருலகம், நினைவில் நிற்கும் சுவை பற்றி தோழிகள் பங்கேற்கலாம், 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை வழங்குகிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் பாக்கியராணி அவர்கள். பிற்பகல் 2:30 மணிமலர், லிட்டில் ஸ்டார் டிஎஸ் வேதாக்ஷன் பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் திருச்சி கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள், 3:00 இசைத்தூரல். மாலை 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.

மின் வண்ணகோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாய்ரா பானு அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், 7 மணிக்கு சயின்ஸ் பீடியா, சைபர் கவசம், இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல், நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பானுப்ரியா அவர்கள், 8:05 பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம், தொடர்ந்து இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருது. இனி முதல் அலை வரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களுடன், 9 மணிக்கு அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்கள் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரங்குறிச்சி என் மோகனராகம் அவர்கள் மிருதங்கம்.

0: இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நெகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல் அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியிருக்கும் பாரதிப்பன்.

0: world. Speaking at the India-US Forum 2026 in New Delhi last evening, Dr. Jaishankar spoke about the deepening India-US partnership across domains, even as both nations navigate its issues and complexities. He added that as India rises, its interests will expand and diversify. The National Testing Agency has said that it is fully prepared for a smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET, UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Supreme Court has expressed serious concern over what it described as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M.H. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடிங்கி போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தபசியின் பிச்சை பாத்திரம் சிறுசுதா நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும்

0: தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

கடவுள் கொடுக்கிறது தாமதமாகலாம், ஆனா ஒருபோதும் தவறாகாது. நம்பிக்கை வச்ச இதயம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. நம்பிக்கையோட இறைவனின் துணை கொண்டு உங்களோட இந்த நாளை தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆனந்தராகும்.

6:18 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். இது ஆனந்தராகம் நிகழ்ச்சியில். இனி டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

எங்கும் நிறைந்த இறைவனை இன்னிசையால் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும். நிகழ்ச்சியில் இனி எமில் ஜெபசிங் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்

விடியலும் இறைவன் நமக்கு தரும் புதிய வாய்ப்பு. நன்றி கூறும் தொடங்கி இந்த நாள் சிறப்பாய் அமையட்டும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க, இது ஆனந்தராகும். நிகழ்ச்சியில் இனி சேலம் ஜெயலட்சுமி பாடியிருக்கும் பாடல்

0: பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். நேரம் 6:35. இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 6 சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உங்களுக்காக ஒரு கடுதாசி.
2: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கதிரவன் சூரியன் உதிக்கும் திசை எதுன்னு கேட்டா உடன் கிழக்கு என்ற பதில் வரும். சூரியன் மிக துல்லியமாக கிழக்கில் உதிக்கும் நாள்தான் சித்திரை 1. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் துல்லியமாக வானியல் சாஸ்திரத்தை கணித்திருக்கிறான். இந்து சமயம் சொல்லி வைத்த நமக்கு தெரியாத உண்மைகள் சித்திரை 1, ஆடி 1, ஐப்பசி 1, தை 1, இவற்றை நாம விழாவா கொண்டாடுறோம். ஏதோ ஒரு சடங்கு, சம்பிரதாயம், பழக்கம்னு நினைக்கிறோம். நம் முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியலை வச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுமா? நமது சொல் செயல் ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு விஞ்ஞானம் இருக்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றோம். ஆனால் என்றாவது ஓர் அளவை வைத்து சூரியன் உதிக்கின்ற போது சோதித்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே மிகச்சரியாக கிழக்கே உதிக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும். அதன்பின் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கே உதிக்கும், அப்புறம் தென்கிழக்கு நோக்கி நகரும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இப்படி சரியாக கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் காலம் சரியா 1 வருடம். சரி, இதுக்கும் தமிழ் மாதங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள் தான் சித்திரை 1. அறிவியல் விஞ்ஞானத்துல இதை யூக்கினாக்ஸ் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது சரியா வடகிழக்கு புள்ளிதான் ஆடி 1. ஆடி சிறப்பு. மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது ஐப்பசி 1. மீண்டும் சரியா தென்கிழக்கு. இப்போ தை 1, பொங்கல் திருநாள். இந்த வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நன்கு உணர்ந்து இருந்த நம் முன்னோர்கள் இதை எல்லாரும் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக திருவிழாவாக கொண்டாடினார்கள். அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, ஆடி 18 ஆடி பிறப்பு அல்லது ஆடி பெருக்கு, ஐப்பு

0: ஐப்பசி, அமாவாசை, தீபாவளி, தை ஒன்று, பொங்கல் திருநாள், எப்படி பார்த்தீங்களா ஐயா? நமது முன்னோர்கள் தன்னிகரற்ற மாபெரும் அறிவாளிகள், புத்திசாலிகள், மகத்துவம் வாய்ந்தவர்கள். எதை செய்தாலும் அதற்கு அறிவியல் பூர்வமான ஓர் அடிப்படை கருத்து இருக்கும் பின்னாடி. அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து செயல்படணும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கால சூழல், பருவகால மாற்றம் ஆகியவற்றை பொறுத்துதான் நமது விழாக்கள், பண்டிகைகள், உணவு முறைகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டன. வெளிநாட்டு மோகம், மற்றவர்கள் சொல்றதை செவிமடுத்து அதையே வேதவாக்காக எடுத்து கொண்டதால்தான் சில பல இடர்பாடுகள். நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படணும். நாமெல்லாம் காலையில் பழைய சாதத்தை சாப்பிட்ற ஆட்கள், கஞ்சி கூழ் குடிக்கிற மக்கள், காலை நேரத்தில் இவற்றை மட்டுமே சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க வேலை செய்கிற வழக்கமுடையவர்கள், தெம்புடையவர்கள். நம்ம உள்ளூர் பழங்கள், மா, பலா, வாழையெல்லாம் நமக்கும் நமது சூழலுக்கும் உகந்தவை. ஆப்பிள் உஷ்ணம் அதிகமுடைய பழம், குளிர் பிரதேசத்துக்கு ஏற்றது. கேரட், பீட்ரூட்லாம் கூட அப்படித்தான். சப்பாத்தி, பரோட்டாவும் அப்படியே. சப்பாத்தியை அறிமுகப்படுத்தினவங்க அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லலையே. சப்பாத்திலாம் அதிக உஷ்ணமுடைய உணவு, அதில் நெய் சேர்த்து தான் சாப்பிடணும். நெய் குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்படி எது யார் யாருக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு, முறை வரையும்பாங்க. இந்த வார்த்தையை நினைவில் வச்சுக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் 3 தவணையாக 2000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் 23வது தவணை தொகை இன்று மதியம் 3:30 மணி அளவில் பாரத பிரதமர் அவர்கள் இணைய வழியில் விடுவிக்கிறார். இந்த இணையவழி நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854. ஏன் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று, நாளை, இம்மாதம் 23, 24 ஆகிய தேதிகளில் லேசான மழையும், நாளை மறுநாள் திங்கட்கிழமை மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்போரே மாடுகளுக்கு தினமும் 2 முதல் 3 கிராம் வரை சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சோடா மாவு, 15 முதல் 20 கிராம் வரை சாப்பாட்டு உப்பும் தீவனத்தோடு சேர்த்து அளித்து வந்தால் பாலில் SNF என்ற கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவு அதிகரிக்கும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 4 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கும், நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை லேசான மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 32 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும், இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசைகளிலிருந்து வீச அதன் வேகம் 8 முதல் 10 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 90% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோழி பண்ணையாளர்களே, கடந்த ஒரு வாரமாக மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் ஈக்களின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் கோழி பண்ணைகளில் ஈக்களின் தொல்லையும் அதிகரித்து வருகிறது. கோழி பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கை

கண்காணித்து அதற்கு ஏற்ப கட்டுப்படுத்தும் முறைகளை கையாளுவது மிகவும் சிறந்ததாகும். கோழி பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்க ஸ்பாட் கார்டை பயன்படுத்தலாம். அதாவது 5x3 அங்குலம் அளவில் வெள்ளை பேப்பரை ஒரு அட்டையில் குண்டூசியால் 4 மூலையிலும் குத்தி பண்ணையில் ஒரு கொட்டகைக்கு 5 முதல் 10 கார்டுகள் என்ற விகிதத்தில் 24 மணி நேரத்திற்கு வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த கார்டுகளை சேகரித்து அதில் காணப்படும் புள்ளிகளை, அதாவது ஈக்களின் எச்சிலை எண்ணினால் தோராயமான ஈக்களின் எண்ணிக்கையை கண்டுகொள்ளலாம். எனவே பண்ணையில் ஈக்களின், அதாவது புள்ளிகளின் எண்ணிக்கை 100க்கு மேல் காணப்பட்டால் ஈ கட்டுப்பாட்டு முறைகளை உடனடியாக கையாளுவது மிகவும் அவசியமான ஒன்று. மேலும் பண்ணைகளில் தண்ணீர் கசிவு இல்லாமல் பழு

0: ஆன ஒன்று. மேலும் பனைகளில் தண்ணீர் கசிவு இல்லாமல் பழுதான நிப்பில்களை மாற்ற வேண்டும். இறந்த கோழிகள் உடைந்த முட்டைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் தீவன சிதறல்களையும் தவிர்க்க வேண்டும். ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கோழிகளுக்கு மருந்து கலந்த தீவனம் கொடுக்க வேண்டும் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ். பாக்கியராணி அவர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழி

0: மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1444 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானமாகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கே பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று

0: நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆறு மணி 55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: காலங்காலமாக வாழ்ந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டால் போக்கிடமில்லாமல் தவிப்பவர்களின் கதி என்ன? ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 20 பேர் தங்கள் நாட்டில் வசிக்க முடியாமல் அகதிகளாக இன்னொரு நாட்டில் தஞ்சமடைகிறார்கள் என்கிறது ஐநா. இப்படி உலகம் முழுவதும் சுமார் 7,80,00,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்களாம். மோதல்களுக்குள் சிக்கி துயரோடு வாழும் அகதிகள் பற்றி சிந்திக்கவே இந்நாள். பறவை மனிதர் சலீம் அலியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1987. தனது களப்பணி மூலம் பறவைகளை ஆய்வு செய்த இவர் பறவைகள் கணக்கெடுப்பு, பறவை நோக்குதல் போன்றவை பரவலாகவும் இந்திய பறவைகள் குறித்த ஆய்வுகள் அதிகமாகவும் காரணமாக இருந்தவர். பறவைகளின் நல்வாழ்வு இயற்கை பாதுகாப்போடு பின்னி பிணைந்தவை என்பது அவரின் நம்பிக்கை. தி ஹேண்ட்புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ், தி ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ இவரின் முக்கிய நூல்களில் சில. என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டேன், இளைய தலைமுறையே இந்த பணி இனி உங்களுடையது என்று கூறி சலீம் அலி இயற்கையின் கூட்டுக்குள் அடங்கிய தினம் இன்று. எழுத்தாளர் விக்ரம் சேத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. தில்லி உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி லீலா சேத் இவரின் தாய். தி கோல்டன் கேட் நாவலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. எ சூட்டபிள் பாய், அன் ஈக்வல் மியூசிக் ஆகியன விக்ரம் சேத்தின் புகழ்பெற்ற பிற படைப்புகள். 90களின் இளைஞர்களிடம் பிரபலமாகிருந்த ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர் சுந்தரம் கரிவரதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. ரேஸ் கார்களை வடிவமைத்தும் புகழ்பெற்றவர் அவர். நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக் உள்ளிட்டவர்களை சர்வதேச கார்பந்தய வீரர்களாக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்தவர். சாகசங்கள் நிறைந்த இந்த விளையாட்டில் அதிக வீரர்கள் பங்கேற்க உத்வேகம் அளித்தவர் சுந்தரம் கரிவர்தன். விமான விபத்தில் மரணித்தாலும் நினைவில் என்றும் வாழ்பவர் அவர். உவமை கவிஞர் சுரதாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2006. இவரது கவிதைகளில் இயல்பாய் உவமை மின்னும்.

0: கேள்வி பதிலாய் பாடல் வந்தாலும் அதிலும் அவரது முத்திரை இருக்கும். கொண்டுள்ள நேசத்தை மொழி பொறுப்பு என்கிறார். பற்று வைத்தல் என்பது இன்னொன்றை சிறப்பாக கண்டவுடன் மாறிவிடக்கூடியது. மொழி பொறுப்போ அத்தகையதல்ல என்கிறார் சுரதா.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

0: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் June 13 to 18 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13 பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150 மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500 மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்ச் ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.

இதையடுத்து பிரான்சிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கியா அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கைகுலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா AI நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது.

0: இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி உள்ளடக்கம், கல்வி, தொலைதூர மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது, இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை

0: கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தெருவுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்புச் சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது, அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது.

0: ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொரோக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஏழு மணி 25 நிமிஷம் கிட்ட நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பதா ஹே, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, வோ ஹமாரே திலோ கே ஔர் கரீப் ஆ கயா ஹே பிச்லே 12 சாலோ மே. ஜப் சே நார்த் ஈஸ்ட் கே நேஷனல் ஹைவே கி லம்பாய் படகர் 16,200 கிலோமீட்டர் ஹுயி ஹே. சிக்கிம் ஔர் அருணாச்சல் கோ பஹலி பார் ஏர் கனெக்டிவிட்டி மிலி ஹே. தப் சே நார்த் ஈஸ்ட் சே தூரியா கட்டி ஹே.
6: நார்த் ஈஸ்ட் அப் தூர் நஹீ ரஹா, நார்த் ஈஸ்ட் அப் தில் கே பி பாஸ் ஹே, தில்லி கே பி பாஸ் ஹே.
5: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
7: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில்
8: உருவமற்ற பேரொளி சோதி வடிவானவனின் அற்புத திருத்தலம் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரே விழா நாயகராக உலாவரும் தேர் திருவிழா
9: ஆவுடையார் கோவிலிலிருந்து நேரலையாக

0: இன்று காலை மணி 10:30. தேர்திருவிழா கொண்டாட்டத்தில்
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கீங்க, இது காலை மலர். திருவரங்கம் துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு காலையில 9:30 இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்க திட்டமிட்டுக்கோங்க.

0: நாளும் நலம் தரும் மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இப்ப இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். நம்மள மேலும் அழகுபடுத்திக்கிறதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இப்ப இருக்கு டாக்டர்?
1: தோல் மருத்துவர் அப்படின்னாலே அழகியல் சார்ந்த பிரச்சனைக்காக கன்சல்டேஷன்ஸ் தான் அதிகமாயிடுச்சு. இதுல காமனா நம்ம கிட்ட வரக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, கழுத்துல ஸ்கின் டாக்ஸ் இருக்கு, அக்கிள்ல ஸ்கின் டாக்ஸ் இருக்கு, எடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைக்காக வருவாங்க. பருவனால வரக்கூடிய தழும்பு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சுருக்கங்கள் நிறைய இருக்கு, வயித்துல டெலிவரிக்கு அப்புறம் நிறைய கோடு விழுந்துருச்சு, ஆர் எக்ஸசைஸ் பண்ணியோ வெயிட் லாஸ் பண்ணியோ கோடு விழுந்துருச்சு, அதனால வரணும். இதெல்லாம் காமனா வரக்கூடிய அழுகியல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம லேசர் முறை மூலியமா சிகிச்சை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருப்பு புள்ளி ஸ்கின் டாக்ஸுங்கிறது மரத்து போறதுக்கு கிரீம் போட்டு ஒரே சிட்டிங்ல உங்களுக்கு இருந்த இடம் தெரியாம ரொம்ப நவீன லேசர் யூஸ் பண்ணி சுத்தமா எந்த ஸ்காருமே இல்லாம எடுத்துட முடியும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ப்ரொசீஜர் டியூரேஷன் ஆகும், பட் ஃபுல்லா எடுத்துட முடியும். வேற இதே ஸ்காருக்காக ஏற்கனவே பரு வந்துட்டு போன ஸ்காரா இருக்கட்டும், இல்ல விழுந்து அதனால வரக்கூடிய ஸ்காரா இருக்கட்டும், இல்ல வயித்துல நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தழும்புகளா இருக்கட்டும், இதுக்கு முழுசா இரேஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது. எவ்வளவோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துச்சு, வந்தாலுமே 30-80% நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், முழுசா அதை மறைய வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் காருக்காக பண்ணும்போது மாசம் 9-12 மாதங்கள் பண்ணுவாங்க. பண்ணி தான் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். முன்னாடி எல்லாம் வெறுமனை லேசர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இந்த லேசரோட சேர்ந்து நிறைய இன்ஜெக்டபிள் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. அதாவது உங்களோட பிளட் எடுத்து அதுல இருக்கிற தட்டணுக்கள் நிறைந்த பகுதியை பிரிச்சு அதை வந்து இன்ஜெக்ட் பண்றது. ஸோ இந்த PRP அப்படிங்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணாலும் PRPங்கிறது வந்து லிக்விட் கோல்டு மாதிரி, அதுல வந்து நிறைய குரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு எங்க போட்டாலும் அந்த இடம் வளரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். இப்ப தழும்புக்காக நம்ம அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்றோம்னா, அங்க ஒரு லேசர் பண்ணிட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்றோம்னா புதுசா தோல் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதே தலைமுடியில வந்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா அங்க முடி வளர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இந்த PRPங்கிறத வந்து எங்க இன்ஜெக்ட் பண்றோமோ அங்க அதுக்கு தேவையான க்ரோத் ஃபேக்டர்ஸ் அது கொடுக்கும். இது உங்களோட பிளட்ல இருந்தே எடுத்து உங்களுக்கே இன்ஜெக்ட் பண்றதுனால அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப குறைவு. பட் PRP வந்து சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட தான் நீங்க பண்ணணும். மற்ற இடங்கள்ல நீங்க பண்ணும்போது உங்களோட பிளட்டை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராப்பரா ப்ராசஸ் பண்றாங்களா, ரொம்ப ஸ்டிரைலான என்விரான்மெண்ட்ல பண்றாங்களா, அதை எப்படி பண்ணி எப்படி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.

0: ரொம்ப கேர்ஃபுல்லான பர்சனை நீங்க சூஸ் பண்ணணும், பிளேஸை நீங்க சூஸ் பண்ணணும். பட் பண்ணா இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். அடுத்தது நீங்க சுருக்கங்கள் பத்தி நம்ம பேசலாம். ஃபேஸ்ல வரக்கூடிய சுருக்கங்கள், கண்ணை சுத்தி வரக்கூடியது, நெற்றியில வரக்கூடியது, கண்ணம் சதை வந்து தொங்கி இந்த கழுத்துல நீண்டுட்டு இருக்கக்கூடியது, கழுத்தோட சதை வந்து சுருக்கமா இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சுருக்கங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டிலினம் டாக்ஸின் போட்டுக்கலாம், ஃபில்லர்ஸ் போட்டுக்கலாம். ஆன்டி ஏஜிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க. உங்களோட வயசை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நிறைய அட்வான்ஸ்டா வந்துருச்சு. அதனால உங்களுக்கு எது தேவைங்கிறது ஒரு நல்ல MD-DVL ஆர் DDVL படிச்ச ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்க வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க, குவாக்ஸை நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்ப நிறைய குவாக்கரி தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. டாக்டரே இல்லாதவங்க தோல் டாக்டர், தோல் சிகிச்சை அப்படின்னு போர்டு போட்டு இந்த ஆன்டி ஏஜிங்காக நிறைய மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ நீங்க சூஸ் பண்றது டாக்டரா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு போய் வைத்தியம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களை நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய மெருகேற்றிக்க முடியும், உங்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த அழகியல் சிகிச்சையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிற விஷயம் வந்து, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும் டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகணும், இந்த மாதிரி ஆயிடணும், இவங்கள மாதிரி ஆயிடணும் அப்படின்னு கேட்கறத மட்டும் என்னைக்குமே நான் வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டேங்க. நம்ம கலர் தான் கேரண்டி கலர், நம்ம எப்படி பிறந்தோமோ அந்த கலர்ல தான் இருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம கலரை குறைக்கணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாயிக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் யங் ஆயிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் கலர் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கர் மில்தா ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத் பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: இன்று காலை மணி 10:30
1: விதிமுறைகள் கடந்த விசித்திர கோயில்
0: ஆதி அந்தமில்லா அற்புதமான ஆவுடையார் கோயில் தேர் திருவிழா நேரலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 தேர் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: காலை மலர் கிட்ட நினைச்சிருக்கீங்க, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.14 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1881 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,569 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளியோட விலை 255 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு. விலைப்பட்டியல்கள் அடுத்ததா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 30 ரூபாய், கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 36, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சவுச்சவ் 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ ஒன்றிற்கு 45 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் ஒன்றிற்கு 5 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. இது காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டமானது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நடைபெற இருக்குது. அதனால இந்த கூட்டத்தில் இந்த வட்டத்திற்குட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள் தங்களோட குறைகளை பதிவு செஞ்சு நிவாரணம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவெறும்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள காலி இடங்களுக்கான நேரடி சேர்க்கைக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 10:30 1 மணி வரைக்கும் TNPSC குரூப் 1 குரூப் 2 இற்கான பயிற்சி வகுப்புகளும், மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் SSC, CGL மற்றும் RRB ALP க்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுது. போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டிருக்கிற இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியோட நிறைவா இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் நாளை நடைபெறும் நீட் மறுதேர்வு வெளிப்படைத் தன்மையுடன் சுமூகமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக 2,00,000 மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 551 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22,00,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். இதனிடையே நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்காக சின்னசேலம், சேலம், திருப்பத்தூர் இடையே நாளை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக சேலம் ரயில்வே கூட்டம் அறிவித்துள்ளது. திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை, சென்னையில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு காற்றாலை, சூரிய மின் திட்டங்களின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருக்கோவில் ஆணி திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கோவிலினுடைய அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தங்கப்பூங்கோவில் சப்பரத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் திருவிழா மண்டபத்தில் எழுந்தருளினர். பெரிய தங்க கொடிமரத்தின் முன்பு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: திருச்சி மாவட்டத்தில் 125 இறைக்கொல்லி பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 14 பகுதிகளில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பில் முதல் முறையாக கரும்பருந்து, தேன்பருந்து, புள்ளிக்கழுகு, ஓணான்கொத்தி கழுகு, கருந்தேள் பருந்து உள்ளிட்ட பறவைகள் வாழ்வது கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபீல் பண்றத விட அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலான்னு டீல் பண்ற எனது அருமை நெஞ்சங்களே, உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய இதயராகம் நிகழ்ச்சிக்கு. எல்லாத்தையும் தட்டச்சு செய்து அனுப்புங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே நிறைய நேர்கள் அனுப்பிய வண்ணம் இருக்கிறீங்க. அதுல முதல் நேயர் கேட்ட

பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாடல்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலை வழங்குற நான் உங்க அன்புடன் மரியா. படம் நான் சிரித்தால் பாடல் கேட்டிருக்காங்க, ஹாப்பி பர்த்டே. அந்த பாட்டை நாமளும் கேட்டு ரசிக்கலாமா?

0: பாடலை கேட்டோன்னே பெருவாரியான மக்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் பிளே ஆகுதோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த பாட்டு ரொம்ப வைரலான பாட்டு. யாருக்கு பர்த்டேனாலும் ஃபோட்டோவை போட்டு பேக்ரவுண்டில் இந்த பாட்டை போட்டுருவோம் இல்லையா, அப்படிப்பட்ட இந்த பாட்டை நமக்கு விருப்ப பாடலாக கேட்டு கொடுத்துருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி நகர் கும்பகோணம்லேருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் தான். ஜெவம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது ராகம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். தங்கலான் படத்திலிருந்து மினிக்கி பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாமா?

நினைவிற்கு, இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடை மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில குறைந்த செலவில் வீடு கட்ட ஆலோசனைகள் தருகிறார் பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. அதே மாதிரி இன்று காலை 10:30 மணிக்கு திருச்சி சாரதாஸ் ராம் நை பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலா நிகழ்ச்சியில ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனையை நாமும் கேட்கலாம்.

பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் நினைவில் நிற்கும் சுவை. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தான் மகளிர் மற்றும் பங்கேற்கிற இந்த நிகழ்ச்சியில தோழிகள் பங்கேற்க 43140102 என்ற எண்ணில் அறிமுக தோழிகளும், மற்ற தோழிகள் 246102 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இதய ராகம் நிகழ்ச்சியில நீங்களும் உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். செய்யறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 948 அப்படிங்கிற என்ன வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் தட்டி விடுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் பேர் இவற்றெல்லாம் தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்கள் பாடலும் இந்த நிகழ்ச்சியில ஒலிபரப்பாகும்.

0: for tomorrow. SEBI clears channel for easier transfer of shares to legal heirs of deceased investors. And in men's cricket, India to take on Afghanistan in third and final ODI of series in Chennai this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

எட்டு மணி 31 நிமிஷம் ஆயிடுச்சு. இதயராகம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இதயராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. காரைக்குடி சாமிநாதன் அவர்கள் தான் கருப்பன் திரைப்படத்திலிருந்து அழகழகா அப்படின்னு வர்ற பாட்டை அழகா கேட்டிருக்காரு. அந்த பாட்டை நாமும் கேட்டு ரசிக்கலாமா?

0: அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணான கண்ணே அப்படிங்கிற பாடல கேட்டிருக்காங்க. கீழே ஆண்டார் வீதி, சண்முகம், ராஜலட்சுமி, ஜெகதீஸ்வரி, சுஹாசினி, கற்பகம் இவங்க எல்லாரும் தான் ஒரு வணக்கம் வேற சொல்லிருக்கிறாங்க. வணக்கம் சகோதரி மரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க கேட்ட இந்த பாடலை நாமளும் கேட்கலாமா?

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில் உருவமற்ற பேரொளி சோதி வடிவானவனின் அற்புத திருத்தலம், திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரே விழா நாயகராக உலாவரும் தேர் திருவிழா, ஆவுடையார் கோவிலிலிருந்து நேரலையாக

0: இன்று காலை மணி 10:30. தேர் திருவிழா கொண்டாட்டத்தில்
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: நேரம் சரியா 8:44 ஆயிடுச்சு. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, ஒரு சின்ன நினைவூட்டல் தான். இன்று காலை 9 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில குறைந்த செலவில் வீடு கட்ட ஆலோசனைகள் தருகிறார் பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. திருச்சிவம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம்.

0: Sei Ball.
1: ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. எப்போவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ளநெறி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை, அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோடு, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டுருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்திச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா.
2: சர்மரோகன் நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது ராகம் நேரம் 8:50. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சை

0: முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைவு பாடலா ஒலிக்க வருது லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. பெரம்பலூர்ல இருந்து ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்கியராஜ், தமிழ் மற்றும் யூஜின் இவங்க எல்லாரும் தான். இவங்களுடைய இந்த குழுக்களுக்காக இந்த பாடலை நம்ம கொடுத்துடலாம். இன்னைக்கு இதே ரகம் நிகழ்ச்சியில விருப்ப பாடலை கேட்ட நேர்களுக்கும், கேட்டுட்டு வரல என்ற செல்ல கோவத்தோடு இருக்கிற நேர்களுக்கும், கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இதே ரகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதுவரை உங்களோட நான் அன்புடன் மரியா.

0: எனக்கு தெரியல.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விருமதர் இன்று அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 9 மணி. கேட்கலாம் இனி.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. ஆரோக்கியமான முதுமைக்கு

0: யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உலக அமைதிக்கான பேரணி இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: சேலத்தில் தென்கையிலை உலக சமாதான ஆலயம் சார்பில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைதி பேரணி நடைபெற்றது. சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக சமுதாய சேவா சங்க சேலம் மண்டல தலைவர் உதயகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்த பேரணியில் உலக அமைதி காப்போம் என்று எழுதப்பட்டிருந்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணி குரங்கு சாவடி, 5 சாலை, பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை வரை 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற அனைவரும் வெண்ணிற உடை அணிந்து கலந்து கொண்டனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய அமெரிக்க கூட்டமைப்பில் உரையாற்றிய அவர், தேச நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அதே வேளையில் கொள்கை அடிப்படையில் அமெரிக்காவுடனான நல்லுறவு மேம்படுத்தப்படும் என்றார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தலைமையில் இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான மாநாடு வரும் 29-30 தேதிகளில் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதன்படி சென்னையிலிருந்து இன்றிரவு 11:50 புறப்படும் இந்த ரயில் நாளை பகல் 1 மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நாளை இரவு 11:25 புறப்பட்டு மறுநாள் காலை 11:30 சென்னை எழும்பூர் சென்றடையும். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூரில் 7 திவ்ய தேச தெப்போற்சவம் நாளை தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 4000 திவ்ய பிரபந்தங்களின் மூலம் பக்தி மார்க்கத்தை நிலைநிறுத்திய மணவாள மாமுனிகளின் 650வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தெப்போற்சவம் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிலடெல்பியாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிரேசில் ஹைத்தியை 3-0 என்ற கணக்கில் வென்றது. சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் ஆட்டத்தில் இன்று துருக்கி பிராகுவேயை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
2: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு வசந்த் அழைப்புல குறைந்த செலவில் வீடு கட்ட ஆலோசனைகள் தரத்துக்காக பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, நீங்க கேட்கணும் அப்படின்னா 40 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். 9038 546 102 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் கு அடைக்கலராஜ்.
5: நன்றி அபிராமி. நேர்களே வணக்கம். இன்னைக்கு நமது நிலையத்திற்கு வந்து அலங்கரிச்சுட்டு இருக்கவங்க வந்து செந்தில்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுறதை பற்றி நிறைய ஆலோசனைகள் தர இருக்கிறார். நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்குள்ள நிறைய கனவுகள் வந்து சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன முதல் வீட்டுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தவர்கள் கவிஞர் நந்தலாலா, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வீட்டினுடைய பேர் காணி நிலம், பாரதியுடைய வரிகளை எடுத்திருப்பார். அப்புறம் உங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியும், வேதா இல்லம், பகுத்தறிவு இல்லம், நம்மளுடைய அம்மா அப்பா பேர், தமிழ் இல்லம், வள்ளுவர் இல்லம் அப்படின்னு நிறைய விதவிதமாக பேர் வச்சுருப்போம். ஒரு தடவை ஒரு மருத்துவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கொஞ்சம் பார்த்துவாங்க,

0: எங்கள் அம்மாவுடைய கால் தடத்தை வச்சுருக்கேன்னு நம்மளுடைய உணர்வுகளோட பின்னி பிணைஞ்ச ஒரு இதாக போயிடும் வீடு. ஏன்னா அந்த வீடு கூட தான் நம்ம வந்து ஒரு கடைசி வரைக்கும் இருப்போம், அந்த வீட்டை பார்த்து பார்த்து செய்வோம். அப்படிங்கும்போது அந்த வீடு வந்து நல்ல தரமானதாக இருக்கணும், சீக்கிரமாகவும் கட்டி முடிக்கணும், குறைந்த செலவில், ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட்டை மீறியும் போயிடக்கூடாது. ஏன்னா காசு வாங்கி வீடு கட்டினா ரொம்ப சிரமம், வீட்டில் போய் முதல்ல போடக்கூடாது அப்படின்னு ஆலோசனையெல்லாம் சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை குறைந்த செலவில், அதே போல் நிலநடுக்கெல்லாம் வந்தாலுமே தாங்கியிருக்கக்கூடிய வீட்டை எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஆலோசனை சொல்வதற்காக நம்ம திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தேசிய தொழில்நுட்ப கழகத்தினுடைய கட்டிட பொறியியல் துறை பேராசிரியர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, செந்தில்குமார் ராஜேந்திரனை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லணும். அவங்க சொந்த ஊர் மதுரை தான், ஆனால் அவங்க அப்பா அம்மா அதாவது ராஜேந்திரன் அப்புறம் தனலட்சுமி அவங்க சென்னையில் தான் இருந்து வளர்த்துருக்காங்க நம்ம செந்தில்குமார் சாரை. செந்தில்குமார் சாரை படித்ததெல்லாம் அரசு பள்ளிகள் தான். பிறகு நம்ம காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பொறியியல் படிக்கிறார். அப்புறம் முதுகலை பொறியியல் வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சென்னை ஐஐடியிலேயே எல்லாம் பழைய பக்கத்து பக்கத்து கேம்பஸ்லேயே படிச்சிருக்காரு. ஐஐடியில் முனைவர் பட்டம் பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப விரைவாக, ஏன்னா முனைவர் பட்டம் பண்ணுறதாவே குறைந்தது 5 வருடத்திலிருந்து 6 வருடம் ஆகும், ரொம்ப சீக்கிரமாகவே முடித்ததுனால போஸ்ட் டாக்கும் பண்ணிவிட்டு அரசு துறைகள்லையும் இப்போ தனியார் கம்பெனிகள்லையும் வேலை பார்த்துருக்காரு. இதுவரைக்கும் ஒரு 800 வீடுகளை ஆராய்ந்து பார்த்து அதிலேருந்து பல்வேறு தரவுகளை எடுத்து கையில் வச்சுருக்காரு. ஒரு சாதாரண ஒரு டீ கடை தொழிலாளியாக இருந்து அவருடைய மகனாக இருந்து இன்றைக்கி வந்து என்ஐடியில் ஒரு பேராசிரியராக இருக்கார். நாம் வளர்ந்துக்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கார். அவரை உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் வருக வருகன்னு வரவேற்றுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, அனைவருக்கும் காலை வணக்கம், நன்றி.
0: ஆமாம், அதாவது உங்களை பார்த்தா உற்சாகமாக வருது. என்னென்னா ஒரு படிப்பு வந்து ஒருத்தரை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க ஐயா. இப்போ நீங்கள் இந்த குறைந்த செலவில் வீடு கட்டுறதுங்கிறது குறைந்தது ஒரு 10 வருடத்திற்கு மேலாக இது குறித்த ஆராய்ச்சியிலேயே இருக்கு. நான் கம்மியான செலவில் வீடு கட்டிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களில் நான் வந்து கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா?
1: நல்லா கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் இது ஒரு கனவு வீடு கட்டுங்கிறது. வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்ற அந்த இன்னும் போயிட்டு தான் இருக்கு. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, ரெஜிஸ்டர் மேரேஜ் அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கட்டணத்துலேயும் அதே கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் வி ஹாவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அதுதான் நம்ம அவேர்னஸ் தான் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கே தவிர, மற்றபடி அதுலேயும் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இங்கே வந்து அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ என்னென்ன பண்ணணும்னு ஒரு சின்ன சின்னதாக சொல்லிடுறேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து பில்டிங்கில் 2 டைப்பாக பிரிக்கலாம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஸோ எப்படி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னா, ஸ்லாப் எப்போவுமே நமக்கு தெரியும் மேற்கு உரங்கிறது காங்கிரீட் ஸ்லாப்பில் போடுவோம் இப்போ உள்ளதெல்லாம். அது அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த லோடு வந்து வாலில் உட்காந்துச்சுன்னா வால்லேருந்து ஃபவுண்டேஷன், வால்ங்கிறது நமக்கு தெரியும் பிரிக்கில் கட்டிகிட்டு இருப்போம் அப்படின்றது. இது வந்து ரெகுலராக நம்ம ரூரலில் பார்க்கலாம். இந்த இது ஒன்று கூற விட இல்லைனா இந்த மாதிரி செங்கல் கட்டினால கட்டின வீடுங்கிறது. இதில் மெயினாக வந்து செங்கல் தான் லோடே எடுக்க போகுது. அந்த மேலே உள்ள ஸ்லாப்லேருந்து செங்கல் தான் லோடு எடுக்க போகுது. அந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம்.
0: இது நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும்
1: ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி தான் நிறையவே இருக்கும். இப்போ ஆனால் லாஸ்ட் 10 வருஷமாக எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இதுதான் இப்போ இனிமேல் கட்டுறவங்க எல்லாருமே அப்படி தான் கட்டுறாங்க. ஏன்னா ஒரு 2 மாடி 1 மாடி கட்டுறதுக்காக ஃபியூச்சர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சேன். அது எப்படின்னா, ஸ்லாப் அந்த கூரை, காங்கிரீட்டோட கூரை, அதுக்கப்புறம் பீம்னு ஒன்று ஒரு ஹரிசாண்டல் மெம்பர், அந்த பீம்லேருந்து அதுக்கப்புறம் காலம், பில்லர்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக, அந்த பீம்லேருந்து காலம், காலம்லேருந்து ஃபவுண்டேஷன். இங்கே வால்ங்கிறது வந்து சும்மா நம்ம வெளியில் உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக தான் யூஸ்
0: பண்ணுவோம்,
1: காற்று வேகமாக வீசாமல் இருக்கிறதுக்கு, திருட யாரும் உள்ளே போடாமல் இருக்கிறதுக்காக, அந்த மாதிரின்றதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த வாலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து வால் வந்து லோடு எடுக்க போகிறதில்ல. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மேஜராக காங்கிரீட் இருக்கும், காங்கிரீட்டுக்குள்ளே கம்பி இருக்கும். ஸோ இந்த இதுதான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஸோ இந்த 2 டைப்பில் வந்து எப்படியெல்லாம் நம்ம குறைக்கலாம், எந்த மாதிரி ஆரம்பிக்கலாங்கிறது அப்படியே பேச ஆரம்பிக்கலாம்.
0: சரிங்க, சிறப்பு. நீங்கள் இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்குள்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இன்றைக்கி அதுதான் ஃபியூச்சராகவும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா, இதில் நான் எப்படிங்க செலவை குறைச்சிக்கிறது? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை என்னென்னா, இன்ஜினியரோட எஸ்டிமேட்டை பார்த்தோன்னா அவ்வளோ ஆகுமா அப்படின்னு முதல்ல ஒரு ஒரு ஒரு இது இருக்குது. ஏன்னா எங்களுடைய வருமானத்தை எப்படி கொண்டாலும் பெருக்கிறதுக்கு வழி இல்லை. சரி, செலவு

0: நாங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னு உங்களை தான் ஆலோசனை கேட்குறோம், சொல்லுங்க.
1: கண்டிப்பாக ஆக்சுவலாக பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் வந்து ஃபவுண்டேஷன் தான் மேஜராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாலும் சாயில் முதல் டெஸ்ட் பண்ணணும். அது யாருமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அது பண்ணாமல் என்ன பண்ணலாம்னா ஃபவுண்டேஷனோட காஸ்ட் அதிகமாகும், சாயிலோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா மொத்த பில்டிங்கே அந்த நம்ம மண் மேலே தான் இருக்க போகுது. மண்ணோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுனா அங்கே ஃபவுண்டேஷன் காஸ்ட்டை கொஞ்சம் குறைக்க முடியும், சைஸை குறைக்க முடியும். அது நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஒரு பில்டிங், அது இந்த இதில் தானே இந்த டெப்த்தில் தான் போட்டிருக்காங்க, அவங்க எதாவது போட்டிருக்காங்களோ அப்படியே போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே போகும். சில இடத்துல வந்து களிமண்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்காம கட்டியிருக்கவங்களாம் இருக்காங்க. ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் அது செட்டில் ஆகி பில்டிங் டேமேஜ் ஆகியும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து எதாவது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், ஒரே ஒரு சாயில் டெஸ்ட். ஒரு நான் ஒரு 1000 சதுரடி போகிறீங்க, 1500 சதுரடி போவீங்கன்னா ஒரு போரல் போட்டு அது என்னென்ன சாயில் இருக்குது கீழே வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் சாயில் கெப்பாசிட்டி தெரிய ஆரம்பிச்சுன்னா ஃபவுண்டேஷன் காஸ்ட்டு அவங்க குறைக்க முடியும். இது எல்லாருமே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறது இதுதான், யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பிளான் வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணு. நம்ம வந்து இப்படி ப்ரொஜெக்ஷன் விடுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்னு எக்ஸசாக பண்ணி அதை ஐடியா கொடுத்து பண்ணாமல் உங்களுக்கு அழகாக பிளான்ங்கிறது வந்து மேலேருந்து பார்க்குறது, டாப் வியூன்னு சொல்லுவோம், எலிவேஷன் சொல்லுவோம். எலிவேஷன் நீங்கள் எப்படி வேணால் அழகாக வச்சுக்கோங்க ஏஸ்தட்டிக்கலுக்கு, பட் பிளான் வியூ வந்து ஒரு ஸ்கொயராக ரெக்டாங்கிள் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சோம்னா லோடு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்போ ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர் ப்ராப்பராக இருந்தார்னா இந்த லோடு தான் வரப்போகுது, அதுக்கு இவ்வளோ தான் மெட்டீரியல் வேணுங்கிறது கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடுவாங்க. இதே இது ஒரு நார்மல் மேசன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படி என்ன ஆனாலும் தாங்கலாம் அதிகமான.
0: அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுறது அப்படின்னு நேயர்கள்ட்ட சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா எல்லாமே செலவு அதிகமாக இருக்குது. நான் ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு ஐயா இது என்ன நீங்கள் கட்டலாமான்னு கேட்டால் வேலை முடிஞ்சு போயிடும், நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுக்கணுன்றீங்க, அடுத்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட போகணுன்றீங்க, இப்படி பல இதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி உங்களுடைய செலவை குறைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் நேயர்களை.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: 7 வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கிறீங்க. திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
5: ஹமே கர்வ ஹே கி பிச்லே ஏக தசக் மே ஹமாரி சேனாய் தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
9: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
10: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹே.
9: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
11: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 9:20 கேட்டு நினைச்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு வசந்த் அழைப்புல குறைந்த செலவுல வீடு கட்டுறதுக்கான ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். 0431-2416-101-240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து, அல்லது வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய கேள்விகளை பகிரணும் அப்படின்னா 938-546-102-1.
12: ஐயா, இப்ப ஒரு நேயர் ஒருவர் இணைப்புல இருக்காரு, அவரை சந்திச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வருக வணக்கம்.
13: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். கண்டான மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன்.
12: ஐயா, கேள்வியை கேட்கலாம்.
13: ஐயா, பொறியாளர் ஐயாவுக்கு வணக்கம்.
14: வணக்கம் ஐயா.
13: எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், உங்க தொலைபேசி என்ன கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸா இருக்கும், கொடுத்துருங்க. அப்புறம் என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம சூழ்நிலை அதே தமிழ்நாட்டு கிளைமேட்டு பருவநிலைக்கு டைல்ஸ் தேவையில்லை, டைல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர், சில இன்ஜினியர்கள் நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். இது சரியா? டைல்ஸ் போட்டு வீடு கட்டுறது நல்லதா அல்லது சிமெண்ட் போடுறது நல்லதாங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து, இப்ப சோலார் சிஸ்டத்தை வந்து நிறைய இடத்துல சோலார் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நிறைய பயனுள்ளதா இருக்குங்கிறாங்க. இது அவசியமா? புதுசா இப்ப வீடு கட்டுறவங்க சோலார் போட்டுக்கிறது நல்லதா அப்படிங்கிறது. இப்ப என்னோட ஒரு சொந்தக்காரர் இடம் வந்து 210 சதுரடி தான். இதை வந்து 2 மாடி கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மறக்காம உங்க என்ன கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.
12: துரை சுப்பிரமணியம் வந்து அவர் வந்து எப்படியாவது உங்க என்ன வாங்கினதுல முடிவா இருக்கிறாரு. 2 தடவை சொல்லியிருக்காருங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதியில கட்டாயமா ஐயாவுடைய எண் தருவோம், குளிச்சுக்கோங்க. ஐயா, டைல்ஸ் போடலாமா வேண்டாமா?
14: ஐயா, ஆக்சுவலாக டைல்ஸில் வந்து அவர் வந்து 2 விதமாக இருக்குது. நம்ம ரூஃபில் போடுறோமா இல்லை உள்ளே போகிறோமான்றது. அவர் அதிகமாக டெம்பரேச்சருக்கு தான் பேசியிருப்பார் நினைக்கிறேன், ரூஃபில் போடுறதுக்காக தான். மேலே வந்து ஜென்ரலாக அந்த ஒயிட் டைல்ஸ் போட்டிருந்தோன்னா அந்த டெம்பரேச்சர் குறையும். ஏன்னா சூடு வந்து இப்போ அந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கனால அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல எஃபெக்டே கொடுக்குது. ப்ளஸ் வந்து அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. என்னென்னா மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து மேற்கூரையிலேருந்து விழாமல் இருக்கிறதுக்கும் இது நல்லா அழகாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து மெயின் மெயின்டெனன்ஸ்க்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அடிஷ்னல் அட்வான்டேஜ். அது போடணுன்றது வந்து அந்த நம்மளோட காஸ்ட் அந்த டைமில் இருக்கிறத பொறுத்து தான். ஈவன் ப்ராப்பராக ரூஃபை ஸ்லோப் கொடுத்து மேலே வந்து நம்ம சிமெண்ட்டை போட்டு நல்லா காங்கிரீட் ரூஃபிங் கொடுத்து ஒரு வெயிட் பெயிண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா கூட போதும், அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. அதுவே அந்த இது போதும்.
12: ஸோ அதனால் டைல்ஸ் போடுறது போடாதது உங்களுடைய,
14: நம்ம அந்த காசை பொறுத்துருந்து அதுக்கப்புறம் ஒரு டைம் ஓவர் த இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வருஷம் பண்ணுறதை பொறுத்து தான்
12: மெயின்டெனன்ஸ். ஓகேங்க, சிறப்பிங்க. அடுத்து சோலார் பற்றி கேட்டால்,
14: சோலார் கண்டிப்பாக நிச்சயமாக யூஸ் ஆகும். என்னன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற யூனிட்ல வந்து ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அதை நம்ம போட்டோம்னா மினிமம் வந்து ஒரு நாலு ஃபேனுக்கோ லைட்ஸுக்கோ எதுவுமே நம்ம வந்து மேஜராக கரண்ட்டை யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம் ப்ரெசென்ட்டாக ஓகே, நம்மளுக்கு வந்து யூனிட் 200 யூனிட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே ஓகேனால ப்ராப்ளம் இல்லை. சோலார் இப்போதைக்கு தேவைப்படாது. பட் ஃப்யூச்சரில் மேபி நம்மளோட இது தேவை டிமாண்ட் அதிகமாகப்போ சோலார் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாதிரியே வராது. எல்லா இடத்துலையும் இப்போ நாங்களே சொல்லிட்டு தான் இருக்கோம், அது நல்ல ஆப்ஷன் தான், பெட்டர். முன்னாடி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லேயும் சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நம்மளுக்காக நல்லா யூஸ் பண்ண முடியும்.
12: ஆமாம், இப்போவும் கொடுத்துட்டு இருக்காங்க,
14: இப்போவும் கொடுத்துட்ருக்காங்க. மின் தேவையை நம்ம குறைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவின்ற மாதிரியே இருக்கும்.
12: ஆமாங்க ஐயா. அப்புறம் 210 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது அவருடைய சொந்தக்காரரோட வீடு, அதுக்குள்ளே எப்படி வீடு கட்டிக்கிறது குறைந்த செலவில் அப்படின்றாரு.
14: 10 ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டா இல்லை ஸ்கொயர் மீட்டரான்னு தெரியல, குறைச்சதா இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டா தான் சொன்னாரு. 210 ரொம்ப சின்ன இடம், அது வந்து 10x20 தான். ஒரு ரூம் ஒரு குட்டி குட்டியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே அந்த G+2 அங்கே மறுபடியும் அந்த செட் பேக்கு அதெல்லாம் விடுறோம்னா ரொம்ப கஷ்டம் தான் அந்த இதில். ஏன்னா கவர்மெண்ட் ரூல் படி அதெல்லாம் வைக்கணும்னா இந்த இதில் ரொம்ப சின்னதாக தான் கிடைக்கும். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இது பண்ணலாம், G+2 கட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மேலே போகிறது எல்லாமே அது லோடும் இதாக இருக்கும். மற்றபடி அவங்க அது எது G+2 கேட்டாங்கன்னா சின்ன இடம், அதனால் மேலே மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இதில் ஒன்றுமேல சதுர அடிக்குங்கிறது வந்து இப்போ வெளியே போகிறது வந்து 2000-2200, அது காமனாக எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க, அந்த ப்ரைஸில் தான் போகும். ஸோ அந்த நீங்கள் G+2 அந்த 210 அப்படியே ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டை மட்டும் பண்ணால் அதுதான் ஒரு ரஃப் எஸ்டிமேட் இப்போதைக்கு, அப்படி தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் டைம் டிலே, அதை தான் பேச போகிறோம், டைம் டிலே ஆக அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ குயிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்ற பொறுத்து அந்த மெத்தடை நம்ம பேசுவோம். இது ரெகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2200 ஒரு அப்பர் சீலிங்காக வச்சுங்க, 2200 ஒரு சதுர அடிக்கு அப்படின்னு
12: அதை போட்டு பெருக்கிவார் துரை சுப்ரமணியம். அதெல்லாம் அவர் கணக்கில் பெரிய புள்ளி தான் ஐயா. இப்போ நம்ம சொன்னோம் முதல்ல சாயில் டெஸ்ட் எடுத்துக்கணும், அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம வந்து ரெக்டாங்குலராக இல்லை ஸ்கொயராக, அது அப்போ தான் வந்து லோடை வந்து கரெக்டாக

0: எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி வச்சு ஒரு நல்ல. அடுத்து வேற என்னங்க செய்யணும்?
1: ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம்னா, இது ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர் இல்லை, அவங்க வந்து ஒரு சும்மா சாதாரண நான் நேம்ஸ் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்னா ஈஸியாக குயிக்காகவே கொடுத்துறாங்க. பெரிய காஸ்ட்டாக போகிறதுல நம்ம பேசுகிற சாயில் டெஸ்ட் ஒரு 5,000 to 10,000 தான் ஒரே ஒரு போர்வெல்லுக்கு, அவ்வளோதான் ஆகும். பெரிய பட்ஜெட்டை நம்ம குறைக்க முடியும். அதுக்கடுத்து மேஜராக நம்ம குறைக்க வேண்டியது இல்லைன்னா மெட்டீரியலில். இப்போ வால் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்லாப்லேருந்து பீம், பீம் டு காலம், அது காங்கிரீட்டும் ஸ்டீல் ரீபார் மட்டும்தான் இருக்க போகுது, அதுதான் லோடு எடுக்க போகுது. நமக்கு அன்னெசரியாக வால் மெட்டீரியலுக்கு அதிகமாக செலவு பண்ண வேணாம். போட்டு அது அதிகமாக ஒரு ஃபுல்லாகவே 1 feet வந்து ஒரு கல் ஃபுல்லாக வச்சு கட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து வெறும் காற்று வராமல் இருக்கும், திடங்கு வராமல் இருக்கும் மட்டும்தான் அதை வைக்க போகிறோம். ஸோ மக்கள் வந்து எப்போவுமே அந்த செங்கல் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கணும், அந்த ரெட்லே தான் அந்த செங்கலை தான் நல்லா எப்போவுமே அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு அதிக காசுக்கு போகணும் அவசியம் இல்லை. இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. ஃப்ளை ஆஷ் பிரிக் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக. ஏஏசி பிளாக் இருக்குது, அது வந்து லைட் வெயிட் பிளாக்கு, அது நம்ம வச்சோன்னா கூட ஃபவுண்டேஷன் காசுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். ஏன்னா வால் வந்து கரெக்டாக ஃபவுண்டேஷனில் உட்காரப்போகுது, நம்ம அது லைட் வெயிட்டாக குறைக்கிறனால நமக்கு ஃபவுண்டேஷன் காஸ்ட்டையும் குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம்.
0: சரிங்க, ஐயா தொடர்ந்து பேசலாம். ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருக்காங்க.
1: கண்டிப்பாக. ஓகே,
2: அனந்தபுரம்லேருந்து நாகராஜ் கேட்டிருக்கிறாங்க, 2,600 square feet 20 சதுரம் கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும், அதே மாதிரி எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் முசிறிலேருந்து ஆறுமுகம், அவரும் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, எம்சன் வந்து பயன்படுத்தலாமா?
0: ஃபர்ஸ்ட் அந்த 2,600 square feet பதில் சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தரவா போயிடலாம்.
1: கண்டிப்பாக அதே தான், 2,600 to 2,300 சதுர அடிக்கின்றது இந்த ப்ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஆவரேஜ் காஸ்ட் தாங்க ஜென்ரலாக இப்போ மார்க்கெட் ப்ரைஸில். அதுக்கப்புறம் டைம் வந்து டிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இதில். இப்போது என்னென்னா, ஒரு ரிவன் இதை வந்து ஒரு 3-4 மாதத்தில் கட்டி முடிக்க முடியும், ஆனால் நம்ம ஃபண்ட் ஃப்ளோவும் எப்படி போயிட்டுருக்கு அந்த டைமில் வந்து கான்ட்ராக்டரை பொறுத்தும் டிபெண்ட்ஸ் ஆகுது. ஒரிஜினலாக முடிக்கிறது வந்து ஒரு 3 to 4 months நல்லாவே பண்ணி முடிச்சிடலாம். இதை இன்னும் நாங்கள் 1 மாதத்தில் முடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது இன்னும் அப்படியே கண்டினியூஸாக பேசுவோம் என்னென்ன ஆப்ஷனுங்கிறது.
0: ஐயா நீங்கள் ஏதோ ஒரு புள்ளி வச்சு த்ரில்லர் மூவி மாதிரி பேசுகிறீங்க. 2-3 மாதத்தில் வீடு கட்டுறதா? இது என்னது, எப்படி தான் 2-3 வருஷம் ஆகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சுட்டு அந்த வாடகை கொடுக்குற பிரச்சனையெல்லாம் போயிருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். ஜவ்வாட்டம் இந்த அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்குது, பூச்சி இருக்குது, அதுக்கு டைல்ஸ் போடணும் அப்படின்னு ஏதோ ஒன்று வேலை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படிங்க அந்த டயத்தை குறைக்கிறது, அதை பற்றி?
1: நிச்சயமாக. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 6 வருஷமாக ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம மெயினாக வந்து டைம் டிலே எங்கே நடக்குதுன்னா, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கப்புறம் காங்கிரீட் வந்து ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 14 நாள் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம். 14 நாளுக்கு அப்புறம் தான் ஸ்லாபே போடுவோம். ஒரு காலத்தை ஏற்றுவோம், ஒரு 14 நாள் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் காங்கிரீட் ஸ்லாபில் போடுவோம், அதுவும் ஒரு 14 நாள் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே ஃபார்ம் ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு நிற்கிறதுக்காக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் ஆல்ரெடி இருக்கிறது தான், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி, அதை வந்து மெயினாக அந்த பீமுக்கு காலம் பதில் ஒரு ஸ்டீல் ஃப்ரேமை கொடுத்து அது டேரெக்டாக இருக்கும், வெளியே வாங்கி அப்படியே இறக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரேமை ஒரு வித்தின் 3-4 days ரெடி பண்ணிடுவோம். பீம் காலம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே உள்ள ஸ்லாப் வந்து என்ன, நம்ம மக்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டீலாக இருந்தால் ஒரு வேர் ஹவுஸோ இல்லை ஒரு மெக்கானிக் ஷெட்டோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதுக்கு பதிலாக காங்கிரீட்டை வந்து காங்கிரீட்டாகவே நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ரெடி ஆகிடும், மேலே காங்கிரீட் போட்டுடலாம். சுற்றி இந்த வால்க்கு வந்து நம்ம ரெகுலர் பிரிக் ஒர்க்கு போடலாம். அந்த ஏசி பிளாக்கு லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டாக போடலாம், ஏன்னா அது ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி போனால் இது மொத்தமே ரொம்ப குயிக்காக பண்ண முடிச்சிடும்.
0: சரிங்க, நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல.
1: இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஸ்டீல் எல்லாமே அவைலபிள் ஆல்ரெடி இந்த சைஸ் தான் இருக்குது, ஆல்ரெடி ரெடிமேடாக மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை டேரெக்டாகவே நம்ம வாங்கிடலாம். ஈவன் வந்து நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன், நாங்கள் பண்ண ரிசர்ச் வந்து இருக்கிறதுல திக்னஸ், ஸ்டீல் வந்து திக்னஸ் அதிகமாக அதிகமாக ரொம்ப காசு அதிகமாகும். ஸோ அதுக்கே ரொம்ப அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல், அது ரொம்ப லோ திக்னஸ், ஒரு 1 mm 2 mm 2 mm வெரி தின்னாக இருக்கும். அந்த ஸ்டீலில் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி ஷீட்ஸ்லாம் இருப்போம், ரூஃப் ஷீட்லாம் இருப்போம் நம்ம பார்த்துப்போம் ஷெட்டில், அந்த ஷீட்டை வச்சே நம்ம காலம் பண்ணலாம், பீமும் பண்ணலாம். அதுக்கு மேக்ஸிமம் 1 or 2 days தான் சொன்னோன்னா ரெடி, இந்த சைஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து எரெக்ட் பண்ண போகிறோம். ஈஸியாக ஒரு ஆளே தூக்கலாம் அந்த காலத்தை, நம்ம போய் கஷ்டப்பட்டு 2-3 பேர் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணுவோம்.
0: இல்லைங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா சாயில் டெஸ்ட் பண்ணி நான் நல்ல பெரிய காலத்தை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இறக்கணும் அப்படின்னு, நீங்கள் பாட்டு கையில் ஏதோ பேக்கில் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு இப்போ புத்தகம் பேத்திக்கிட்டு போகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிறப்பு நேர்களை இன்னும் இது குறித்து பேசலாம், குறைந்த விலையில் எப்படி வீடு கட்டிக்கிறது, அதுவும் முக்கியமாக நிலநடுக்கத்திலையும் தாங்கக்கூடிய வீடுகளை கட்டிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னும் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது தொடர்ந்து இணைந்தீர்கள் பண்பலை 102.1.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
8: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: வசந்த் அழைப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 குறைந்த செலவுல வீடு கட்டுறதுக்கான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கேள்விகளுக்கு 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைத்து வரலாம். அல்லது 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாவும் நீங்க வரலாம். ஐயா, முன்னாடியே வந்து நம்ம ஆமா முசிறி ஆறுமுகம் ஐயா வந்து கேட்டிருக்கிற கேள்வி, எம் சாண்ட் பயன்படுத்தலாமா, மணல் பயன்படுத்தலாமா, எது வந்து விலை குறைவு, எது உறுதி அப்படின்னு ரெண்டு கேள்வியா கேட்டிருக்காரு.
6: ரெண்டுமே ஆக்சுவலாக எம் சாண்ட் இப்போ வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சியும் பண்ணிட்டோம். இஸ் ஈக்குவலன் டு சாண்ட் நம்ம நார்மல் சாண்டுக்கு. விலை வச்சு கேட்டிருந்தீங்க, எம் சாண்ட் தான் இருக்கு லட்சியம் இப்போ வரைக்கும். ஏன்னா சாண்ட் நம்ம மணல் எடுக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு ரெகுலராக லைசன்ஸ் அதெல்லாம் வைக்கிறப்போ அது ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் சுற்றுச்சூழலுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அப்போதையும் முன்னே வந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. ஈவன் நாங்கள் எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே பண்ணுறது எம் சாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை வச்சு தான் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே ஒர்க் ஆகுது, ப்ராப்ளம் இல்ல.
7: ஆட்டமணல டிஸ்டர்ப் பண்ணாம நிலத்தடி நீர் உயர்றதுக்கு நம்மளும் பங்கு வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட. அடுத்து நம்ம இன்னும் இந்த நிலச்சரிவு, அதாவது நிலநடுக்கத்தை தாங்கி இருக்கக்கூடிய கட்டிடத்தை எப்படி வடிவமைக்கிறதுங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலரை சந்திச்சிடலாங்க.
6: கண்டிப்பாங்க.
7: வருக வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம் ஐயா.
7: வணக்கம்ங்க.
8: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன்
7: ஐயா. கேளுங்க கேள்வி
8: ஐயா. விருதுன் ஐயா வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
8: எங்க ஊர் பக்கத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தான் நீங்க பேசிட்டீங்க மேலம் மகனும் ஒரு கிராமம். தேசிய தொழில்நுட்ப கழகம் எங்களுக்கு பக்கம்தான்.
7: அதாவது அது டெய்லர் ஐயா வந்து உங்களை ரொம்ப வாஜையோட அழைக்கிறாரு ஐயா. சொந்த இருக்காரு. ஆமா
8: அதாங்க ஐயா. அது ஒரு ரெண்டு கேள்வி கேக்குறேங்க ஐயா. அதாவது ஒரு 15 வருஷம் ஆச்சு நான் வீடு கட்டி, அதாவது சீட்டு போட்டு கட்டிட்டு இருக்கேன்
6: ஐயா. சரிங்க ஐயா.
8: அன்னைக்கு வந்து நான் செங்கல் பயன்படுத்திதான் கட்டினேன். கட்டி அன்னைக்கு 2 லட்சத்துக்குள்ள நான் முடிச்சேன். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பையன் இருக்கும், அவருக்கு வீடு கட்டணும். இந்த 2 லட்சத்துக்கு எந்த அளவுக்கு அதே மாதிரிதான் கட்டணும், 10-15. இதுல எந்த அளவுக்கு செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல எது எப்படி, ஏன்னா இன்னைக்கு கொத்தனாரு எல்லாருமே இன்னைக்கு ரேட் அதிகமா போயிருச்சு பொருள்.

0: சேர்ந்து அந்த பொருளை வந்து நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு இன்னைக்கு கட்ட முடியுமான்னு ஒண்ணு. இன்னொரு கேள்வி வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆலோ பிளாக் வச்சு கட்டுறோம் பாத்தீங்களா,
1: ஆமாங்க ஆமாங்க,
0: அதுக்கும் சிமெண்ட் கல் வச்சு கட்டி கட்டுறாங்க, இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா எனக்கு செலவை குறைச்சாகணும், அதுக்காக தான் கேட்கிறேன். எது ஓரளவுக்கு மீடியமா நம்ம கடையான செங்கல் என்னால வச்சு கட்ட முடியாது, அன்னைக்கு செங்கல் தான் ஆறு ரூபா இன்னைக்கு எல்லாம் பாஞ்சு ரூபா
1: வாங்குறாங்க,
0: அதுக்காக வந்து இந்த எது வச்சு கட்டினா நல்லா இருக்கும், ஓரளவுக்கு மீடியமா இருக்கணும், அதாவது ஆலோ பிளாக் கொஞ்சம் தாங்குமா இல்ல இந்த சிமெண்ட் கல் எனக்கு ரேட்டு குறைக்கணும், அதுக்காக தான்.
1: புரியுதுங்க புரியுது, நல்ல கேள்வி. ஆக்சுவலாக செங்கல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட்டுக்காக, ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணுன்றக்காக. ஏன்னா நீங்கள் ஷீட்டு தான் போட போகிறீங்க, மேலே வந்து ஷீட்டோட லோடு அதிகமாக வரப்போகிறதில்ல. இல்லை நீங்கள் மேலே வந்து காங்கிரீட் கூரை தான், காங்கிரீட் மாதிரியே மறுபடியும் போட போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளைஆர் ஸ்பிக் அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேலே ஷீட்டு மட்டும்தான் போட போகிறீங்கன்னா ஹாலோ பிளாக் நீங்கள் சொல்லுங்கள், அது ரேட்டும் குறையும், உங்களுக்கு வந்து வெயில் வரப்போ கொஞ்சம் நல்லா இன்சுலேஷன் தெர்மல் இன்சுலேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
2: வீட்டுக்குள்ளே
1: வெப்பமும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், ஹாலோ பிளாக் மாதிரி வச்சுட்டு இருந்தோம் நான், ஆனால் அங்கே வந்து ஏர் ட்ராப்பாகவும் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மேலே உள்ள ஷீட்டே அதிகமாக நம்மளுக்கு வெப்பம் கொடுக்கும், அதுதான் பிரச்சனை. அது வந்து அவர் எப்படி பண்ண போகிறாங்க, ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டை பொறுத்து பண்ணுவாங்க மக்கள். அந்த ஷீட்டுங்கிறது ஒரு மேற்கொள்ளது, அது வந்து லோடு எதுவுமே இருக்காதான் நம்ம சும்மா ஒரு சோர் மாதிரி தான் கட்ட போகிறோம், அதுக்கு நீங்கள் நம்ம ஹாலோ பிளாக்கும் போய்க்கலாம், இதுவும் போய்க்கலாம்.
2: சரிங்க, அடுத்து வாட்ஸ்அப்பில் கேள்விகள் வந்திருக்கீங்க.
3: வாட்ஸ்அப்பில் வந்து நங்கவரத்துலேருந்து ராஜி ரமேஷ் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் திருச்சியில் வசிக்கிறேன், அங்கே வந்து எனக்கு லோன் போட்டு மிடில் கிளாஸ் நாங்கள், எங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்ட முடியுமா, எங்களை மாதிரி லோன் போட்டு வீடு கட்டுறவங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதில் வந்து நமக்கு எவ்வளோ நிலம் மொதல் கையில் இருக்குங்கிறத பொறுத்து லோன் கொடுப்பாங்க. நம்ம நிலம் ஓனாக இருக்கனால அந்த நிலத்தை வச்சு அவங்க வந்து ஸ்டூட் வச்சு லோன் கொடுத்துருவாங்க, எவ்வளோ இது கட்டுறோன்றது.
2: அது மோஸ்ட்லி லோன் போனால் அதுக்கு நம்ம அந்த
1: பர்சன்டேஜ் பிளானு எல்லாமே சப்மிட் பண்ணணும், கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ வரைக்கும் பண்ண போகிறோம், எல்லாமே சப்மிட் பண்ணால் அந்த டிராயிங் அவங்க அசஸ் பண்ணிட்டு அதில் எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்ற பார்த்து தான் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு 70%, 60% ஒரு மினிமம் அமௌண்ட் நம்ம போகிற மாதிரி இருக்கும், அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு லோன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு பட்ஜெட்டு தான் மறுபடியும், அந்த நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிறது. சதுரடிக்கு 1500 சதுரடிக்கு பண்ணணும்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா ஒரு 2BHK பெட்ரூம் நல்லாவே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1500 சதுரடி ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் லாவிஷாக நல்லா கிராண்டாக பண்ணால் 2400 சதுரடிக்கும் போகலாம் ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோரு. இல்லை ஓகே மினிமலாக ஆரம்பிக்கணும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், பெட்டராகணும், 1500 சதுரடியில் ஆரம்பிங்க கிரவுண்டு. ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் மேலே ஏற்றுறதுக்கும் பண்ணிக்கலாம், அந்த இதை ஃபியூச்சர்லேயும் பண்ணிக்கலாம்.
2: சிறப்பு. இன்னொரு கேள்வி இருக்குங்க
3: வாட்ஸ்அப்லேயே தான், புத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி சுப்பிரமணியன் அவங்க கேட்டிருக்கிறாங்க, கட்டிடக்கலையில் வெயில் காலத்தில் குளிர்மையாகவும் குளிர்காலத்தில் சூடாகவும் இருக்கிற தொழில்நுட்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
2: அதாவது அவங்க முத்துலட்சுமி சுப்பிரமணியன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள இந்த வெயில் காலத்துலலாம் இந்த மே இப்போ இந்த ஜூன் இப்போ ஏதோ இப்போ நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கீங்க திருச்சியில், வீட்டுக்குள்ள இந்த கான்கிரீட் வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஏதோ என்னை தூக்கி சூரியனுக்குள்ள போட்ட மாதிரியே இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அது ஏங்க அப்படி?
1: ஆக்சுவலா நம்மோட சிமெண்ட்லேயே நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் வெளியே அந்த ஹீட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும் பண்ணுறப்ப, நார்மலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப. இப்போ ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏர் ட்ராப் ஆகிறது மட்டும் தான், ஹோல் விண்டோஸ் நம்ம வந்து அதிகமாக கொடுக்குறது இல்லை, வென்டிலேஷன் கொடுக்குறது இல்லை. கட்டினதுக்கப்புறம்லாம் மக்கள் சொல்லுவாங்க கட்டினது சிமெண்ட்னால தான் வருதுன்னு, அது இல்லை, ரொம்பவும் எமிட் ஆகுது, ரொம்ப குறைச்சல் தான், அதனால வர தெர்மல் எஃபெக்ட்னா. நம்ம என்ன பண்ணுறோன்னா முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் க்ளோஸாகவே வச்சுருக்கோம் வீடு எல்லாமே, ஒரு ப்ராப்பராக வென்டிலேஷன் விண்டோ விண்ட் வர டைரக்ஷனில் ஓப்பனிங்ஸ் அதிகமாக கொடுத்தாலே ஓரளவு நம்ம குளுமையாகும், அது மேஜர். இது அதை நம்ம மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறதுனால. இன்னொன்று வந்து ஒரு கிரவுண்டு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் அந்த அதிக பிரச்சனை இருக்காது ஹீட்டுங்கிறது. அந்த மேலே ரூஃப் டைரெக்டாக சன்லேருந்து வந்து அந்த ரூஃபில் படுறதுனால அவங்களுக்கு அதிகமாக எஃபெக்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணலாம், ஒரு அதை ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் பெயிண்ட் அது மாதிரி ரெஃப்ளெக்டர் ஏதாவது யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த இதில், ஒரு அந்த ப்ராப்பர் இது பண்ணாலும் பண்ணலாம். இன்னொரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஒரு வாலில் வந்து பிரிக் ஒர்க்லேயே பேஸ்ட் சேஞ்சிங் மெட்டீரியல் ஒன்று, அது இன்னும் எஃபெக்டுக்கு வரல. அது வரப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சன்லைட் வரப்போ உங்களுக்கு வந்து கூலாக்கி கொடுக்கும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும். அது கொஞ்சம் காஸ்ட்லியான எஃபெக்ட், அது இன்னும் ஸ்டில் ரிசர்ச் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க, பட் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. பட் அதர் தேன் தட் வாலில் வந்து நீங்கள் ஒரு இன்சுலேஷன் ஒரு கேப் வச்சு கட்டினாலுமே நமக்கு வந்து ஓரளவு தெர்மல் இன்சுலேஷன் நல்லாவே கிடைக்கும்
2: கிடைக்கும். சரிங்க, சிறப்பு. ஐயா இப்போ இந்த நிலநடுக்கத்தை தாங்கி இருக்கக்கூடிய கட்டிடங்களை எப்படி வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம திருச்சி அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை.
1: ஆக்சுவலாக நம்ம வந்து நிலநடுக்கத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய ஜோன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5. நிலநடுக்கம் எவ்வளோ அதிகமாக வருன்றதை பொறுத்து இந்த இமயமலை

ரேஞ்சில் அந்த சைடு நாற்றுலாம் அதிகமாக எப்போவுமே வர்றது, அதிக சக்தி வாய்ந்த நடுக்கமும் வரும். அதுதான் ஜோன் ஃபைவ்ல இருக்குது. நம்மளது வந்து ஜோன் த்ரீ ஜோன் டூ, இந்த தமிழ்நாடு மேக்ஸிமம் வந்து ஜோன் டூ இல்லை ஜோன் த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து எப்போவுமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சதன் பெனிஸ்லான்னு சொல்லுவோம் கீழே, அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப ரேர், பட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம யாருமே ஒமிட் பண்ணல, கவர்மெண்ட் கோட் புக்கும் கிளியராக சொல்லுது வரும் அப்படின்னு. ஸோ அப்படி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ வரைக்கும் நம்ம

0: இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வரைக்கும் நம்ம கட்டணம் வந்து கட்டுறது வந்து நம்மளோட லோடுக்கு தான், ரெண்டு லோடாக பிரிச்சலாம், மனுஷங்களால் வர லோடு, இயற்கையினால் வர லோடு. நாங்கள் டெக்னிக்கலாக வேறு பேசுவோம், கிராவிட்டி லோடு, லேட்டர் லோடு. பட் நம்ம மக்களுக்காக சொல்லுது, மனுஷங்களால் வர லோடு, இன்னொன்று வந்து இயற்கையினால் வரும். மனுஷங்களால் வர நம்ம நடக்கிறது, நம்ம கட்டுற பில்டிங்னால இருக்க ஆல்ரெடி லோடு, இதுதான் மனுஷங்களால் வர லோடு, நம்ம மக்களால் வர லோடு. இயற்கையினால் வர லோடுங்கிறது பார்த்தோம்னா எர்த்கேக் நிலநடுக்கம், இப்போ சூறாவளி, விண்டு, அந்த இதெல்லாம் மேஜராக இயற்கையினால் வர லோடு. அந்த ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நம்ம நடக்கிறப்போ வெல்டிங் வந்து சேஃபாக இருக்கா, அதை மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம மேசன் எல்லாமே பண்ணுறாங்க. பட் அந்த இதையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு டைப் இருக்குது. இப்போது ஒரு பிரிக் ஒர்க்கு மேசன்ட்ரி கட்டியிருந்தாங்கன்னா, இப்போது நம்ம எங்கெல்லாம் விண்டோ டோர் வருதோ அதுக்கு மேலே ஒரு லிண்டல் பீம் மாதிரி ஒரு காங்கிரீட் வச்சுப்போம், ஒரு பேண்ட். அந்த பேண்டை சுற்றி பில்டிங்கில் கட்டிட்டோன்னா மேலே ஒரு பேண்டு, கீழே ஒரு பேண்ட், அது ஒரு கன்ஃபைன்மெண்ட் ஆக்ஷன் கொடுக்கும் அந்த பிரிக் மேசன்ட்ரிக்கு. அது ஓரளவு நடக்கிறதுக்கு தாங்கும். ஒரு கிரவுண்ட் ஃபோருக்கு மட்டும் சொல்கிறேன் நான் இது. இதே இது மல்டி ஸ்டோரி பில்டிங் ஆசிசி நார்மல் ரெடிஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அந்த பில்டிங்க்கு நம்ம வந்து ஒரு கோடல் ப்ரொவிஷன் படி ப்ராப்பராக டிசைன் பண்ணியே ஆகணும். அதில் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி ஸ்லாபு, பீம், காலம் இருக்கும். அதில் வந்து பீம் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணணும், ஒரு கணக்கு பண்ணி இவ்வளோ லோடு வருதுன்னு பண்ணணும். காலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரு பாடி எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க, கால் வந்து ஏதாவது உடஞ்சி போச்சா நம்மளை நிற்க முடியாது, அது மாதிரி தான் பில்லரும் பில்டிங்கில். அதை நல்லா ஸ்ட்ராங்காகணும் நிலநடுக்கத்தப்போ, அது மாதிரி நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குங்க.
1: சிறப்பு ஐயா, ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு, சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்ங்க.
2: சார், நான் புதுக்கோடு மாவட்டத்தில் பேசுகிறேன்
1: சார். நாங்கள்
2: இடம் அளவு வந்து 40x30 சார் அளவு. ஆனால் சொன்னது அவங்க வந்து 2.5 செண்ட் சொன்னாங்க சார். ஆனால் பத்தத்தில் வந்து 2.5 செண்ட்னு போட்டிருக்காங்க சார். சார், ஆனால் அளவு வந்து 40x30, அதில் வீடு கட்டினேன் சார். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே மேலே மேலே வீடு கட்டின போது இந்த ரூஃபில் வந்து இந்த 10x10 செம்மன் கலரில் ஒரு ஒரு ஆணடி கல்னு சொல்லுவாங்க, காரக்குடி காரோட்லாம் பதிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் 100 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கு சார் அந்த கல்ல. மேல வந்து டைல்ஸ் போடுற, சிமெண்ட் போடுறதெல்லாம் இல்ல, அந்த செம்மன் கல்லர்ல கல்லு வந்து ஆணடி கல்லு சொல்லுவாங்க. அந்த காரக்குடி ராமநாத எங்க ஏரியா ஃபுல்ல அந்த புன்னமரம் சைட்லாம் புதுக்கோடு சைட்லாம் அந்த கல்லு போட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க அன்னை வீட்டிலோட போட்டிருக்காங்க, நல்லா இருக்காது. எங்களுக்கு வந்து நான் வீடு கட்டுறேன், சீம்பு பக்கத்தால வீடு கட்டணும். அந்த வீட்டுல வந்து 40x30 அளவு அந்த இதெல்லாம் வீடு கட்டினேன் சார். என்ன எவ்வளவு ரொம்ப கம்மியா கட்டணுமோ கட்டினேன் சார். இது இல்லாம அந்த 80 வாரத்துல பெரிய அளவு செலவு இழுத்து விட்டுறாங்க சார், பயமா இருக்கு சார். 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா சொன்னாங்க. அதாவது கல்லு வந்து செம்மண் நம்ம எந்த கல் தான், செங்கல் தான் கட்டணும், சிமெண்ட் கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். மணல் வந்து இந்த அந்த கிரஷர் மண்ணை வந்து உதிர்ந்து சார், கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு டாப் டாப்பா அப்படியே அந்த சிமெண்ட் எல்லாம் சின்னாம்பு வந்து பெயிண்ட் அடிக்க எல்லாம் உதிர்ந்து கொட்டுது அப்படியே சில வீட்டுல எல்லாம் பாத்துருக்கேன் சார். அது இல்லாம மணல்ல கட்டா நல்லா இருக்குன்னு மனசுல நம்பிக்கை இருக்கு எனக்கு. எப்படி சொல்லலாம் சார்?
1: ஐயா ஐயா ஐயா, உங்க பெயர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என் பேரு பாலச்சந்தர். பாலச்சந்தர்.
1: பாலச்சந்தர், புதுக்கோட்டை எந்த ஊருங்க சொன்னீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்.
1: கீரனூர், ஓகேங்க. நன்றிங்க, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ஆமாம், அப்போ ஐயா சொல்கிறாருங்க, நிறைய வீடு கட்டும்போது அந்த உதிருது.
0: உதிருது. ஆக்சுவலாக அது என்னன்னா, ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு எம் சாண்டுங்கிறது நம்ம கிரஷர் சாண்டு தான் எடுக்கிறோம். அதுலேயும் இன்னும் சில டைம் வந்து அந்த சைஸ் இருக்குது. ஒரு சாண்ட் நம்ம எதுக்காக சாண்டு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு இருக்கும். காங்கிரீட்டுங்கிறது என்னென்னு நான் சொல்லிடுறேன். எப்படி இருக்கும், சிமெண்ட்டு, தண்ணி, இந்த ஃபைன் அக்ரிகேட் சொல்லுவாங்க, இந்த எம் சாண்டை ஃபைனாக ஒரு அக்ரிகேட்டு, அதுக்கப்புறம் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து பெரிய நம்ம அந்த கல், ஜல்லிக்கல். இது எல்லாமே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறக்காங்க. ஏன்னா சிமெண்ட்டே அவ்வளோ அதிகமாக போட்டோம்னா நம்ம காசு எட்டு. ஒரு சிமெண்ட்டுக்கு ரொம்ப பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக ஒரு பெருசாக ஃபஸ்ட் எடுப்போம், ஆரம்பிக்க ஒரு பெரிய கல் இருக்குது, கல்லுலாம் ஸ்டோன் அந்த காங்கிரீட்டுக்காக கோர்ஸ் அக்ரிகேட் சொல்லுவோம், அது பெருசாக போட்டோம். அது உள்ள நிறைய கேப் இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ண ஃபைன் அக்ரிகேட், அதான் இந்த சாண்டு இல்லை எம் சாண்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி குட்டி கேப் இருக்கும், அந்த குட்டி கேப்பில் வந்து நம்ம சிமெண்ட்டு, அந்த சிமெண்ட்டுக்கு உள்ளே நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதில் தண்ணி போயிடும். இது அழகாக ஒரு மொத்தமாக வர்றதுக்கான இது. இப்போ நான் மொத்தமாக வெறும் சிமெண்ட்டும் வாட்டரும் வச்சோன்னா பெருசாக அதிகமாகவும் காசு வேணும். ஸோ ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டு வந்து ஒரு அழகாக ஒரு மிக்சராக வந்தது. இந்த சைஸு தான் இங்கே முக்கியம். இந்த அந்த சாண்டில் வந்து இப்போது அவங்க ப்ராப்பராக ஒரு சீவ் பண்ணி ஒரு டெஸ்ட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு இது வரணும். ஆனால் இப்போ நம்ம கிடைக்கிறது வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் ரொம்ப மைனில் ஒரே பார்ட்டிகலாக போகிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்குது. நம்ம பார்க்குறப்போ மெட்டீரியலோட குவாலிட்டி பார்க்குறத பொறுத்து தான் போகுங்க.
1: சரிங்க, சிறப்பு. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு
0: கண்டிப்பாக
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
6: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனித்து
1: கருங்கல் மனதையும் கரையச் செய்யும் திருவாசக இனிமையும்
0: குருந்த மரத்தடியில் குருவாக வந்த இறைவனின் பெருமையும் பேசும் நேரலை
1: ஆவுடையார் கோயிலில் இருந்து
2: ஈசனே சிவகாமினேசனே
1: இன்று காலை 10:30
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்
3: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள்,
4: வசந்த அழைப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆனா நேயர்களுடைய கேள்விகளுக்கு மட்டும் பந்தமே இல்ல, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தா அந்த விஷயத்த பத்தி தான் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. குப்புரெட்டிப்பட்டில இருந்து குருசாமி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்சாண்ட் வந்து பூசுனா வெடிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து படிச்சிடுறேன். இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மணல் வச்சு கட்டி முடிச்சிருக்கிறேன். ஆனா வெளிப்புற பெயிண்டும் தரமான பெயிண்ட் தான் அடிச்சு கேட்டிருக்காங்க.
5: சிறப்புங்க ஐயா, இப்போ அவர் தான் நல்ல மணல் பெயிண்ட் கட்டியிருக்காரு, அதாவது மணப்பாறையிலேருந்து வீரமணி சார்.
6: ஓகேங்க,
5: அது எப்படிங்க?
6: ஆக்சுவலாக அது என்னென்னா, தண்ணி டேம்னஸ்ஸும் சொல்லுவோம், கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து வரப்போ அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி அந்த பெயிண்ட் வருது. அது பிந்த் ப்ரொடக்ஷன் ஒன்று, நார்மலாக சுற்றி அது பண்ணோன்னா தண்ணி ஏறாமல் இருந்தால் அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கலாங்க.
5: அடுத்து இப்போ முன்னாடி செங்கல் வச்சு கட்டிருக்காங்க, இப்போ ஏசிசி பிளாக்,
6: ஏசி பிளாக். ஆக்சுவலாக அது நம்ம சொன்ன லைட் வெயிட் பிளாக்குங்கிறது, கட்டலாம் ஆனால் கீழே சாயிலோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்ததுன்னா மேலே நீங்கள் ஒரு அது வந்து எப்பயும் வெயிட்டை குறைக்க தான் போகுது. அந்த லைட் வெயிட் பிளாக்குக்கு மேலேயும் நீங்கள் காங்கிரீட் போட்டிங்கன்னா அது தாங்காது. ஸோ அது ரூஃப் மட்டும் வேறு ஏதாவது பிளான் பண்ணுங்க இப்போதைக்கு.
5: சிறப்புங்க,
6: அது எம் சாண்டும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எம் சாண்டு ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க, எந்த வெடிப்பும் வராது, நல்லா பண்ணியிருக்கோம். ஆனால் மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் எல்லா மெட்டீரியலும் பார்த்துக்கோங்க. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தான் விஷயமே இங்கே.
5: இப்போ என்னென்னா, ஒரு செந்தில்குமார் ஐயா, நீங்கள் குறைந்த செலவில் வீடு கட்டுங்க, ஆனால் அது குவாலிட்டியோட கட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயா, இப்போ நம்ம வந்து எல்லா பொருளையும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், செங்கலாக இருக்கட்டும், இல்லை கம்பியாக இருக்கட்டும், நான் எப்படிங்க குவாலிட்டியாக ஒரு பார்த்துக்கிறது?
6: ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லாமே இந்திய தரச்சான்றதுன்னு சொல்லுவோம், ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் தான் எல்லாமே மோஸ்ட்லி வரவும். அதில் வந்து செங்கல் மட்டும் அதில் வராது, நம்ம நார்மலாக வாங்குவோம், ஒரு கடையில் போவோம் வாங்குவோம். ஸோ அந்த செங்கல் இப்போது ஒரு செங்கல்னால் நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் நான் சொல்கிறேன், நார்மல் செங்கலும் இருக்குது தான், அதுக்கும் எல்லாம் ஒரே மெத்தட் தான். ஒரு 3 அடிக்கு மேலே கையில் மேலே வந்து சும்மா ஜஸ்ட் ட்ராப் பண்ணு, கீழே போடுங்க, ஒரு மீட்டர் கீழே போட மாதிரி. நம்ம இடுப்புலேருந்து கீழே போட்டோம்னா உடையக்கூடாது, அது சாதாரண ஒரு செக் மட்டும்
5: தான். கல்லில் மட்டும் கல் பார்த்துடாதீங்க,
6: கீழே நம்ம போடுறது தான், உடையாமல் இருந்தால் பெட்ரு. அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டில் வந்து எதுவுமே கட்டி கட்டியே இருக்கக்கூடாது.

0: ஓப்பன் பண்ணுறப்போ ஒன்றே வந்து தான் கட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்கோலராக இருக்கணும், அந்த ஆஷ் கலரில் இருக்கணும் பர்ஃபெக்டாக, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். எம் சாண்ட் வந்து ஃபுல்லாக ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு மிக்சரான சைஸில் இருக்கணும், ஒரே சைஸில் யூனிஃபார்மாக இல்லாமல் வந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். கம்பியை பார்க்குறப்போ ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கா, டெஸ்டிங் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வரும், அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம கம்பியை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக போகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு 500-1000 ரூபா தான் செலவு ஒரு லேபில் டெஸ்ட் கொடுக்குறதுக்கு. நம்ம நிறையா யோசிப்போம், ஒரு 1000-1500 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை,
1: நல்லா வாங்குறதுக்கு அங்குசத்துக்கு அமோக வரவேற்புக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கலாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பேர் பேசணும்னு விருப்பப்படுறாங்க. துரைசுப்ரமணிய ஐயா வந்து 2 தடவை சொன்னார் மறந்து நம்ம நம்பர் கொடுங்க அப்படின்னு. அதனால செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்களுடைய எண் தர்றோம், குறிச்சிக்கங்க. 95-66-11-14-84 எண் மறுபடியும் சொல்கிறோம், குறிச்சிக்கங்க. 95-66-11-14-84 இந்த எண்ணில் ஏன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், எப்படி காசு கம்மி பண்ணுறது, இன்னும் நிறையா உங்களுக்கு கம்பியை வந்து எப்படி இன்னும் இது கரெக்டாக அந்த சொல்கிற லிண்டெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீஸ்மிக்கு அதாவது நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. குவாலிட்டி இன்னும் வேறு எப்படி கூட்டிக்கிறது, கான்க்ரீட்டு வந்து ஐயா வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போட்டுட்ருக்க கான்க்ரீட்டில் 40%-50% குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை குறைக்கிறதுக்கு எப்படி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஐயாட்ட பேசிக்கலாம். இதுவரை நிகழ்ச்சியில் நம்மோட கலந்துக்கிட்டு குறைந்த செலவில் எப்படி வீடு கட்டுறது அப்படிங்கிற ஆலோசனைகளை நிறையா தந்தாங்க. நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் செந்தில்குமார் ராஜேந்திரன் ஐயாவுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிங்கய்யா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 10 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விவசாயிகள், மகளிர், இளையோர் ஆளுமை மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக ஆளுமை மிக்க இந்தியாவின் முக்கிய அங்கமாக கருதப்படும் செமி கண்டக்டர் துறையில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோவில்

0: அமைச்சகங்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. நீதிமன்ற தடை ஆணை காரணமாகவும் கோவில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகள் ரத்து செய்யப்படுகிறது. அதேவேளையில் இந்த நிதியை கொண்டு கோவில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் சுயதொழில் தொடங்க விரும்புவோர் இதற்கான இலவச பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். செல்போன் இருசக்கர வாகன பழுது நீக்குதல் பயிற்சி வரும் 22 தேதியும் கட்டுமான தொழில் பயிற்சி வரும் 27 தேதியும் நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் மழை காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் சின்னசலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நயினார்பாளையம், செம்பாக்குறிச்சி, அனுமனந்தல், கீழ்குப்பம், குரால், வி கிருஷ்ணாபுரம், வி அலம்பலம், தோட்டப்பாடி, காலசமுத்திரம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் இந்த மழையானது மரவள்ளி, மக்காச்சோளம், நிலக்கடலை ஆகிய விவசாய பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: மக்கா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா தென்கொரியாவின் கியாயுன் பார்க்கை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நாம எத்தனை தடவை தோத்து கீழே விழுந்தோங்கிறது முக்கியம் இல்லைங்க, விழுந்தப்பெல்லாம் தன்னம்பிக்கையோட எழுந்தமாங்கிறது தான் முக்கியம். உங்க காலை பொழுத உற்சாகமாக்க வருது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல், 2009 தனுஷ் நடிப்புல வெளிவந்த படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து கே ரஞ்சித் ஜே குரல்களில்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் ஒலிக்கிறது ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் குரலில்.

நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட இறுதி பாடல் ஒலிக்குது உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:30 ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம கூட முதல் அலைவரிசை நேயர்கள் இணைஞ்சு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சாங்க. அவங்களுக்கு நாம இப்போ நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நன்றி நேயர்களே.

0: ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் திருத்தேர் விழாவின் நீர்முகவர் நினை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி சாரதாஸ்.
1: ஸ்ரீ சாரதாசு காத்திருங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராம் நெய்.
2: நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி டிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். டிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஏழு வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
4: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய் ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
8: நேர்கள் இப்போது கேட்கலாம் ஆலய உலா. ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி, ராம்குமார், சாந்தி, சரவணகுமார். வாருங்கள் நேர்களே, ஆவுடையார் கோவிலுக்கு செல்வோம்.
9: என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து 102 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆவுடையார் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தேர் திருவிழாவில் நேரலையில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் சிவத்தலம் 1000 ஆண்டுகள் பழமையானது. மாணிக்கவாசகரால் பாடப்பெற்ற இத்தலம் சிற்பக்கலைக்கு மட்டுமல்ல ஆன்மீக அதிசயங்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புடையது. திருவாசகத்துக்கு உருவானதார் ஒவ்வாசகத்துக்கும் போகார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்புடே பொய்மையே பெருத்தி பொழுதினை சுருக்கும் புழுக்கலை துளையனேன் தனக்கு ஜென்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களம் தருமுறையினியே மாணிக்க வாசகரின் மணி மொழிகள் திருவாசகத்தின் அற்புதமான ஆதி திருமண திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட வைபவம் இங்கே ஆவுடையார் கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கே மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பக்தர்கள் ஆன்மீக செல்வர்கள் எல்லோரும் இந்த திருத்தேர் விழாவினை காண்பதற்காக இங்கே வந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. பல ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளார்கள். அற்புதமாக காவல்துறையினரும் மக்களை பாதுகாப்பதற்காக ஆங்காங்கே இருக்கக்கூடிய குழுவினை மேற்படுத்தி வருகிறார்கள். சிவச்செல்வர்கள் எல்லாம் இணைந்து இங்கே இப்பொழுது இந்த திருத்தேரோட்ட வைபவத்தை தொடங்கி வைக்கவும் உள்ளார்கள். திருத்தேர் வடத்தினை பிடிக்க 1000கணக்கான மக்கள் குழுமி இருப்பதை நாம் காண முடிகிறது. குழந்தைகள் முதல் வரை அத்தனை பேரும் ஒன்றாக கலந்து இங்கே இந்த மாணிக்க வாசகருக்கு நடைபெறக்கூடிய தேரோட்ட திருவிழாவினை காண்பதற்காக வந்துள்ளார்கள். இறைவனே

0: ஆணிக்கவாசகனாக மாணிக்கவாசகரே இறைவனாக இங்கே எழுந்தருளி இருக்கும் அற்புதமான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த தேரோட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது. அதாவது தேர் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அற்புதமான தொண்டைகள் எல்லாம் உள்ள அற்புதமான மணி மாலைகள் அனைத்தும் விதவிதமான அலங்காரங்களுடன் பூக்களுடன் மாணிக்க வாசகர் எழுந்தருளி இருக்கிறார். அந்த கண்கொள்ளா காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இதோ வர்ணனையை தொடர்கின்றார் சாந்தி சரவணகுமார்.
1: ஆவுடையார் கோவில் அரசே போற்றி, மாணிக்க வாசகர் திருத்தாள் போற்றி போற்றி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வந்திருக்கிறோம். தேரோடும் திருவீதியில் ஒரு மாடியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கீழே பார்க்கிறோம், தேரோடும் திருவீதி அனைத்தும் சிவன் அடியார்களாலும் பக்தர்களாலும் நிறைந்திருக்கிறது. ஒரு பக்கம் கடைகளால் நிறைந்திருக்கிறது. இதோ மாணிக்க வாசகர் திருத்தேரில் அவ்வளவு அருமையாக அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். எங்களது வலதுபுறம் ராஜகோபுரம் தெரிகிறது. அதன் மேலே நமச்சிவாய வாழ்க என மாணிக்க வாசகர் முதன் முதலாக ஐந்தெழுத்தில் தொடங்கிய அந்த எழுத்துக்களை இங்கே பொறித்த ஆவுடையார் கோவில், ஆவி உடையார், ஆவுடையார் ஆத்மாக்களுக்கெல்லாம் உடையார், இந்த ஆவுடையார் திருப்பெருந்துறை இறைவன், அதாவது எல்லா ஆத்மாக்களுக்கும் துறைமுகமான இந்த திருப்பெருந்துறையில் இறைவன் எழுந்தருளியதாலே இறைவன் ஆத்மநாதர் யோகாம்பிகையோடு இணைந்திருக்கிறார். இதோ படம் பிடிக்க தயாராய் எல்லா பக்தர்களும் குழுமிவிட்டார்கள். பச்சை வண்ணத்தில் அழகான அந்த வடத்தை, கைகொள்ளாத வடத்தை பிடித்து அப்படியே தங்கள் கரங்களால் மேலே தூக்குகிறார்கள். அமைச்சர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், அடியார், பொதுமக்கள், பக்தர்கள் என திரண்டு இருக்கிறார்கள். இப்போ சற்று முன்னாலே அமைச்சர் பெருமக்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதோ இன்னும் சற்று நேரத்தில் எல்லோரும் ஒருமிக்க இறைவா போற்றி, ஆரூர் அரசே போற்றி, திருவையாரா போற்றி என்று முழங்க அத்தனை பெருமக்களும் இப்போது தேர் இழுக்க தயாராகிவிட்டார்கள். ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இந்த தேர் திருவிழாவில் உற்சாகத்தில் பக்தியில் இருக்கிறார்கள். அந்த தேரை பார்க்கிறோம், 80 அடி உயரம், நினைத்து பாருங்கள், 96 அடி சுற்றளவு, மிகப்பெரிய ஒரு கோயிலே உலா வருகிறது. உயரத்தில் நந்தி கொடி, அழகான கலசம், பல வண்ண ஓவியங்களோடு ஒரு பண்டைக்கு 5 என்று 20 தொகை பற்றி தொங்கவிட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்து அண்ணன் மலர்கள் என அவ்வளவு அழகு அந்த கலசம் சூரியனுடைய கதிர்களாலே அப்படியே பொன்போல மின்னுகிறது. அதன் உயரத்தில் நந்திய பெருமானின் கொடி, அந்த கொடியில் இறைவன் இஷவார்புடராக காட்சி தரும் அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். 2 பெரிய வெள்ளை குதிரைகள், 4 தர்மான சக்கரங்கள், அந்த தேரின் 3 பக்கங்களிலும் இறை உருவங்களும் புராண சிற்பங்களும் காட்டுவோம். அதோ அந்த கட்டுத்தேரே அவ்வளவு உயரமாக இருக்கிறது. அந்த தேரின் கட்டுத்தேரில் 100 கணக்கான சிலைகள். அடடா, கல்லோ இது மரமோ, எப்படி செய்தார்களோ இந்த ஆலயத்தை? இறைவனே வந்து தனக்கான கோவிலை தானே மாணிக்க வாசகர் மூலமாக கட்டிக்கொண்டானோ. 49,000 கோடி ரூபாய் கணக்கில் வையுங்கள். அத்தனை ரூபாயை கட்டிய இந்த ஆலயம் என்று சொல்கிறார்கள். இன்றும் பார்க்கிறோம், 1000 வருடங்கள் நடந்தும் கூட அதனுடைய அழகும் அந்த சிற்ப செழிப்பும் இந்த பக்தர்களின் உணர்வும் இங்கே ஓயவே போவதில்லை. வருடத்திற்கு ஒருமுறை ஆதி முதன்மந்திர தினம், இன்னொரு முறை ஆறுகளில் திருவாதிரையிலும் நடராச பெருமான் மகா அபிஷேகம் காண்பார். அதை போல இந்த திருவிழா ஆணிக்க வாசகருக்கு உரியது. ஆவுடையார் கோவிலில் அனைத்து விழாக்களும் பக்தருக்கு, அமைச்சருக்கு, மாணிக்க வாசகருக்கு. ஒரு பக்தன் தன்னை தானே இறைவனின் திருவிழையில் அனாதி அடைந்தால் அவனுக்காக இறைவன் புதை வாழ்ந்த வந்த வாதூரருக்கு வாதூரருக்கு எப்படி அருள் செய்தாலோ ஏறி விடாமற இதோ செய்திருக்கிறார். என் நாட்களிலும் தேவா போற்றி என்று அடையாளப்படுத்தினால் இறைவன் அனைவரையும் மாணிக்க வாசகர் இறைவனை பொதுவை வைத்தாரே, அந்த பொதுவை வைத்த இறைவனை மாணிக்க வாசகரை இப்போ தேரில் அமர்த்தி இரு உலாவரும் காட்சி

0: கண்டு தானே ரஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவருக்காக இதுவாக வந்த திருத்தலம் இருந்து குளிர்ந்த மரத்தடியில் முடிவாக வந்து பார்வையாலும் வருத்தத்தாலும் தன் இருவரியாலும் மூன்று வீச்சை வழங்கிய அந்த அற்புதமான திருத்தலத்தில் தான் இப்போது மாணிக்க வாசகர் திருவிழா வரப்போகிறார். வறண்டு போன வைகளை வெள்ளம் போட செய்தான், பிட்டுக்கு மனுக்கும் அந்தான் திறப்படியும் பட்டானே. அவர் எழுதிய திருவாசகத்தை ஆவலோடு தன் சிவந்த திருக்கரங்கள் வலிக்க வலிக்க எழுதி கொண்டான். அது மட்டுமா, மூழ்கி காலத்தில் தான் தனியாக இருக்கும் போது தான் படிப்பதற்கென்றே திருவாசகத்தை எடுத்து வைத்துக் கொண்டானே, அந்த இறைவன் இப்போது மாணிக்க வாசகரை தேரில் உலாவர செய்து அபிசாண்டர் மட்டுமல்ல நம்மையும் சுனாக வைக்கும் மிக பெரும் பேரில் வந்தார்.
1: ஐவரும் சாவரும் கடந்தாய் பக்தர்களும் உடனடியாக இணைந்து இந்த தேரோட்டத்தினை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எதுவாக வடம் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். எத்தனை சிறப்புகள் இருந்தான் இறைவன் உங்கள் முடி சூடியவன் இரவுலாவிய நீர்மலம் என்று இருந்து பக்தரின் வாய்ப்பில் திருவாசகம் கேட்டு திருத்தகம் அல்லவா வியக்க வைக்கும் இந்த திருக்கோயில் திருவாக திருத்தலம் என்ற பெருமை பெற்றதல்லவா? ஆத்தநாத சுவாமி யோகாம்பாள் சுருந்த வரம் பல சிறப்புகளையும் கண்டேசுரன் இல்லாத ஆலை பிரகோஷம் நடைபெறாத திருக்கோயில் திருவாசகம் தோன்றிய தலம் மாணிக்க வாசகர் எழுப்பிய ஆலயம் தேவார தலம் பெற்ற ஆலயம் என ஈடு இணைந்தா புகழ் பெற்ற ஆவுடையார் கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறதை நாம் காண முடிகிறது. பாட்டிகளான பக்தர்கள் எல்லோரும் எந்தாய் போற்றி என்று போட்டிருக்கோம் என்று இவர்கள் இந்த திருச்சேரணி மெல்ல மெல்ல இழுத்து வருகிறார்கள். இங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அல்லவா? அதனால் பொதுவாக ஒளிப்பெருக்கினை வைத்து ஒவ்வொரு அடிக்கும் நகர்வதற்கு ஒவ்வொரு முழக்கங்களை சொல்கிறார்கள். அதே போல் பஞ்ச வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. இங்கே அந்த நிகழ்வுகளை எல்லாம் தொலைக்காட்சியிலும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ட்ரோலில் பரப்பமைத்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக அது தனித்தனியாக வந்து படம் கொண்டே செல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக கலந்து கொள்ளக்கூடிய பேர் திருவிழாவில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு குறி விளம்பர இடைவேளை தொலைபேசியில் பேசுகிறேன்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் ராம்னை திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலா. ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே.
3: திருச்சி சாரதாஸ் காத்திருங்கள்.
4: ராம்னை இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னை
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
4: ஏழு வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசின் சங்கீத சந்தோஷப்பட்டு ராம்னை இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னை ராம்னை இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னை
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: திருச்சி சாரதாஸ் காத்திருங்கள்.
4: ராம்னை இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னை ராம்னை இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னை
6: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள். ராம்நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்நெய் ராம்நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்நெய்
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: ராம்நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்நெய் ராம்நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்நெய்

0: சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை சிவபெருமானின் புகழ் பாடிய மாணிக்க வாசகரின் புகழ் உரைக்க வார்த்தைகள் போதாது. இதோ அடிகளின் பெருங்கருணையும் அருளும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வழியே. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் ஆவுடையார் கோவிலுக்கு.
1: ஆவுடையார் கோவிலின் திருத்தேரில் அந்த தொம்பை துணிகளை தொட்டு பார்க்கும் மிக பெரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நேயர்களே, யோசித்து பாருங்கள், 80 அடி உயரம் இருக்கிறது அந்த தேர். நாங்கள் 2ஆம் மாடியில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியே அருகில் அவ்வளவு தூப தீப வாசனைகள் மனதை கொள்ளை கொள்கிறது. நேயர்களே, பக்தர்களும் அந்த மாணிக்க வாசகரும் எப்படி இறைவனோடு இறைவனாக ஒன்றி போனார்களோ, நாங்களும் இங்கே பக்தியில் ஒன்றித்தான் போகிறோம். தேரில் மாணிக்க வாசகர் அழகான மலர் பந்தலுக்கு கீழே நின்ற திருக்கோலத்தில் வலது கரத்தில் சின்னத்திரை காட்டி இடது கரத்தில் திருவாசகம் ஏற்றி காவி உடுத்தி காவி குண்டலங்களோடு மிகப்பெரிய தங்க ருத்ராட்ச மாலையும் தங்க கரங்களும் பாதங்களும் மலர் மாலைகளும் அணிந்து இதோ வந்து கொண்டே இருக்கிறார். அழகாய் வலது பக்கம் இடுப்பை யோசித்து பக்தியின் ஸ்வரூபமாய் வந்து கொண்டே இருக்கிறார். பூக்களை அப்படியே தூவுகிறார்கள். சிவப்பு கொடியை காட்டுகிறார் ஒரு பக்தர். அப்படியே தேர் மெல்ல மெல்ல மெல்ல ஆடி அசைத்து அந்த ஆவுடையார் கோவிலை அசைத்து வருவது போல அவ்வளவு அழகாக இருக்கிறது. இறைவனே மாணிக்க வாசகராக பால் இணைந்தோட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று சொல்வார்களே, அந்த இறைவன் மாணிக்க வாசகராக வருகிறான். மாணிக்க வாசகரே இறைவனாக வந்து கொண்டே இருக்கிறான். நேயர்களே, அற்புதமான திருத்தேர் விழாவில் இணைந்திருக்கிறோம். ஆவுடையார் கோவிலிலே மாணிக்க வாசக பெருமானின் திருத்தேர் விழாவில் இணைந்திருக்கும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம். இங்கே தேர் நம் பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆம், மாணிக்க வாசக பெருமானே இறைவனாக, இறைவனே மாணிக்க வாசகனாக அமர்ந்து இங்கே உலாவரக்கூடிய இந்த கோலத்தை நாங்கள் காண்கிறோம். மேலிருந்து மலர்களை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மலர்கள் எல்லாம் தேரின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு தேர் திருவிழா நிகழ்வு பார்த்தீர்களானால், இந்த அற்புத கலையந்த திக்க கவிபாடும் கலைக்கூடத்தின் சிறப்புகளை ஒன்றிரண்டு வார்த்தைகளாலோ ஒன்றிரண்டு வரிகளாலோ சொல்லி அடக்கிவிட முடியாதல்லவா. இந்த கலைக்கோவில் போல வேறு எந்த கோவிலும் படைக்க முடியாது என்பதற்கு சாட்சியாக திகழும் ஆத்திநாத சுவாமி திருக்கோயில். புதிதாக கோயில்கள் கட்டும் சபதியார்கள் கூட ஆவுடையார் கோயில் நீங்களாக என்றே ஒப்பந்தத்தில் குறிப்பிடுவார்களாம். ஆம், இத்திருக்கோவிலில் தேர் மட்டுமல்ல விதிவிலக்கா, தமிழ்நாட்டில் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய பெரிய தேர்கள் என்றால் திருவாரூர், திருநெல்வேலி, ஆவுடையார் கோவில் என்று சொல்லலாம். ஆம், பூதகணங்கள் எல்லாம் சேர்ந்து எழுப்பியதான் இந்த திருப்பெருந்துறை என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய தேரோட்டத்தில் இணைந்திருக்கிறீர்கள். தேரும் பொழுது மெல்ல மெல்ல அசைந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆம், மேலே இருந்து இவர்கள் பச்சை கொடிகளில் காட்ட ஈர்த்து கொண்டே வருகிறார்கள். கட்டும் போது பேர் மெதுவாக நிற்கிறது. இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லவா? மஞ்சள் கொடியும் கிழக்கு கொடியும் மாறி மாறி இங்கே காட்டுவது நம் கண்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கிறது. அற்புதமான திருக்கோவில் பேரோட்டத்தில் இணைத்திருக்கிறீர்கள். ஆத்நாத சுவாமியின் பெருமைகளை சொல்ல சொல்ல

0: மற்றும் நமக்கு காதுகளும் வேண்டும் அல்லவா? அத்தகைய படைகளை சிறப்பு பெருத்துக் கொள்வோமா? மூலஸ்தானத்தில் அமுது படைத்திலே படைகள் தான் என்று சொல்கிறார்கள். அந்த திட்டங்கள் 3 அடி உயரம், 7 அடி நீளம், 6 அடி அகலம் கொண்ட ஒரே பாறைக்கெல்லாம். இந்த திட்டத்தில் தான் 6 கால பூஜைகளுக்குரிய அமைதியை வடித்து படைத்து ஆற வைக்கிறார்கள். எல்லா ஆலயங்களிலும் பூஜை நடைபெறும் போது தச்சரிசியிலேயே அமுது படைத்து நைவேத்தியம் செய்வது வழக்கம். ஆனால் ஆவுடையார் கோவில் மட்டும் புழுங்கரிசியில் 6 காலத்திற்கும் இங்கே அமுது படைக்கிறார்கள். பாகற்காய் கறியும் கீரையும் சேர்த்து படைக்கப்படுவதும் இங்குதான் சிறப்பு. ஆம், அடுப்பும் அடுப்பின் நெருப்பும் இங்கே அணைந்ததே இல்லையாம். அத்தகைய சிறப்பு பெற்ற இங்கே முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, கண்ணேரில்லான் தானே காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, அற்புதன் காண்க, அனைவன் காண்க என்று சொல்லும் அளவிற்கு இங்கே திருவாசகத்தின் சிறப்புடைய மாணிக்க வாசகரின் தேரோட்ட திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி.
1: அது மாணிக்க வாசகர் அமர நின்றிருக்கக்கூடிய ராஜாதி ராஜனாக அந்த தேரில் நின்றிருக்கக்கூடிய அந்த பீடம் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளி பீடம் அப்படியே தக தகவென ஜொலிக்கிறது. அதே போல அந்த தேரில் முழுக்க முழுக்க வண்டிகளே இல்லாமல் பக்தர்களே தள்ளி கொண்டு செல்கிறோம். அந்த அழகை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய அந்த தேரில் அழகான மாவிளை தோரணங்கள், வாழை மரங்கள், நொங்கு, இளநீர் என அத்தனையும் இருக்கிறது. பார்க்கவே அவ்வளவு அழகாகத்தான். புதுக்கோட்டையில் விளையும் அத்தனை கிளைகளும் காரியங்கள். நாம் ஏன் திருநீர் பூசுகிறோம்? உடலும் மனசும் சுத்தமாகி அந்த இறையொருள் பெற வேண்டும் என்றுதானே. ஆனால் எல்லாவற்றையும் தரக்கூடிய சிவபெருமான் ஏன் திருநீர் போட்டிக் கொள்கிறான் தெரியுமா? மாணிக்க வாசகர் சொல்கிறார், இறைவன் பொன்னார் மேனியன் அந்த காலத்தில் தங்க நகைகளை எல்லாம் சாம்பல் பூசி சுத்தம் செய்வார்களாம். அதை போல பொன்னார் மேனியனாய் இருக்கும் அந்த இறைவன் தன் மேனிக்கு மெருகூட்ட சாம்பல் போன்று அந்த திருநீரை உடம்பெல்லாம் தடவிக்கொள்கிறான் என்று மாணிக்க வாசகர் உருகுவார். மண்ணில் பிறந்து இறந்து மண்ணாகி போகும் நம்மை அந்த இறைவன் ஆட்கொண்டு அடியாரோடு அடியாராகும் அதிசயத்தை அகமகிழ நினைத்து தண்ணீர் பெருக்கி கையார தொழுது வாய்குளிர பாடி கடையவனே தளர்ந்தேன் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ளே என்று மாணிக்க வாசகராய் உருகி அழுது தொழுது அவர் பாடியதை போல ஒவ்வொரு பக்தர்களும் இங்கே தன்னை மறந்து பேருந்து அறியா கையான் என்று இறைவனை சொல்வார்கள். அவன் இரு கைகளையும் ஒன்று சேர்த்து யாரையும் வணங்கியதில்லை. அதுபோலத்தான் இதோ தேரின் வடதயிறு கூட கை கொள்ளாமல் தான் இருக்கிறது. பெரிய அரிய பரஞ்சோதி, நான் செய்வது ஒன்றுமறியேன் என்று மாணிக்க வாசகர் இறைவனால் ஆட்பட்டு பிதற்றுவது போல இங்குள்ள பக்தர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓடி தேரை பார்க்கலாமா, இல்லை நாமும் கொஞ்சம் போய் இழுக்கலாமா, கோயிலுக்குள் உள்ளே சென்று இறைவனை பார்க்கலாமா என்று ஓடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆலயத்தில் 2 திருக்கோலங்களில் மாணிக்க வாசகரை தரிசனம் செய்யலாம். குதிரைகள் வாங்க மந்திரி கோலம், தலையிலே பெரிய கிரீடம், காதிலே குண்டலங்கள், மார்பிலே ஆரம், கைகளிலே அடிகள் எல்லாம் அறிந்து வயிறு சற்று பெரிதாய் ஆணையிடுவது போல கைகளை வைத்து கம்பீரமாய் நிற்பார். அதற்கு எதிர்ப்புறம் அவருடைய துறவு கோலம், எல்லா அணிகளையும் உதறி தலை கைகால் கழுத்தில் உத்ராட்ச மாலைகள் அறிந்து 2 கைகளையும் கட்டிக்கொண்டு வெற்று மார்போடு காவி உடை அணிந்து ஒட்டிய வயிறோடு கண்கள் கீழே பார்த்தபடி பணிவோடு இறைவன் திருவடியை நினைத்து நினைத்து நிலைத்து நின்ற திருக்கோலம், மனிதர்கள் உணர வேண்டிய திருக்கோலங்களை பார்க்கவே ஆவுடையார் கோயில் வரலாம். ஆம்பையர்களே, ஆவி உடையார் ஆவுடையார், ஆத்மாக்களை எல்லாம் கொண்டார் ஆவுடையார் கோவிலில் திருத்தேர் வைபவத்தில் மாணிக்க வாசகர் தன்னந்தனியராய் திருவிழா காணும் படி இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அது ஏன் நரிகளை வேறு விலங்குகளே இல்லையா, நரிகளை ஏன் குதிரையாக்கினான் என்று கேட்டால், எல்லாவற்றையும் ஏமாற்றும் மனிதனின் மனம் இருக்கிறதே, அதை அடக்கி ஒரே இலக்கை நோக்கி ஓடும் குதிரை போல இறைவனிடம் பக்தி செலுத்தினால் அவன் தானே வந்து அமர்வான். இல்லை இல்லை, அவன் தானே வந்து அமர்வான். அவன் சாதாரண குதிரையிலா வருவான். வேதம் எனும் திருத்தேரில் வெண்ணிற பட்டுடுத்தி மதிய பொழுதில் வருவதாக திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். இதோ அதே பகல் பொழுதில் மாணிக்க வாசகரை தன்னுடைய பிரதியாக்கி தன்னுடைய

திருவாசகத்தை கேட்ட அந்த இறைவனை போலே மனம் மகிழ்ந்த பக்தியோடு அந்த இறைவனை இரு கரங்களால் நினைத்து வணங்கிக் கொண்டே இதோ பக்தர்களுக்கு தேரில் ஏறி தரிசனம் செய்து கொண்டே செல்கிறார் மாணிக்க வாசகர். ஆவுடையார் கோயில் ஆன்மீக அன்பர்களுக்கு பக்தி தீனி, சித்தங்களின் அழகியலை கண்டு ரசிப்பவர்களுக்கு பிரமிப்பு தீனி, அடியார் பெருமக்களுக்கு அருள் தீனி, ஆன்மாவுக்கு பேரமைதி தீனி. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ வேறு வருமோ தெரியாதே என்று மானுடப் பிறவியின் சிறப்பை சொன்ன மாணிக்கவாசக பெருமானை வணங்குவோம். படிப்புக்கு உயிர், படிப்புக்கு நாடி நரப்பு, படிக்கும்படி அப்பத்தான் திருவாசகம் உனக்கு பலன் தரும் என்று சொன்னார். ஆம், திருவாசகம் தந்த தேவி வாதவூரராய் இருந்தவருக்கு பார்வையால் வாக்கால் தொடுதலால் என்று மூன்று வகையிலும் வீழ்ச்சி கொடுத்தான் இறைவன். மாணிக்கவாசகர் என பெயரும் சூட்டினான். நீ எழுதியுள்ள திருவாசகம் முழுமையும் ஏற்றி எழுத விரும்புகிறேன் என்று பெருமானார் சொல்ல சொல்ல தன் கையாலேயே எழுதியவன் அதன் பின் பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுக என்று திருக்கோவையார் பாடச் செய்து அதனையும் ஏற்றிலே தன் திருக்கரங்களாலேயே எழுதி அவ்வேடுகளையும் கொண்டு மறைந்தருளினார். அத்தகைய அற்புதமான மாணிக்க வாசகரது பெருமை போற்றும் ஆவுடையார் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தேர் திருவிழாவினை நாங்கள் கண்டு இன்புற்றோம். அதனை உங்களுக்கு மனக்கண்ணிலும் பார்வையாக்கினோம். நாம் தேரில் உலா வந்த மாணிக்க வாசக பெருமானை அழகு பார்க்கும் ஆர்த்தநாதரையும் யோகாம்பாளையும் வணங்கி தேர் திருவிழா கண்டதில் மிக்க மன மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.

0: வான்புகள் தொண்டு செய்து வன்தமிழ் வளர்த்த மாணிக்க வாசகரின் அருளை பெற்றோம். நேயர்களே, இதுவரை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வகை செய்வதோடு விண்ணிலும் ஒரு மச்சு வீடு கட்டிக்கொள்ள துணை செய்தது இந்த ஆலய உலா. நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் ராம்னே, திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கிய ஆலய உலா. ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் மற்றும் எஸ் கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி சாரதாஸ்.
1: ஸ்ரீ சாரதாஸ் காத்திருங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ராம்னே.
2: ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே, ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
2: ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே,
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே, ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே,
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
2: ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே, ராம்னே, இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம்னே.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்களினை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். பங்கு சந்தை முதலீட்டாளர்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு பங்கு பத்திரங்களின் உரிமையை மாற்றும் நடைமுறையை இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் எளிமைப்படுத்தியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற செபி ஆலோசனைக் கூட்டத்தில் விதிமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு வணிகவரித்துறை இணை ஆணையராக பணியாற்றி வரும் திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் சுய தொழில் வேலைவாய்ப்பு பயிற்சியில் சேர கீழப்பழூர் கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தை அணுகுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்து வரும் நிலையில் இதனை மாற்று விவசாயமாக அறிவிக்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானல் மலைப்பகுதியில் இந்த ஆண்டு ஆப்பிள் விளைச்சலானது அதிகரித்துள்ளது. பெருமாள் பள்ளம், கவுஞ்சி உள்ளிட்ட பகுதியில் விளையும் ஆப்பிள்கள் அதிக சுவையுடன் காணப்படுகின்றன. தோட்டக்கலைத்துறையினர் இந்த ஆப்பிள் விவசாயத்தை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என மலைக்கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுக்கு தரமான ஆப்பிள் நாற்றுகளை வழங்கவும், முறையான பராமரிப்பு மற்றும் கூடுதல் விளைச்சலுக்கான ஆலோசனைகளை வழங்கி இதனை ஒரு சிறந்த மாற்று விவசாயமாக மாற்ற அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார். தோஹாவில் நடைபெற்ற லீக் போட்டியில் 85.69 மீட்டர் ஈட்டி எறிந்து காமன்வெல்த் போட்டிக்கு அவர் தகுதி பெற்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில என்ன ராகம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மாதவ் சிந்திச்சுட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஸ்ரீனிவாஸ், அந்த பக்கம் முருகானந்தம் என்ன சொல்லலாம்னு இப்படி தலையை தலையை ஆட்டிட்டு இருக்கிறாரு. முடிவுல இருக்கிறாங்க, ஏதோ கேட்டுருவோம் என்னன்னு. வாங்க நேர்களை.
1: அதாவது இவ்வளவு சிந்தனைகள் எல்லாம் பண்ணி ஒரு எப்படியும் கடைசியில நம்ம வந்து ஒரு பலுவான ஒரு ராகத்துக்கு தானே நம்ம வரணும்.
0: வலுவான ஒரு ராகம்.
1: ஆமா,
0: தூக்குறதே கஷ்டம், பாடுறதும் கஷ்டம்.
1: ஆமா, அந்த ஒரு ஒரு சிங்கத்தை தூக்க முடியுமா நம்மளால?
0: அப்பாடி, சிங்கத்தை பாக்குறதே பெரிய விஷயம், நாங்க எங்க போய் தூக்கறது?
1: அந்த மாதிரி ஒரு யாரும் ஒரு ராகம் தான் பிலஹரி. பிலஹரி, அதாவது பிலஹரி சொல்லுவாங்க, பிலஹரி சொல்லுவாங்க.
2: பாடுறது கஷ்டம் தான், கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல?
0: அது சரி.
1: அதாவது ஒரு கம்பீரமான ஈசனுக்கு ஹிதமான ஒரு ராகம் வந்து சங்கரா

0: போடணும். அந்த ராகத்திலிருந்து பிரமாதமா நிறைய ராகங்கள் உதித்திருக்கு. அதுல செங்கராபரண ராகத்துக்கே ஈடான ராகமா இருந்துட்டே ஏக்கப்பட்ட கீர்த்தனைகளும் ஏகப்பட்ட திரையசைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராகமா விளங்குற பிலஹரி ராகத்தை பத்தி நம்ம ஒண்ணு இன்னைக்கு முடிவா பேசிடுவோம்.
1: பிலஹரி சங்கராபரணத்தோட புள்ளங்கிறீங்க, அப்ப செய்யறாகும் அது?
0: கண்டிப்பா செய்யறாகம் தான். ஆனா தாய் ராகத்துல உள்ள அத்தனை சுவரமே எடுத்துக்கிறது அது.
1: ஓஹோ,
0: அதாவது எப்படின்னாக்க பதச கபதச சரி கபதச மகரிச தப மகரிசா நிதப மகரிசா சனிதப மகரிசா எல்லா ஸ்வரம் வந்துருதா இல்லையா?

0: போச்சா, ஒவ்வொரு சொல்லமும் வந்தாச்சா. கபதசா, சரி கபதசா.
1: என்ன அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகம் மாதிரி மூணு பேர் வந்துட்டீங்க, இப்படி மாறி மாறி.
2: அதாவது நால்வரா நீங்க வந்துட்டீங்களே.
1: அடாடாடாடா, அதுல என்னன்னா, திருஞான சம்பந்தரா வர்றவர் அந்த குட்டியா இருப்பாரு, இவரு அப்பர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசராக வர்றவர் நல்ல பெரிய வயசானவர். இவர் வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட 10 பாட்டு பாடியிருப்பாரு, யாரு, சம்பந்தமூர்த்திகள். ஆனா இவரு ஒரே ஒரு பாட்டு தான் போடுவார். அப்ப அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை வந்துடும், இத்தனை பாட்டு பாடின இந்த கதவு திறக்கலையே, நீ ஒரே பாட்டு பாடி கதவை திறக்க வச்சுட்டேம்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், நான் 10 பாட்டு பாடியும் அந்த இறைவன் கதலை விழல, நீ ஒரு பாட்டு பாடி அந்த இறைவன் கதலை விழுந்தது ஆலய கதவு திறந்தது அப்படின்னு சொல்லுவார்.
3: எந்த படத்துல இது?
1: திருவருட்செல்வர்.
3: ஓஹோ,
0: இந்த பாட்டு வந்து TMS அவர்களோட TL மகராஜன் பாடியிருக்கார். அதாவது சின்ன வயசுல அந்த குரல் உடையாம இருக்கும் போது ஒரு அஞ்சு கட்ட ஸ்ருதி இருக்கு இல்லையா. இப்ப ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பொன் குழந்தைங்க இருந்தாலும் சரி, சின்ன வயசுல பாடும் போது ஒரே ஸ்ருதி தான் இருக்கும். அதாவது அஞ்சு கட்ட ஸ்ருதி, வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பொண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும், ஆணுக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு 10 வயசு ஆகும் போதுதான் அந்த குரல் உடைஞ்சு ஆண் குழந்தைக்கு ஒரு 2 கட்ட சுதியோ இல்ல 1.5 கட்ட சுதியோ அந்த மாதிரி வரும்.
3: பேஸ் வாய்ஸ் மாதிரி,
0: பேஸ் வாய்ஸ். ஆமா. அப்ப அந்த TL மகராஜன் அந்த காலத்திலேயே TMS ஓட இந்த சின்ன பையனா இருக்கும் போது இந்த பெண் குரல்ல பாடியிருக்காருன்னா பாருங்களேன்.
4: அதாவது TMS ஐயா வந்து சங்கராபரணம் தான், அப்போ TL மகராஜன் பிலஹரியா
3: அப்படி கூட சொல்லலாமே.
0: ஆமா, அதுல 7 சுரம் இருக்கு பெரியவர்.
4: ஆமா,
0: இவர் 5 சுரம்.
4: அதாவது அப்பர் திருஞான சம்பந்தர் பெரியவர் சின்னவர் மாதிரி TMS நல்ல அவர் வந்து அனுபவம் மிக்கவர். TL மகாராஜன் வந்து
3: இளந்தளிர்,
4: இளந்தளிர் அப்படியா இருந்து பாடுகிறார். அது நல்ல அழகா அமைஞ்சு போச்சே. இது
3: அருமையான பாடல் இது.
4: அப்போ இத கண்டிப்பா நம்ம வந்து நேயர்களோட மணிக்கதவு, அதாவது ஆலய மணிக்கதவு தாழ் திறந்துண்டு அழகா கேப்போமாக.
0: இருங்க இருங்க, அவங்க ரேடியோ பெட்டியே திறந்துட்டாங்க போல இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, சரி நேயர்களே இந்த பாட்டை கேளுங்களேன்.
5: தாய் தி

0: நிறைய கீர்த்தனைகள் இருக்குது. தியாகராஜர், நா ஜீவாதார, துரக்குனா, கனுகொண்டினி அப்படிங்கிற கீர்த்தனைகள் அவரோடது ரொம்ப பிரசித்தி பெற்ற கீர்த்தனைகள். முத்துசுவாமி தீட்சிதர், ஸ்ரீ பாலசுப்ரமணியாக சாயா, காமாட்சி, ஸ்ரீவரலட்சுமி அப்படிங்கிற கீர்த்தனைகள், அதுவும் ரொம்ப பிரபலமான கீர்த்தனைகள் கர்நாடக இசை உலகில. சுவாதி திருநாள், விமுகதவ சந்தானம், பாஹி சரசநாப, பாஹி பத்மநாப, கோபாலம் சேவேகம், ஸ்மரசதா, அவர் பிலஹரி ராகத்திலேயே நிறைய கீர்த்தனைகள் அவர் ஏற்றிருக்கார். பட்டன் சுப்பிரமணியர், பரிதானம் இச்சித்தே அப்படிங்கிற அழகான ஒரு கண்டச்சாப்பு கீர்த்தனை அவர் ஏற்றிருக்கார். நாராயண தீர்த்த தரங்கம் வந்து புறைய மமகம கோபாலம் அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை இருக்கு. இப்படி முள்ளா நான் எல்லாம் சொல்லிண்டே போக போக இந்த கீர்த்தனைகள் லிஸ்ட் விண்ணை தாண்டி போகும் போல இருக்கே.
1: நிறைய வரும், விண்ணை தாண்டி ஏன் போகாது? இந்த ராகத்துக்கு தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இந்த நிஷாதம் தான் வரணும், இந்த ரிஷபம் தான் வரணும், இந்த காந்தாரம் தான் வரணும்னு இருக்கு. ஆனா பாட்டுக்கெல்லாம் கிடையாதே, எதை வேணா தாண்டி போகும், நிறைய கீர்த்தனைகள் வரலாம். அதே மாதிரி சினிமா பாட்டும் விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு படத்துல வரும், அதுதானே சொல்றேன் நீங்க.
2: சரி, இந்த படத்துல இருக்கிற பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாஸ் ஒரு அருமையான கருத்து ஒண்ணு சொன்னார். இந்த சுரம் தான் வரும், இப்படிதான் வரும் அப்படிங்கிறாருல, அந்த மாதிரி இப்ப பிலஹரியில வந்து இந்த மாதிரி சுரம், அது தாய் ராகமான சங்கராபரணத்தோட அதே சுரங்களை தான் எடுக்குதா?
0: ஆமா, முக்கியமா அதே தான். அதாவது சரி கம ப த நி ச ச நி த ப ம க ரி ச அப்படிங்கிற சப்த சுவரங்கள் சங்கராபரணத்துல இருக்கு. இருந்தாலும் அதுல சரி க ப த ச போகும்போது ரெண்டு ஸ்வரத்தை மட்டும் விட்டுடுறது.
2: சரி
0: ச நி த ப ம க ரி ச, அதாவது இறங்கும் போது எல்லா ஸ்வரமும் எடுத்துக்கிறது. அதோட ஒரு அழகாக ஒரு சின்ன நிஷாதம், அதுல இல்லாத ஒரு ஸ்வரத்தை, தாய் ராகத்துல இல்லாத ஒரு ஸ்வரத்தை, தனி த த தவ மகரேக பதனி தவ மகரேக, அதாவது கைசிக நிஷாதம், சின்ன நிஷாதத்தை போட்டு இந்த ராகத்துல ஒரு பிரயோகமா பாடுறது உண்டு. எப்படின்னாக்க, அவர் சொல்ற மாதிரி ராகத்துக்கு ஸ்வரங்கள் இருக்கு, அந்த ஸ்வரம் விட்டு அமைப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி கட்டுப்பாடு யாருக்கு வரணும்? ஒரு மனப்பெண்ணுக்கு வரணும். அந்த மனப்பெண்ணு கட்டுப்பாடா எப்படி இருக்காளோ, பிலஹரியும் அப்படி கட்டுப்பாடா இருந்தாலும் அதனோட இசை வந்து விண்ணை தாண்டி போகும்.
3: விண்ணை தாண்டி போனாலும் பாட்டாக திரும்பி வந்துடும் சார்.
0: கண்டிப்பா.
3: ஆமா,
0: அது இப்ப பாருங்க.
2: ஓ, இத சொல்றீங்களா? அடடா, ஓ மனப்பெண்ணே, இது என்னப்பா பிலஹரி மட்டும்தான் இதுல வரும் மாதிரி இருக்கா?
0: ஆமா கண்டிப்பா. அதாவது பிலஹரி ராகத்தை ஒரு லேசான, அதாவது ஸ்லோ பாப் மியூசிக் அப்படின்னு அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு திரை இசை கானங்கள் வந்து பிலஹரி ராகம் எடுத்தாலும் அந்த பிலஹரி ராக ஸ்வரூபம் காமிக்கிற மாதிரியோ இல்ல அதனுடைய தாய் ராகம் ஸ்வரூபம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாட்டுல பொறுத்த வரைக்கும் பிலஹரி பிரயோகங்கள் அந்த ஸ்வரங்கள் எடுத்தாலுமே அந்த பிரயோகங்கள், அந்த இசை ஒரு ஸ்லோ பாப் மியூசிக் மாதிரி அழகா இசை அமைச்சிருக்கார் ஏஆர் ரஹ்மான் ஐயா.
3: கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி, அதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், வராத மாதிரி இருக்கும்,
0: ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும்.
3: அதேதான், அதாவது நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி பூசணும், நான் அப்படி பூசும் போது நீ இப்படி சுத்தணும், அப்படி
0: அப்படி.
1: இந்த பாட்டுல வர மாதிரி அடடா அடடான்னு வருது இல்ல, அந்த மாதிரிதான் நம்ம சொல்லணும் இப்போ.
0: ஆமா, அதாவது பிலஹரி ராகத்தை ஒரு வித்தியாசமா வேற எப்படி கொடுக்க முடியும், அதுவும் யோசனை பண்ணி பண்ணிருக்காருன்னா ஏ ஆர் ரஹ்மான். இது வந்து பென்னி தயாள் கல்யாணி மீனன், அதாவது ஒரு ஸ்லோ பாப் மியூசிக் மாதிரி அழகா இது பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது நம்ம நேயர்களோட கண்டிப்பா இப்போ கேட்டுடுவோம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
10: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
9: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
12: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரி.

0: ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: திருச்சி ஃபம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா.
6: சிங்கமான சிங்க நடையான இந்த பிலஹரி ராகத்தை பற்றி அதனுடைய ஸ்வரங்கள், அதில் ஏகப்பட்ட திரைகானங்கள் இருக்குது, கீர்த்தனைகள் இருக்குது. தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சுவாதி திருநாள், பட்டன் சுப்பிரமணிய ஐயர், நாராயண தீர்த்தர், ஏகப்பட்ட கீர்த்தனைகள் இது வந்து கையாண்டிருக்காங்க. திரை இசை கானங்களில் நிறைய பார்த்தோம். அதாவது சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், பூகளே சற்று ஓய் விடுங்கள் இப்படியான ஒரு பாட்டை பார்த்தோம். அப்புறம் மாம வீடு மச்சு வீடு அப்படின்னு ஒரு ஃபோக்கு டியூனும் கேட்டோம். அதாவது நேற்று இல்லாத மாற்றம் என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் கீதம் மாதிரி அந்த பாவஜாலங்களும் நம்ம கேட்டோம்.
7: நீங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் இவ்வளவு ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க.
6: ஆமா.
7: அப்ப இந்த பிலஹரி ராகத்துல வந்து கீர்த்தனைகள் மட்டும் இருக்காதுன்னு தோன்றதே, கீர்த்தனைக்கு முன்னாடி இருக்கிற இந்த சரளி வருஷ ஜெண்ட வருஷன் வருது.
6: ஆமா, எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டோம் பத்தில. ரவேணு கோபால இது இப்போ எப்படினாக்கா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி மாம வீடு மச்சு வீடு இதுதான் ஞாபகம் இருக்கு. அது வருது ரவேணு கோபால, அதாவது எல்லா மாணாக்கர்களுக்கு முதல்ல நடத்துற பாடம்
7: அந்த மாதிரி. கீர்த்தனையா
6: ஸ்வரஜதி? ஸ்வரஜதி தான்,
7: இதுக்கு பேர் ஸ்வரஜதின் பேர்.
6: ஆமா, இத்தனை விஷயங்கள்ல அடைச்சி வச்சு இப்படி ஒரு பலமான ஒரு ராகமா இருக்கிற இந்த பிலஹரி ராகத்தை நம்ம வந்து பாகுபலியா எடுத்துக்கலாமா, சொல்லலாமா, முறைதானா, சரிதானா?
7: முறைதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, கண்ணா நீ தூங்குடா, கண்ணா நீ தூங்குடா. இந்த பாட்டுக்கு தான் சொல்ல வரீங்களா நீங்க?
6: ஆமா கண்டிப்பா. அதாவது நான் இவ்வளவு ராகம் எல்லாம் சொல்லிட்டு நான் தூங்க மாட்டேன், ஆனா அந்த பாட்டு மட்டும் கேட்டுடுவேன்.
7: இந்த பாட்டு கேக்குறது இருக்கட்டும், கண்ணா நீ தூங்குடா அப்படின்னு சொன்னா சரி தூங்க வைக்க போறாங்கன்னு நினைச்சா உடனே உடனே ஒரு சங்கதியை போட்டு கண்ணா நீ தூங்குடா தனனா தனனு வேக வேகமா பண்ணா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அக்கம் பக்கத்துல வீடுகள்ல கதை அடிச்சிட்டு இருப்பாங்க, கை குழந்தைய மடியில போட்டுக்கிட்டு விஷயம் தெரியுமா அவன் என்ன பண்ண கோடி வீட்டுல தூங்கு தூங்கு தூங்குன்னு தட்டுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே வம்பா இருக்கும் பேச்செல்லாம், அந்த பிள்ளை எங்க தூங்கும், அது வம்பா கேக்குமா தூங்குமா? அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்கும் போது கண்ணா நீ தூங்குடா அப்படின்னா ஏதோ தூங்க வைக்கிறது சொல்லுவாங்கன்னு நினைச்சா வேக வேகமா சங்கதி போட்டு
6: போட்டு ஏன் காரணம் என்ன, அந்த கண்ணன் வந்து வெறும் கண்ணன் இல்ல, அது வந்து பாகுபலி கண்ணன். அது ஒரு பாகுபலி கண்ணனுக்கு நிறைய சங்கத்தை போட்டு அதுவும் பிலஹரில போட்டு அவர் தூங்க வச்சாதான் அவரு நல்லா தூங்கி அப்புறம் பாகுபலமான வீரம் காமிப்பார்,
7: ஒரு போர் வீரன் மாதிரி.
6: ஆமா,
7: பலத்தோட.
8: இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க தாலாட்டு எல்லாம் பண்ண தூங்குற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பேசிட்டே இருக்கணும் அதை பத்தி. இப்ப சீரியல் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, சாதாரண சில சீரியல் எல்லாம் வெளியில எல்லாம் பேசிக்குவாங்க, இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேசிக்குவாங்க. ஏன் பேசுறாங்கன்னா அது ஒண்ணுமே சாதாரணமா போனா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனையை பத்தியே பேசுவாங்க. அந்த பிரச்சனை இருந்தாதான் அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த குழந்தைங்களும் என்னன்னா, இப்ப நீங்க லாலி எல்லாம் மண்ணா தூங்காது, ஏதாச்சும் பிரச்சனை பத்தி பேசிட்டே இருங்க, கண்டிப்பா குழந்தைய தூங்கிடும்.
9: அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா, நீ அதை பாக்கணும். அதாவது அந்த காலத்து நீ பாடுற பாட்டு வந்து தூளி மாதிரி இப்படி ஆடினா மெதுவா பாடணும். இப்ப வந்து தூளியில ஆடுற குழந்தைகள்ல தூங்குற குழந்தைகள்ல இப்ப வந்து ஸ்பிரிங் வச்சு ஆடுறாங்க, அது அப்படிதான் துள்ளி துள்ளி தான் குதிக்கும். அதை நீ இந்த அளவுல போய் பாட்டை பாடி பாட வச்சாதான் அது தூங்கும்.
7: ஓ, இது ஸ்பிரிங்ல தூங்குற குழந்தை?
9: ஆமா.
8: சரி, இப்படியோ குழந்தைய தூங்க வச்சுட்டோம், தயவு செஞ்சு நேயர்களை தூங்க வைக்காத, ஏன்னா அவங்க நம்ம சரிகம ரசிகம நிகழ்ச்சியை கண்டிப்பா கேட்கணும், கேட்டுட்டு தூங்கட்டுமே.
6: கண்டிப்பா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தமிழ்நை வானொலி அலைவரிசைகள்ல நேர்களினை கேட்கலாம். ஸ்டம்ப்
1: like a hellcat. Going back to the man here, the member with the big moustache. Yes, he's shimmying in. It's also a no ball.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், தலைநகர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 101.1. தொழிலே பன்னெண்டு பத்துக்கு மறந்துடாதீங்க, மங்கையர் உலகத்துல இன்னைக்கு நினைவில் நிற்கும் சுவை. எந்த சுவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும், பேசிடலாமா? நேரம் சரியாக 12 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் சுயதொழில் தொடங்க விரும்புவோர் இதற்கான இலவச பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் துறைகள் சார்பில் தலா 50 அரங்குகள் அமைக்கப்படும். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே இன்றும் வரும் 26-27 தேதிகளிலும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் சென்னையில் 7 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 9:30 மணிக்கு செங்கோட்டை சென்றடையும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, ஈரோடு, சிவகங்கை, விழுப்புரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவையும் பிரேசில் ஹைத்தியையும் வென்றன. நெதர்லாந்து ஸ்வீடன் இடையேயான போட்டி இன்றிரவு நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதனால் முதலில் அழியக்கூடியதும் பின்னர் ஆகி வரக்கூடியதும் கிடைக்கும் மிச்சமும் கருதிய பின்னரே செய்ய வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்னதான் ஆறு, குளம், ஏரி, கடல்னு நீர்நிலைகள்ல பல வகையான மீன்கள் இருந்தாலும் நம்ம வீட்ல மீன் தொட்டி வச்சு அதுல மீன் வளர்க்கறதே தனி சந்தோஷம்தான். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தொட்டில கலர் கலரா மீன் வளர்க்கறது எல்லாருக்குமே பிடிக்கும். அது நம்ம வீட்டை அழகுபடுத்துறதோட மட்டும் இல்லாம அந்த மீன்கள் நீந்திரத பாக்குறது மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. குழந்தைகளுக்கு இயற்கைய அறிமுகப்படுத்துற ஒரு வாய்ப்பாவும் அமையுது. ஆனா இப்படி மீன் வளர்க்கும் போது நமக்கே தெரியாம நாம சில தவறுகளை பண்ணிடுறோம். என்னன்னா, மீன்களுக்கு நாம கொடுக்கிற உணவு போதுமாங்கிற சந்தேகத்திலேயே மீன்களுக்கு அடிக்கடி உணவை கொட்டி தீத்துடுறோம். பாக்குறதுக்கு சாதாரணமா தோன்ற இந்த பழக்கம் மீன் தொட்டிக்கே பெரிய ஆபத்தா மாறலாம். மீன்கள் சாப்பிடாம மிஞ்சு போற உணவு தொட்டியோட அடியிலேயே தங்கி அழுகி நீரை உடனே அசுத்தமாக்கிடுது. அந்த அழுகின உணவிலிருந்து வெளிவர அம்மோனியா மற்றும் நைட்ரைட் மீன்களோட உயிருக்கு கொடிய விஷமா மாறிடுது. தொட்டில கழிவுகள் அதிகரிக்கும் போது நீரோட ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு மீன்கள் மூச்சு விட முடியாம தவிக்கும். அதிகப்படியான உணவுல இருக்கிற சத்துக்கள் தொட்டில பாசிகளை வேகமா வளர செஞ்சு கண்ணாடியையும் மங்கலாக்கிடுது. அளவுக்கு அதிகமா சாப்பிடுற மீன்களுக்கு வயிறு வீக்கம், கடுமையான செரிமான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. அது மட்டும் இல்லங்க, மனிதர்கள் மாதிரியே மீன்களுக்கு கூட உடல் பருமன் பிரச்சனை உண்டு. அதிகப்படியான உணவு மீன்களோட கல்லீரல பாதிச்சு நோய்வாய்ப்படுத்துது. இப்படி மிஞ்சு போற உணவுகள் வாட்டர் பில்டர்கள்ல சிக்கிக்கிறதால மோட்டார் சீக்கிரமே பழுதாயிடும். கெட்டுப்போன நீரும் உணவும் மீன்களை தாக்குற அபாயகரமான பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களுக்கு இருப்பிடமா மாறிடுது. இதனால மீன்கள் அதோட முழு ஆயுளை இழக்குது. சரி, அப்போ சரியான அளவு உணவு தான் நாம குடுக்கிறோமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சுலபங்க. நாம கொடுக்கிற உணவை மீன்கள் சரியா 2-3 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுதான் சரியான அளவு. மீன்களுக்கு பசிய தாங்குற சக்தி கூட இருக்கு, ஆனா அதிக உணவையும் அதனால கெட்டு போற தண்ணியையும் தாங்குற சக்தி கிடையாது. அதனால அளவான உணவை கொடுங்க. மீன்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் சேர்த்து கொடுங்க. வண்ணமயமான மீன்களோட உங்க வீட்டை இன்னும் அழகாக்குங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: அன்பான தோழிகளுக்கு அழகான வணக்கம். 12:10 எப்படா ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சுவையான விஷயம் சொல்ல போறேன். அது என்ன சுவையான விஷயம் பேசலாமே. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இந்த 6 சுவைகளையும் சமநிலைப்படுத்துவது முக்கியமா இருந்திருக்கு. நாக்கினால் உணரும் உணர்ச்சி தாங்க சுவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும். சிலருக்கு இனிப்பு, சிலருக்கு காரம். ஒவ்வொரு சுவைக்கும் தனி மகத்துவமும் உண்டு. இப்படி இருக்கிற அறுசுவையில உங்களுக்கு பிடிச்ச சுவை இது பேசலாமா? காரணம் என்னன்னு பேசலாம். சுவை குறையாம நம்ம மங்கையுலகத்துல. அதுக்கு நீங்க 0431-246-101 இந்த எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு தொழிகளே. மனம் திறந்து பேசலாம் வாங்க நம்ம மங்கையுலகத்துல. இது நம்ம ரெயின்போ 102.1.

0: முதல் தோழியா நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி திவ்யரசன்.
0: தேவிமா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க தேவிமா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள தான் நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: நலமா இருக்கிறோம் எல்லாரும். சரி, சாப்பிட்டாச்சா?
1: நல்லாச்சு, பரவாயில்லைங்களா?
0: என்னமா
1: பேசி ஏழு நாள் ஆச்சு, பரவாயில்லைங்களா?
0: பரவாயில்ல, பரவாயில்ல. அதையும் ஏழு நாள் ஆச்சு பரவாயில்லையான்னு கேடுங்க பாத்தீங்களா? அப்படித்தான் வரணும், அப்பதானே நமக்கு நிறைய தோழிகள் கிடைப்பாங்க, புது புது தோழிகள் கிடைப்பாங்கல்ல.
1: என்ன
0: சுவை பிடிக்கும்?
1: எனக்கு வந்து பிடிச்ச சுவை இனிப்புல எல்லா சுவையும் பிடிக்கும். அட்டோட அஜிஷ்டு

0: அதிகமா எடுத்துக்கூடாது, கொஞ்சமா தான் எதுவுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சொல்றபடி கேக்குறதுனால உடம்பு ஆரோக்கியமா இருக்கு.
1: நான் சொல்லட்டுங்களா, குழந்தைகளுக்கு கூட இந்த இனிப்பு சுவை தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா மேடம்,
1: இனிப்பு சாப்பிட்டா உற்சாகம் ஏற்படுமா, அதனால எக்ஸ்ட்ரா 2 கிலோ வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க.
0: என்ன பார்க்க வரவங்க எல்லாமே இனிப்புதான் மேடம் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா எல்லாரும்
1: அப்ப நான் ஷோ முடிச்சுட்டு வந்துறேன், எனக்கும் ஸ்வீட் பிடிக்கும். சரியா தேவிமா, முடிச்சிட்டு வந்துடுறேன், உட்காந்து சாப்பிடுறோம். சரியா,
0: சரிங்க மேடம்.
1: சரிமா சரிமா, நன்றிமா. இணைப்புல என்னமா
0: லைன் கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றிமா நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்மட்டு சீஃபிங் ரெயின்போ 102.1 மங்கை உலகம். தேவிமா சொல்லிட்டாங்க எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு, அதனால நாமெல்லாம் போய் சாப்பிடலாம். இப்ப நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அந்த தோழி, வாங்க வணக்கம். அடடா, ஒருவேளை இவங்க எனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமா இல்ல காரம் பிடிக்குமா என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்க போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு வந்திருக்கு தோழி. யாருங்க? வாங்க வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யாருமா, எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: புதுக்கோட்டையில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
1: ஆ விஜயமா, எப்படி இருக்கீங்க?
2: ஆ நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேமா, நல்லா இருக்கேமா. சாப்பிட்டாச்சா?
2: ஆ இனிமேதான் மேடம், இப்பதான் டீ சாப்பிட்டு இருக்கேன்.
1: அது என்ன 12:30 டீ, 12:18 கரெக்டா சொன்னா 12:19 ஆகுது. இப்ப டீ குடிச்சிருக்கீங்கன்னா அப்ப எப்ப லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவீங்க?
2: இல்ல எப்பவுமே பாபா கிட்ட கேட்டேன், பாபா தலைவலிக்குதே டீ போட்டு கொடுங்கன்னா எப்பவுமே போட்டு கொடுப்பாங்க. இல்ல அப்ப அவங்களோட அப்பப்ப ஞாபகங்கள் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா உடம்பு முடியாம வருது.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, உங்களுக்கு பிடிச்ச சுவை என்னதம்மா? எனக்கு இந்த சுவை பிடிக்கும் ரொம்ப. எத்தனை தடவை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எவ்வளவு வேணா சாப்பிடுவேன், லிமிட்டே கிடையாதுங்க. இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்செல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு சுவையில நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா எந்த சுவை?
2: எங்க பாபா போடுற வடையும் பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். எனக்காக ஸ்பெஷலா என்ன இல்லாம ஒவ்வொரு விஷயமும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு இப்ப அவங்க போனதான் இறந்தாங்க. இருந்தா அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து இன்னமும் என்னால மறக்க முடியல.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, நினைவுகள் இருக்கதான் செய்யும், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரியா?
2: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: சரிங்கம்மா, இப்ப எங்களுக்கு பஜ்ஜி பிடிக்கும் வடை பிடிக்கும்னா எங்களுக்குமே பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரதான் செய்யுது. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது மங்கை உலகம், நம்ம டிச்சிஃபிம் ரெயின்போ 102.1.
3: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாதி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்சனே லக்தா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அத பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நமட்டி சீஃப் ரெயின்போ 1.

0: 1.1ல மங்கை உலகம் சுவை தானங்க. எனக்கு பிடிச்ச சுவை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே வந்தவங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன சுவை பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கிற தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ராஜிமா.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: புதுக்கோட்டை கணேஷ் நகர்லேருந்து வசந்தி பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க வசந்திமா?
1: நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். குரல்ல கொஞ்சம் உற்சாகம் குறையற மாதிரி தோணுது.
2: இல்லையே.
0: அப்படியா?
1: இல்ல இல்ல, நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் டல்லா கேக்குது. வேற ஒண்ணும்
1: இல்லப்பா, நல்லாவே பேசுறேன்ப்பா.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச சுவை எது அப்படின்னு சொல்லுங்க.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, அப்படின்னா வீட்ல டெய்லி ஸ்வீட் செய்வீங்களா?
2: ஸ்வீட் செய்யறது இல்ல, இருந்தாலும் சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும் இனிப்பு.
0: அப்படியா?
1: எல்லா சுவையுமே பிடிக்கும், அதுல ரொம்ப முக்கியமான ஸ்வீட் பிடிக்கும்.
0: கூடுதலா சுவை பிடிக்குங்க. என்ன சுவை பிடிக்கும்? ஸ்வீட் பிடிக்குங்க. சரி, இல்ல பிடிச்சா நம்ம வந்து ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி வீட்டுல செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோமே, அப்படிலாம் தோணுமே. அந்த மாதிரி டெய்லி ஒண்ணு அவ்வளவு தோணாதா?
1: ஹலோ
0: ஹலோமா, கேக்குதா?
1: சொல்லுப்பா.
0: இல்ல இல்ல, எனக்கு இப்ப உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப இன்னைக்கு ஒண்ணு செஞ்சு பார்ப்போமே, சாப்பிட்டு பார்ப்போமே, நாலு பேருக்கு கொடுத்து பார்ப்போமே, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போமே, அப்பெல்லாம் தோணுமா? தோணாது.
1: ஹலோ,
0: நீங்க லைன்ல இருக்கிறீங்க வசந்தியம்மா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா?
1: விட்டு
0: விட்டு கேக்குது. ஏன் அப்படி விட்டு விட்டு கேக்குதுன்னு தெரியல.
1: ஆனா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்.
0: ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்.
1: எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். பண்ணா எல்லாருக்கும் கொடுப்பேன். மைசூர் பாகு அடிக்கடி பண்ணுவேன். பர்த்டே எனக்கு ஒருத்தவங்க போன் பண்ணாங்க.
0: சரி,
1: என்ன பண்ணீங்க இன்னைக்கு அப்படின்னாங்க. நான் ஒண்ணு, நான் மட்டும்தான் இருந்தேன், நான் பண்ணல. ஏன் மைசூர் பாகு ரொம்ப நல்லா பண்ணுவேன், ஏன் பண்ணல நீ அப்படின்னு கேட்டாங்க.
0: சரிங்கம்மா, இப்ப நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டீங்க,
1: எல்லாருக்கும் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு.
0: சரி வசந்தி, உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டீங்க, அதனால ஒரு வாழ்த்தை நாங்க சொல்லிக்கிறோம். எப்பயாவது உங்களை வந்து நாங்க சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க இந்த மைசூர் பாகோட காத்துட்டு இருக்கீங்க. சரியா? நன்றிமா இணைப்புல வந்து.
1: என்னமா? கட்டாயம் பண்ணி வைக்கிறேன்.
0: நிச்சயமா. சரி, நன்றிமா இணைப்புல வந்து பேசினதுக்கு.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா.
8: அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: ஏழு வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
11: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
12: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
13: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
14: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
16: That's right.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிச்சி ஃபிம் ரெயின்போ 1.1 மங்கை உலகம் தாங்க. இப்போ பேசுறதுக்காக வந்திருக்கிற தோழி வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: பெரம்பலூர்ல இருந்து ஜாபின் பேசுறேன் மேம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல
0: நல்லா இருக்கோமா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோங்க மேம்.
0: சரி ஜாக்லின்,
1: நீண்ட இடைவேளைக்கு பிறகு
0: உங்களுக்காக நாங்க இருக்கும்போது நிகழ்ச்சி பண்ணும் போது நீங்க வந்து குறிப்பிட்ட இடைவெளி விட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்கணும். இந்த மாதிரி லைவ் ப்ரோகிராம்
1: தொலைக்காட்சி பட்டியெல்லாம் வச்சுக்கலாம் மேம். எல்லாரும் எடுத்து கட்டி போட்டுட்டு நம்ம எஃப்எம் தான் ரேடியோ தான்.
0: நன்றிமா, நன்றிமா. எனக்கும் சந்தோஷம் மங்கை உலகத்துல நான் இன்னைக்குதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ ஒரு சுவை உங்களை சுண்டு இழுத்திருக்கோம் அப்படின்னு தோணுது. அந்த சுவை எந்த சுவை?
1: சுவை வந்து காரம் மேம். காரம்,
0: காரம்.
1: பழம்லாம் வச்சு நல்லா காரம் சாரமா சாப்பிடுவேன். நாட்டுல அப்படியே எச்சு ஊறும். ஆனா மற்றவங்க சாப்பிடும் போது ரொம்ப அதிகமா காரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: பேஷண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காரம் ரொம்ப பிடிக்கும்.
0: வேற அதை தவிர வேற என்ன காரசாரமா சாப்பிடுவீங்க?
1: அப்புறம் இந்த பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அந்த பாகற்காய் வறுவல், அதெல்லாம் கொஞ்சம் காரமா இருக்கும், நல்லா பிடிக்கும்.
0: பிடிக்கும், சிவப்பா இருக்கணும் சாப்பாடு. என்ன அழகா கலர்ஃபுல்லா பார்த்த உடனே கண்ணை கவர்ற மாதிரி அப்படி. சரி, அப்ப நீங்க நல்லா சமைப்பேன் மட்டன் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. வீட்டு அட்ரஸ் நான் அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன்.
1: சரியா?
0: நன்றி ஜாக்லின், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா, நன்றிமா. இந்த மாதிரி எனக்கு இந்த சுவை பிடிக்குங்க அப்படின்னு பேசுறதுக்காக இன்னொரு தோழி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க. அம்மா நலமா இருக்கிறீங்களா?
2: எல்லோரும் நலம் இறைவனிடம் பிரார்த்தனை சத்துக் கொள்கிறேன்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச சுவை?
2: எனக்கு வந்து இனிப்பு பிடிக்கும். இருந்தாலும் உண்மையா அது பிடிக்கிற துவர்ப்பு இருக்கு இல்லைங்களா, துவர்ப்பு சுவை எனக்கு பிடிக்கும். அது எது? நான் நெல்லிக்காய், அப்புறம் வந்து நாவல் பழம், அப்புறம் இந்த ஜாதிக்காயின்னு ஒரு காய் இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கு.
0: ஆமா, இந்த துவர்ப்பு எப்படின்னா அதிகமா விருப்பு வெறுப்பு காட்டாத ஒரு சுவை. அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுவை தானே இந்த துவர்ப்பு.
2: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட தாயார் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது பாகற்காய், அது மாதிரி. அது வந்து கசப்பு இருந்தாலும் அந்த கசப்பு எடுக்காம அப்படியே சமைச்சு சாப்பிடணும். அது மாதிரி அறுசுவையும் கலந்து சாப்பிடறதுல இந்த துவர்ப்பு கசப்பு புளிப்பு எனக்கு பிடிக்காது. அது புளிக்கிற காய் சாப்பிட மாட்டேன். அது துவர்ப்பா இருக்கிற காய் எதுவா இருந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிக்கும், அந்த சுவை எனக்கு பிடிச்சிருக்கு.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிமா. இணைப்புல வந்து பேசுறதுக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும், நன்றிமா. இந்த இனிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது தசையை வளர்க்குமா. புளிப்பு வந்து கொழுப்பினை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கார்ப்பு எலும்புகளை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்க செய்யுமா. துவர்ப்பு ரத்த பெருக்குமா. கசப்பு நரம்புகளை பலப்படுத்தும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப உணவுல இந்த மாதிரி அறுசுவைகளை நம்ம எடுத்துக்கோம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிஷிஃபிங் ரெயின்போ 1.1 மங்கை உலகம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர்

0: முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பா

சாராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலக

0: பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளி கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 12:50 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

நேயர்களின் நினைவுக்கு இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் குறித்து உரை வழங்குறாரு திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதிலளித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

கேட்டுட்ருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி நேயர்களின் கடித வழி கருப்பு வெள்ளை காலத்து

பாடல்களின் சங்கமமாய் கேட்கலாம் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1968 வெளியான குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து இதுவரைக்கும் நாம கேட்ட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான். மதுரகிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்களில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் பாத்திமா.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கோவை கவுண்டம்பாளையம் மதுசூதனன். இந்த பாடல் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், P. சுசீலா குரலில்.

கேட்டுட்ருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியநகர், நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, அன்பர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

காவிய கானங்களின் சங்கமமாய் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், லால்குடி ராஜேந்திரன் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கருமண்டபம், தெற்கு தெரு, முத்து, முத்துலக்ஷ்மி, சந்துரு, ஜெயசுதன், பிரணித், தீரநகர், ராகவன், சாந்தி, யோகேஸ்வரி, புஷ்பா, வீரயன். இந்த பாடல் கே வி மகாதேவன் இசையில் மருதகாசி வரிகளில் ஜிக்கி குழுவினரோடு பாடியது.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி. திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை, அன்பாபுரம்.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தை பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. முசிறி, செவந்திலிங்கபுரம், சிவகுமார், சரோஜா, தருண், சுபிஷன், சேட்டு இவர்களின் விருப்ப பாடல் கே வி மகாதேவன் இசையில் மருதகாசி வரிகளில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட், சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மதுரை கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது. பூவா தலையா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முத்தரசநல்லூர், நவீன், சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், வில்லிவாக்கம், குபேந்திரன், வாகையூர், ராமசாமி இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேர்களே, உங்களுடைய கருப்பு வெள்ளை காலத்து விருப்ப பாடல்களை நம்ம திருச்சி வானொலியில கேட்கணும் அப்படின்னா உடனே கடிதம் எழுதுங்க நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமிகண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

0: அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளிக் கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கை கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகள்

0: தாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450 மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
2: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு திருஷ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிகவரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4,000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இசேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.

0: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டு திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
1: என் பேர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு, கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
0: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி 1நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக

0: நேர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியின் அலைவரிசைகளோடு. நேர்களை 2:15 வேளாணரங்கில் புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை விளங்குகிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் பாகிராணி அவர்கள். எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: Good afternoon. This is Akashvani and I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi joins President Draupadi Murmu in Odisha to inaugurate projects worth over 47,600 crore rupees. Government prohibits manufacture, sale and distribution of 16 fixed-dose combinations in public interest. NTA conducts nationwide mock drill ahead of NEET UG re-examination scheduled for tomorrow. IMD issues red alert for extremely heavy rainfall at isolated places over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In cricket, third and final ODI between India and Afghanistan underway in Chennai. And in FIFA World Cup, Brazil registered

வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளைவிக்கக்கூடிய அல்லது பாரம்பரியமாக தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு அதோட தனித்தன்மையை அங்கீகரிக்கும் வகையில் அரசால் வழங்கக்கூடியது புவிசார் குறியீடு. இந்த குறியீடு ஏன் பெறணும், அதனால்

0: என்ன நன்மை, அதோட அவசியத்தை இன்னும் விளக்கமா எடுத்து சொல்றாங்க. திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.
1: எதனால் வந்தது, எதுதான் செய்தது எண்ணி பாருங்களே.
2: ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், அதாவது புவிசார் குறியீடு அப்படின்னா என்னங்கறத நமக்கு தெரியணும். ஜிஐ டேக்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதை பத்தி நம்ம விவரமா நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது தயாரிப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தது என்றும், அந்த பகுதியில் தனித்துவமான இயற்கை, காலநிலை, பாரம்பரியம் அல்லது உற்பத்தி முறையில் அதன் சிறப்பு உருவாகிறது என்றும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதே ஜிஐ டேக்னு சொல்றது. அதாவது எளிமையா சொல்லணும்னா, ஒரு பொருளின் தரம் அல்லது புகழ் அதன் உற்பத்தி செய்த இடத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அதற்கு ஜிஐ டேக் கொடுக்கலாம். சரி, ஜிஐ டேக் எதுக்கு வாங்கணும்? சாதாரணமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுரை மல்லின்னு கேள்விப்பட்டிருப்போம், காஞ்சிபுரம் இட்லி, டார்ஜிலிங் டீ, சேலம் மாம்பழம், திண்டுக்கல் பூட்டுன்னு ஏற்கனவே அதோட டேக் பண்ணிருக்கேன். ஊர் பேர் தான் இருக்குல்ல, அப்ப அதை எங்கிருந்தா உற்பத்தி பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது தெரியுதேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, திண்டுக்கல் பூட்டு, டார்ஜிலிங் டீ இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு பாக்கெட்ல போட்டு விற்பாங்க, அப்ப அதுல லேபிள் இருக்கும், அப்ப எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனா விவசாயத்துல இருந்து வருகின்ற பொருளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி டேக் எதுவுமே இல்லை. நம்ம பாக்கெட் போட்டு விற்கிற பழக்கம் நம்ம நாட்டுக்கு வரல, அதை வந்து நம்ம பேர் சொல்லி தான் சொல்றோம், மதுரை மல்லி, சேலம் மாம்பழம்னு. அப்ப அதை எல்லாருமே வாங்கி கொண்டு போய் உபயோகப்படுத்துறோம். அதை ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இது சேலம் மாம்பழம் இல்ல, இது ஏமாத்திட்டான் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு அந்த சேலம் மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணிருப்பாங்களாங்கிறது தெரியல, ஆனா பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அதை வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, மற்ற மாம்பழம் போலதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலம் மாம்பழம்னாலும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. மதுரை மல்லினாலும் அந்த மனம் என்னங்கிறது தெரியாதனால அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம போயிரும். அதனால மதுரை மல்லியோட டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நல்லெண்ணெய் விலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஒன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஒருத்தவங்க வந்து 250 மாங்க, 300 மாங்க, 400 மாங்க, 500 மாங்க, இவ்வளவு வித்தியாசங்கள் ஏன் வருது? எல்லாமே எள்ளுல இருந்து தான் எடுக்கிறோம், விலையில ஏன் வித்தியாசம் வருதுன்னா அதனுடைய தரம், அதனுடைய குணம், மனம் இதை பொறுத்துதான் மாறுபடுது. அது எப்படின்னா ப்ராசஸிங்ல இருந்து மாறுபடுது, ப்ராசஸ் எப்படி பண்றாங்கிற பொறுத்து. மரச்செக்கு எண்ணெய் அப்படின்றாங்க, அப்ப அதுல உற்பத்தி செய்யும் போது அதனுடைய குணம் வந்து மாறாம அப்படியே கிடைக்குதுங்கிறதுனால அதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அது செய்யற ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி விலையும் கூடுது. சில சமயம் என்னன்னா கோல்டு கிரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரியும் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய உண்மையான குணங்களோட எண்ணெய் கிடைக்கிறனால அந்த ப்ராசஸிங் சார்ஜும் கூடுறதுனால விலை வந்து கூடுது. மக்கள் வந்து அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க, ஏன்னா அதுல எழுதி இருக்குது ஏன் விலை கூடுதுங்கிறதுக்குரிய ஒரு ரீசன் அதுல நமக்கு தெரியுது. ஆனா இப்ப மதுரை மல்லி, சேலம் மாம்பழம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியத்துவம் தெரியாம போயிருது. ஜிஐ டேக் வாங்கினா ரொம்ப நல்லது. இதனால என்னன்னா போலி தயாரிப்புகள் தடுக்க முடியும், அது போல உற்பத்தியாளர்களுக்கு அதாவது அந்த மாநிலங்கள்ல உள்ள அந்த இடத்துல உற்பத்தி செய்யறவங்களுக்கு வந்து சந்தை மதிப்பும் அதிகமா கிடைக்குது, அப்புறம் அந்த பகுதியோட பாரம்பரியமும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படலாம். இதனால என்ன ஆகுதுன்னா ஏற்றுமதியும் அதிகமாக கிடைக்கின்றது. ஜிஐ டேக் முத்திரை யார் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது சென்னையில தான் இருக்கு, அங்க நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரா நம்மளால இதை வந்து விண்ணப்பிக்க முடியாது, ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஆளோட முயற்சியினால வந்த ஒரு இது கிடையாது. இது வந்து நம்ம அந்த விளைகின்ற இடத்தை பொறுத்து, அதனுடைய கால சூழ்நிலையை பொறுத்து, மண்ணின் வளத்தை பொறுத்து தான் அதனுடைய சுவையும் மனமும் மாறுது. அதனால இது வந்து ஒருத்தவங்க வந்து உரிமை கொண்டாட முடியாது. அந்த ஏரியால உள்ள உற்பத்தியாளர் சங்கங்கள், விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள், அரசு அமைப்புகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், உற்பத்தியாளர்களின் பிரதிநிதி அமைப்புகள், இவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அதனுடைய முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வாங்கலாம். அப்ப வாங்கணும்னா என்னென்ன ஆவணங்கள் வேணுங்கிறது அடுத்த கேள்வி வரும். என்னன்னா பொருளின் வரலாறு. இப்ப சேலத்து மாம்பழம் சொன்னீங்கன்னா சின்ன குழந்தையிலிருந்தே நம்ம வந்து எல்லாருமே சொல்லியிருக்கோம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வரலாறு இருக்கும். இப்ப அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே போல புவியியல் பகுதி, எந்த லொகேஷன், சேலம்னா சேலம்னு எடுத்துக்கூடாது, அதுல ஒரு வில்லேஜ்ல எந்த இடத்துல விளைகின்றதுக்கு இந்த தன்மை அதிகமா இருக்குங்கிறத நம்ம அந்த லொகேஷன் புவியியல் பகுதி வரைபடத்தையும் நம்ம முதல்ல அட்டாச் பண்ணணும். அதே போல தயாரிப்பு முறை, எப்படி வந்து கல்டிவேட் பண்றாங்க. இப்ப நஞ்சன்கோடு ரசவாழைங்கிற ஒரு வாழையை வந்து ஜிஐ டேக் வந்திருக்குன்னா அங்க உள்ள அந்த ஆர்கானிக் கல்டிவேஷன், அங்க வந்து நிறைய ஃபார்ம்யார்ட் மணியூர் எல்லாம் போடுறாங்க, அதனாலதான் இதனுடைய தன்மை மாறுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அது மாதிரி ப்ராடக்ட் உற்பத்தி பண்ற முறை எப்படியோ அதை பொறுத்து மாறும். அதன் தனித்துவ குணம் என்ன, குணம் சுவை அதிகமா இருக்கா, இல்லைன்னா அதோட நிறம் எதுவும் வித்தியாசமா இருக்குதா, மனம் வித்தியாசமா இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். இப்ப அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னன்னா ஆய்வு தகவல்கள் நம்ம கொடுக்கணும். அதாவது இதுல வந்து நம்ம பிரிக்ஸ் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இதனாலதான் இதனுடைய தன்மை வந்து அதிகமா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரங்களையும் நம்ம அதை கூட சமர்ப்பித்தாலே நமக்கு வந்து சீக்கிரமா வாங்க முடியும். அதே போல யாரு சப்மிட் பண்றாங்களோ, உற்பத்தியாளர்கள் எத்தனை பேர்லாம் சேர்ந்து லொகேஷன்ல உற்பத்தி பண்றாங்க, அவங்களோட டீடைல்ஸையும் அதுல கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாம். அந்த விண்ணப்பத்தை எப்படி தாக்கல் செய்யறது,

பாத்தீங்கன்னா ஐடி இந்தியா அபிஷியல் வெப்சைட்னு ஒன்னு, நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல வந்து ஃபார்ம் GI 1 ஒண்ணு இருக்கும். நீங்க அதை வந்து GI ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் 1 அதை நீங்க டவுன்லோட் பண்ணி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்து அங்கே உள்ள ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஆவணங்களை எல்லாமே பரிசோதிப்பார்கள். நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட் தானா, இப்ப ஏதாச்சும் கரெக்டான டாக்குமெண்ட் தேவையானது இல்லைன்னா திரும்பவும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம், இனி இந்த இதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணல அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு, இல்ல திருத்தங்கள் தப்பா எழுதிருந்தீங்கன்னா அதை மாற்றித்தாங்க சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சாதாரணமா நீங்க சப்மிட் பண்ணி 1 அல்லது 3 வரைக்கும் இந்த முத்திரையை பெறுவதற்கு டைம் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க சப்மிட் பண்ற தரத்தை பொறுத்து, ஆவணங்களை கரெக்டா கொடுத்திருந்தீங்கனாலும் அதே போல எதிர்ப்புகள் இல்லாம இருந்தாலுமே தகுந்த மாதிரி இந்த கால வேறுபாடுகள் இருக்கின்றது. இப்ப எதிர்ப்புகள்லாம் என்னன்னா இப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஆபீசர்ஸ் வந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு GI ஜேர்னல் அதாவது ஒரு பத்திரிகை அதை வந்து வெளியிடுவாங்க. இப்ப வெளியிடும் போது அதை படிச்சுட்டு யாராவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா இது வந்து நல்லா இல்ல இல்ல இது மாதிரி எங்க ஊர்லயும் இதே மாதிரி இருக்குது அப்படிங்கறதோ இல்ல அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் தப்பு இல்ல இது இப்படி கிடையாதுங்கிற மாதிரி யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அதற்காக தான் அந்த 1-3 டைம் கொடுக்கறாங்க. அப்ப அந்த மாதிரி எதிர்ப்புகள் எதுவும் வரலன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு GI பதிவு வழங்கப்படும். அக்செப்ட் பண்ண அப்புறம் பதிவு சான்றிதழ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு லோகோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா எப்படி மத்ததுக்கெல்லாமே ஒரு லேபிள் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, இப்ப நீங்க ஆப்பிள் எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருப்பாங்க, அது எங்க இருந்து வந்தது எப்படி ப்ராடக்ட் எல்லா டீடைல்ஸும் அதை பத்தி நமக்கு தெரியும், அதனால ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. அதே போல உங்க ஏரியா லொகேஷன்ல விளையிற இதுக்கு வந்து நீங்க லோகோ மாதிரி வச்சுக்கலாம். அப்ப இது வந்து அங்கிருந்து வந்ததுதாங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். இப்ப இதனால என்ன ஆகும்னா சந்தை மதிப்பு உயர்கிறது. தனித்துவமான சுவை நிறம் தரம் இருக்கிற உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து மதிப்பு கூடுறதுனால அதனுடைய விலையும் கூடுறதுக்கு அதிகமா இருக்கு, ஏற்றுமதிக்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கு மெயினான என்னன்னா அந்த ஒரு லொகேஷன் வந்து நிறைய வருடங்களாக பயிரிடப்பட்டு அதனுடைய சுவை குணம் மாறாமல் இருக்குங்கிறத நிரூபிச்சிங்கனாலே GI டேக் வாங்கிக்கலாம். இப்ப இதனால நமக்கு வந்து பாரம்பரியத்தை காப்பாத்துறதோட மட்டுமல்லாமல் விவசாயிகள் அதிகம் லாபத்தையும் பெறலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாழையில எத்தனை ரகங்கள் இது வரைக்கும் GI டேக் வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ரகங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. முத முதல்ல வாங்கினது சிறுமலை, ஹில்ஸ் ஆஃப் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மனம் எல்லாருக்குமே திருமலை பழம்னாலே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மற்ற இடத்துல வளர்ச்சிங்கன்னா நிச்சயமா அந்த டேஸ்டே இருக்காது. அப்ப அந்த சிறுமலை விருப்பாட்சி மலைப்பழம் இதுக்கெல்லாமே GI டேக் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மட்டி, மட்டிப்பழம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே அந்த மட்டியை நம்ம இங்க திருச்சியில கொண்டு வந்து வச்சோம்னா அந்த மனமோ குணமோ சுவையோ கம்மியா இருக்கும். இப்ப அதனால அவங்க வந்து அதுக்கு ஆர்கியூ பண்ணி மட்டிக்கு வந்து GI டேக் வாங்கியிருக்காங்க. அதே போல நஞ்சன்கோடு ரசபாலே அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால வந்து 2 GI டேக் வாங்கியிருக்காங்க. ஒன்னு வந்து கமலாப்பூர் ரெட் பனானா, அதாவது ரெட் பனானா சாதாரணமாவே கொஞ்சம் மத்த பழத்தை கம்பேர் பண்ணும்போது ரெட்டா இருக்கிற ரெட் பனானான்னு சொல்றோம், ஆனா கமலாப்பூர்ல விளையிற ரெட் பனானாவோட கலர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அதுக்கு அவங்க GI டேக் போட்டு வாங்கியிருக்காங்க. நஞ்சன்கோடு ரசபாலை அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிறதுனால அதுக்கும் GI டேக் வாங்கியிருக்காங்க. கேரளால செங்காலி கொடங்கிற ஒரு நேந்திரன் பழத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. செங்காலி பேர்லயே இருக்குது, அது சிகப்பு கலர்ல அதனுடைய டிஞ்ச் வந்து அதனுடைய தோல்ல இருக்கும். அதே செங்காலி கொடன் எடுத்துட்டு வந்து நம்ம இதுல வச்சோம்னா அந்த டிஞ்ச் வந்து கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. அப்ப அது ஒரு யூனிக்கா இருக்கிறதுனால கேரளா மக்கள் வந்து அந்த செங்காலி கொடனுக்காக GI டேக் வாங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரால ஜல்கான் பனானு சொல்லிட்டு அந்த லொகேஷன்ல தான் நிறைய கேவன்டிஷ் டைப் கிரானைட் விளைவிக்கிறாங்க. அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து அந்த ஜல்கான்ல விளையிற ரகத்துக்கு வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சு GI டேக் வாங்கியிருக்காங்க. அது போக கோவால வந்து மிண்டோலி பனானா, இதுவுமே ஒரு நேந்திரன் டைப் தான், அதனுடைய சுவை பெருசா நல்ல லென்த் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கிறதுனால அது கோவால இருந்து ஒரு GI டேக் வாங்கியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா அப்படி சப்மிட் பண்ணிருக்காங்க ஆத்தூர் பூவன் பரணான்னு சொல்லிட்டு, இந்த இதுக்காக GI டேக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, நம்மை சுற்றி உள்ள இடங்கள்ல எந்த ஒரு விவசாய பொருட்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம், எப்படி நம்ம வந்து அதனுடைய விலையை ஏற்றலாம் அப்படிங்கறத முயற்சி பண்ணீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தனித்துவ குணம் எடுத்து காட்டுற மாதிரி ஏதாச்சும் ஆதாரங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், GI டேக்கு அப்ளை பண்ணலாம். உங்களை சுற்றியுள்ள மக்கள் வந்து அதிக ஆதாயம் பெறலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா GI டேக் வாங்கிட்டீங்கன்னா யாரும் ஏமாற்ற முடியாது, அதனுடைய அதனுடைய பாரம்பரியம் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அதனால அனைவரும் அவங்களுடைய ஏரியாவில் ஏதாவது தனித்துவ குணம் உள்ள பாரம்பரியமாக விவசாயம் செய்து வருகின்ற ரகங்கள் இருந்தால் GI டேக்கு அப்ளை செய்து அதனுடைய லாபத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப எல்லாரும் GI டேக்னா என்னங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வரும், எல்லாருக்குமே அப்ளை பண்ணணுங்கிறது தோன்றுதல் வரலாம். நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை வந்து
ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி சென்னை, அங்கேதான் நம்ம வந்து இந்த ஜிஐ டாக வழங்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதுக்கு அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுனா நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். இப்ப அந்த மாதிரி சமயத்துல வேளாண் பல்கலைக்கழகங்களையோ இல்ல அது சார்ந்த நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, அங்கே நீங்க அப்ரோச்

0: பண்ணலாம், வாழை ஆராய்ச்சி மையத்தை அப்ரோச் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இவங்கள்ட்ட நீங்க கேட்டா கூட அவங்களுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா இது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியில தான் இதை நம்ம வந்து கொண்டு வர முடியும். இப்ப தமிழ்நாட்டில் விளையிற ஒரு பொருளுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்குதுன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சி செஞ்சு வாங்கினாதான் நம்ம தமிழ்நாடு முன்னேறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகள் முன்னேறனா ஆட்டோமேட்டிக் தமிழ்நாடு முன்னேறதுக்கு அதிக இது இருக்கு. அப்ப அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், எப்படி டவுன்லோட் பண்றது நமக்கு தெரியாது, டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மையங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணலாம். அது போல ஐசிஏஆர்ல இருந்து உள்ள எஸ்பிஐ இருக்குது, காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, என்ஆர்சி பனானா இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேடசந்தூர் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அதனால உங்க நியர்பை இதுல எந்த ஒரு விவசாயத்துறையை சேர்ந்த ஆராய்ச்சி மையங்கள் இருந்தாலும் இல்ல காலேஜஸ் இருந்தாலும் நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாருமே உதவி செய்யற மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க தாராளமா தயங்காம நீங்க போய் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம். இதனால நீங்களும் உபயோகப்படுறீங்க, ஆராய்ச்சி மையத்தில் உள்ளவங்களும் உபயோகப்படுவாங்க. இப்ப உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னையும் கூட கேட்கலாம். 9965577082 இதுதான் என்னோட நம்பர். நீங்க எப்பனாலுமே எனக்கு வந்து இது பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ரகங்களை தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். திருமலை, அப்புறம் விருப்பாட்சி, கன்னியாகுமரி மட்டின்னு இதை நிறைய ரகங்கள் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு விலை மதிப்பு அதிகமாக வரணும். நான் மனோரஞ்சிதம் சொன்னேன், இப்போ மனோரஞ்சிதத்தை கூட அந்த கொல்லிகள் செய்யறியாக உள்ளவங்க எல்லாமே அவங்க வந்து முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்து உங்களோட விவசாய சங்கங்கள்லேருந்து முயற்சி பண்ணாலே, நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஆள்னால இது செய்ய முடியாது, விவசாய சங்கங்கள் சேர்ந்துதான் இதை வந்து முடிவெடுத்துட்டு ஓகே நம்மளோட அதாவது விளைபொருளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும், அதிக விலை வாங்கணும் அப்படின்னா இந்த செய்யலாம் அப்படிங்கறது அவங்க ஒரு முடிவெடுக்கணும். அப்ப உங்க பொருளுக்கு நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற மாதிரிதான் இது ஏறக்குறைய. அப்படி கொடுக்கும் போது நீங்க ஜிஐ டேக் வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து உங்க ஜிஐ லோகோ வச்சிட்டீங்கன்னா நீங்க தைரியமா எங்கனாலுமே அதை வந்து விற்கலாம். வேற யாராச்சும் போலியா விற்க முடியாது. அதனால உங்களுடைய உற்பத்தி திறன் விட நமக்கு அதிகமா லாபம் வர்றதுதான் நமக்கு வந்து எப்பயுமே பார்க்கணும். இப்ப லாபம் வர்றதுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியும் கூட நீங்க வச்சுக்கலாம். உங்களோட பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கும் இந்த ஜிஐ டேக் வாங்கி பயன்படும் படி
1: கேட்டுக்கொள்கிறேன்.
2: ஒரு பொருளோட தரம் அதோட நற்பெருமைய சர்வதேச அளவுல அங்கீகரிப்பதையும் முக்கியமா போலிகள் தயாரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் இந்த புவிசார் குறியீடு அரசால் வழங்கப்படுது.
1: இதனால் வந்தது இதுதான் செய்தது கிடைத்தது நாட்டுயர்வு.
2: இந்த புவிசார் குறியீடு மூலமா பொருட்களுக்கு சர்வதேச அளவுல அங்கீகாரம் கிடைக்கிறதுனால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அந்த பொருளுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய விலை நிர்ணயம் செய்வதற்கும் இது பெரிதும் உதவும்னு புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியத்தையும் அதன் மூலம் பெறக்கூடிய நன்மைகளையும் இதுவரை நமக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள். இவரது அலைபேசி எண் 99 65 57 70 82. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: அறம் சார்ந்த ஆனந்தமான நிகழ்ச்சிகள்,
1: இனிமையான இசையில் ஈடில்லா மகிழ்ச்சியோடு
0: உங்கள் திருச்சி வானொலியில்
1: நாள்தோறும் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை.
0: முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும்.
1: நேயர்களுக்காக நேயர்களால்

0: வணக்கம் தம்பி தங்கைகளே, இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார் பல்சுவை நிகழ்ச்சி போன்ற பகுதிகள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தர தயாரா இருக்காங்க. எல்லாம் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின் முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு லிட்டில் ஸ்டார் பகுதியில நாம ஒரு தம்பியை சந்திக்க போறோம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வேதாக்ஷன்.
1: எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்?
2: நான் வந்து 4th ஏ படிக்கிறேன், கேம்பேன் ஸ்கூல்ல.
1: சரி வேதாக்ஷன், உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ரொம்ப ஆர்வமா பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா நீங்க வந்து நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணுவீங்க, டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்குவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். டிராயிங் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? எந்த வயசுல இருந்து நீங்க டிராயிங் வரைய ஆரம்பிச்சீங்க?
2: நான் வந்து 6 இயர்ஸ்ல இருந்து டிராயிங் வரையறேன்.
1: எங்கயாவது போய் வரைஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல வரையறதுக்கு, அது மாதிரி கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டீங்களா, இல்லைன்னா நீங்களே வீட்டுல சும்மாவே அம்மா சொல்லி கொடுக்க நீங்க வரைஞ்சீங்களா?
2: அம்மா சொல்லி கொடுக்க.
1: சரி, என்ன மாதிரியான டிராயிங் காம்படிஷன்ல நிறைய குழந்தைங்களோட வேற கலந்துட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக கூட எல்லாரும் சேர்ந்து வரைஞ்சதா சொல்றாங்களே, எப்படி இருந்தது அந்த அனுபவம், என்ன வரைஞ்சீங்க?
2: நான் வந்து டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த இதுல வந்து டிரா பண்ணி எர்த் வரைஞ்சிருந்தேன்.
1: எத்தனை குழந்தைங்க உன்னோட சேர்ந்து அந்த மாதிரி டிராயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க?
2: நிறைய குழந்தைங்க சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணும்போது நமக்கு கை வலிக்கும், ரொம்ப நேரம்னால ஹோம்ஒர்க் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஆனா வரையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், கை வலிக்குமா இல்ல ஜாலியா இருக்குமா?
2: ஜாலியா இருக்கும்.
1: உங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா வரையறதுக்கு பிடிக்கும்? சிலருக்கு வந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் வரையறதுக்கு பிடிக்கும், சிலர் வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் வரைவாங்க. உங்களுக்கு என்ன வரையறதுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு வந்து அனிமல்ஸ் நிறைய வரையறதுக்கு பிடிக்கும்.
1: அப்படியா? எந்த அனிமல் வரையறது ரொம்ப கஷ்டம்? பயிற்சி உங்களோட மாஸ்டர் யாரு?
2: எங்க பிடி மிஸ் தான் எப்பவுமே பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் போவேன்.
1: ஸ்விம்மிங்கும் நீங்க வந்து போவீங்க? ஓகே. இப்போ சம்மர்ல வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அப்போ ஸ்விம்மிங் போவீங்களா? எவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணுவீங்க போய்?
2: 1 hour
1: ஸ்விம் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா லீவ்ல? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட?
2: ஃப்ரெண்ட்ஸோட கண்ணாமூச்சி, ரன்னிங் ரேஸ், அந்த மாதிரி
1: ரன்னிங் ரேஸ் எல்லாம் விளையாடுவீங்க. என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க வேதாக்ஷன்?
2: நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்.
1: ஓஹோ, சயின்டிஸ்ட்னா யாரு வேதாக்ஷன்?
2: உங்களுடைய
1: எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும். உனக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு கவிதை இல்லனா உனக்கு அது படிச்சோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒண்ணு சொல்ல எங்களுக்காக.
2: சிரிக்கும் போது முகங்கள் அழுகு, அன்பு காட்டும் போது மனம் அழுகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழுகு, நீயாக இருக்கும் போது எல்லாமே அழகு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, பங்கேற்றதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
3: சா சா சா சா தி சரி சப்பா மமதாத சரி பாப்பா.
0: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் DS வேதாக்ஷன் உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர்.

0: தொடர்வது பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த பள்ளியிலிருந்து பல்சுவை நிகழ்ச்சி தர தயாரா இருக்காங்க? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் கடந்த 2003 ஆண்டு தொடங்கப்பட்டு

0: ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எமது பள்ளி. சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலை பள்ளியில் இருந்து வந்துள்ளோம். என் பெயர் பி தான்யா.
1: என் பெயர் வே கபிஷா.
0: முதலாவதாக முருகன் பாடல். தமிழ் கடவுள், வேலவன், செந்தில் ஆண்டவன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு முருகப்பெருமானை போற்றி இன்று நான் ஒரு இனிய முருகன் பாட்டை பாடப்போகிறோம். அறிவும் துணிவும் வெற்றியும் தரும் அந்த முருகன் அருளால் இந்த பாடலை ஆரம்பிக்கிறேன். பாடல் பாட வராங்க 7ஆம் வகுப்பு மாணவி ஆர் வேணுஷ்கா, எஸ் மோனிஷா மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவி டி யாழினி.

0: தமிழே உறவே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும். மனிதர்களாகிய நாம் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது நாம் சற்று சுயநலத்துடன் செய்வோம். ஆனால் வானொலி நமக்கு தேவையான உள்நாட்டு வெளிநாட்டு நடப்பு நிகழ்வுகளை செவி வழியாக கேட்டு நாம் அந்த நிகழ்வை கற்பனை நினைவுடன் நம் கண்முன்னே கொண்டு வருது வானொலி.
1: கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் கற்பனையால் அதனை காட்சிப்படுத்த முடியும். நம்மை கற்பனை உலகிற்கு அழைத்து செல்லும் ஒரு உறவு வானொலி.
0: சூப்பர்ப்பா.
1: வானொலி பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா?
0: சொல்லே.
1: அஞ்சல்காரன் வராத காலத்திலும் நீ அகிலத்தின் செய்திகளை அள்ளி தந்தாய். அறிவியல் உலகம் வியக்கும் வண்ணம் வெறும் அலைவரிசையில் உலகை ஆழ வந்தாய். வயல்வெளி காட்டில் உழைக்கும் தோழனுக்கு வண்ண வண்ண பாட்டி சேர்ப்பாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் கூடினாலும் காற்றின் அலைகளில் உன் ஆட்சி அழியாது.
0: உன்னோட கவிதை நல்லா இருக்குப்பா.
1: வள்ளுவன் அன்றே கணித்தார்.
0: அப்படியா?
1: ஆமாம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது காதால் கேட்டு பெறும் அறிவு செல்வம் எல்லா செல்வத்தை விட சிறந்த செல்வமாகும். வானொலி நமக்கு இந்த செவி செல்வத்தை அள்ளி தருகிறது.
0: நீ சொல்றது சரிதான். ஆனா முன்னாடி காலத்துல தொலைக்காட்சி இல்ல, செல்போன் இல்ல, அதான் மனிதர்கள் வானொலியை விரும்பி கேட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே, எல்லாரும் செல்போன்ல தான் மூழ்கி கிடக்குறாங்க.
1: ஆமா, நீ சொல்லுவது ஒரு வகையில உண்மைதான்.

0: ஆனா நம்ம நாட்டின் பாரத பிரதமர் அவர்களே வானொலி நிகழ்ச்சியில தான் மக்களுக்கு தேவையான முக்கிய தகவலை கொடுக்கறாரு.
1: ஓ அப்படியா?
0: ஆமாம், வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை நிறைய மக்கள் இன்னும் ரசித்து கொண்டுதான் இருக்காங்க.
1: நீ சொல்றத பார்த்தா எனக்கும் வானொலி ஒளிபரப்ப கேட்க ஆசையா இருக்கு.
0: இதுக்கே இப்படியா? இன்னும் நிறைய உள்ளது. குழந்தைகளை குஷிப்படுத்த, பெரியவர்களுக்கு தேவையான வாழ்க்கை வழிகாட்டிகள், மக்களுக்கு தேவையான அனைத்தையும் இன்னும் வானொலி வழங்கி வருகிறது. அதிலும் வானொலி தொகுப்பாளர்கள் பேச்சு அவ்வளவு இனிமையாகவும் அனைவரையும் கவரும் வகையிலும் இருக்கும். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சியில தான் சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர உள்ளாங்க. நமது ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நிகழ்ச்சி வழங்குவதற்கு ரொம்ப பெருமையாக இருக்கு.
1: கவலையா இருக்க குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறது எப்படி?
0: பாட்டால தான்.
1: ரைட், இப்ப அந்த குழந்தையே வந்து பாடினா எப்படி இருக்கும்?
0: இதுக்காக தான் யூகேஜி மாணவன் ரிஷிவேந்தன் உங்களுக்காக ஒரு மழலை பாட்டு பாட வராரு.
2: பாட்டில பாட்டி பல்லு போன பாட்டி, பாட்டி சொன்ன கதைகள் வயச போலிக்க கேட்டுலிக்கப்பட்டு கோவையும் கிடைக்கும்.
0: அடுத்ததா இங்கிலீஷ்ல ஒரு ரைம் சொல்ல வராங்க. முதலாம் வகுப்பிலிருந்து எஸ் வர்ணிகாஸ்ரீ.
3: குட் மார்னிங்.

0: நன்றி.
1: அடுத்ததா ஹிந்தியில ஒரு ரைம் சொல்ல வராங்க, கேட்கலாமா?
2: முதலாம் வகுப்பு மாணவன் எஸ் தேவா.
3: தித்லி ராணி தித்லி ராணி, படிலாலி தித்லி ராணி, புத்தி பிரித்தி ஹர்தம் ரகத்தி, பாக் பகிச்சா உபவன் ஜாத்தி. தன்யவாத்.
1: உலக பொதுமறைன்னு ஒரு நூலை சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரியுமா?
2: ஓ, நல்லா தெரியுமே, நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தானே.
1: சரியா சொன்ன. திருக்குறளை பத்தி நிறைய விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஆனா தெரியாத பல விஷயம் நமக்கு சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி எஸ் ஜோஷிகா ஸ்ரீ.
4: திருக்குறளில் மொத்தம் 42,194 எழுத்துக்கள் உள்ளன. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. திருக்குறளில் 14,000 சொற்கள் உள்ளது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் ஜி யு போப். திருக்குறள் இதுவரை 80 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அன்னிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. நன்றி.
5: திருக்குறளை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்ப திருக்குறளையும் கேட்டுடலாமா?
1: முதலாம் வகுப்பு மாணவன் ஜி ரேஷ்வந்த்.
6: அனைவருக்கும் வணக்கம்.

0: ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. நன்றி.
1: திருக்குறளை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்ப திருக்குறளையும் கேட்டுடலாமா?
2: முதலாம் வகுப்பு மாணவன் ஜி ரேஷ்வந்த்.
3: அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அழகு அன்றே மறப்பது நன்று. தீனான் சுட்டப்புன் உள்ளாரும் ஆறாந்தே நாவினால் சுட்டவடு. செல்வத்துள் செல்வம் செவ்வி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. கற்க கஸ்தர கற்பவாய் கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இன்னா செய்டாரே ஒருத்தர் அவர்னான நன்மயம் செய்துவிடல். நீயொழுவாக இன்னார கூறல் கண்ணீர்ப்ப காய் கவர்ந்தற்று. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோக்கு பொய்யா விளக்கே விளக்கு. தோன்றின் புகழோடு தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றமே நன்று. குணம் நாடி குற்றும் நாடி அவற்றும் மிக நாடி மிக்க கொழல். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஏகார்வாயும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கும் பட்டு. ஒழுக்கம் விற்பம் தள்ளம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். காலத்தினான் சிற நன்றி சிறிதனினும் ஏலத்தின் மாலை பெரிது. நன்றி.
1: எல்லாருக்கும் சினிமா பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். சினிமா பாட்டு பாணியிலேயே கல்வி பத்தி பாட வராங்க முதலாம் வகுப்பு மாணவி வி வேல்விழி.

0: மோடி. நன்றி.
1: அடுத்ததா ஹிந்தியில ஒரு பாட்டு கேட்டுருவோமே. பாட்டு பாட வராங்க முதலாம் வகுப்பு மாணவி ஏ சஸ்மிதா.
0: கோயல் ராணி கோயல் ராணி, காளி காளி வரிசேனு, சிஸ் ஜர்னிகா பீத்தி பாணி, கோகை சிஸ்ஸே பீத்தி வாணி. தன்யவாத்.
2: கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயத்தையும் விவசாயிகளையும் பிரிக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட விவசாயத்தோட பெருமையை பத்தி பேச வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி எஸ் எஸ் சுகாஷினி.
3: விவசாயம் என்பது உணவு மற்றும் பிற வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலாகும். இந்தியாவின் முதன்மை தொழிலாக விவசாயம் விளங்குகிறது. விவசாயம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள். மழை, மண்வளம் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை விவசாயத்திற்கு இன்றியமையாதவை. இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு சிறந்த முறையாகும். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்கள் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. நெல், கோதுமை, கரும்பு, பருத்தி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் முக்கிய பயிர்களாகும். உளுந்துண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற திருவள்ளுவரின் கருத்து விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. விவசாயம் மனித வாழ்வின் அடிப்படை தேவையான உணவை வழங்கும் உயர்ந்த தொழிலாகும். என விவசாயத்தையும் விவசாயிகளையும் நாம் மதித்து ஆதரிக்க வேண்டும். நன்றி.
2: விழுமின் எழுமின் உழைமின் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா?
1: ஓ, நல்லா தெரியுமே, நம்ம சுவாமி விவேகானந்தர்.
2: அவரோட பொன்மொழிகள் கேட்கலாமா?
1: சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளை சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவன் எஸ் சஷ்வந்த்.
4: நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. சுமையை கண்டு துவந்து விடாதே. இந்த உலக

0: உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானே உன்னை வந்தடையும். உண்மைக்காக எதை வேணாலும் திறக்கலாம், எதற்காகவும் உண்மையை திறக்கக்கூடாது. பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். உங்களை நம்புங்கள், உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். பிறரிடம் இருந்து நல்லதை கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பாவான். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். நன்றி.
1: ஒட்டக சிவிங்கி பத்தல பாடல பாட வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவி எஸ் கமலினி.
2: நெட்டையான கால்களும் நீண்ட கழுத்து உடையதான் ஒட்டக சிவிங்கி ஒன்றுதான். உலகில் எனக்கு பிடித்தது யானை குதிரை மீதிலே. அரசர் பவனி வருகிறார், நானும் ஒட்டக சிவிங்கி மேல் நன்கு ஏறி சுற்றுவேன். பழுத்த பழத்தை மரத்திலே பார்த்து விட்டால் சிவிங்கியின் கழுத்திலுடனே ஏறுவேன். கையை நீட்டி பிடுங்குவேன். நன்றி.
1: நம் இந்திய தேசிய கொடியை பத்தி பாட வராங்க மூன்றாம் வகுப்பு மாணவி வி தன்யஸ்ரீ.
3: கொடி பாடல். கொடி பறக்குது, கொடி பறக்குது, கோட்டை வேலை கொடி பறக்குது. மூன்று வண்ண கொடி பறக்குது, முயன்ற பட்ட கொடி பறக்குது, பட்ட அண்ட கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது, தியாகம் உணர்ந்து கொடி பறக்குது. கொடியை தினமும் போற்றுவோம். நன்றி.
4: ஆங்கிலத்தில் கதை சொல்ல வராங்க நான்காம் வகுப்பில் இருந்து எஸ் ஹர்ஷினி.
5: ஒன் டே அ ஃப்ராக் டிசைடட் டு கிளைம் அப் எ ட்ரீ. ஆல் த அதர் ஃப்ராக் ஷவுட்டர், ஹே இட்ஸ் இம்பாசிபிள், யூ கேனாட் டூ இட், கெட் டவுன், கெட் டவுன், யூ கேனாட் டூ இட். பட் த ஃப்ராக் கிளைம்ப்டு அப் த ட்ரீ எனிவே. ஹவ் வாஸ் தட் பாசிபிள்? பிகாஸ் த ஃப்ராக் வாஸ் டெஃப் அண்ட் ஹீ த்ரோ தட் எவ்ரி ஒன் இஸ் encouraging him to climb up the tree. So if you want to reach your goal, you have to be deaf to the negative comments. Thank you.
1: நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஜூக்கு போயிருப்போம். அங்க நம்ம அப்ப நிறைய விலங்கு பறவைகளை பார்த்துருப்போம். அதோட குரல் ஒலியை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்ப அந்த குரல் ஒலிய குழந்தை குரல்ல கேட்போமா? அந்த விலங்கோட பறவையோட ஒலிய கேட்க போறோம். அந்த குரல் பறவையோடதா இல்ல விலங்கோட குரலான்னு நீங்களே சொல்லுங்க.
4: மிமிக்ரி செய்ய வராங்க ஏழாம் வகுப்பு மாணவன் எம் தருண் மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர் எஸ் தர்ஷன் மற்றும் ஆர் ஜெயசக்தி வேல்.
6: இது எனக்கு தெரியுமே, மயில். இது எனக்கு தெரியுமே, குயில். இது எனக்கு தெரியுமே, ஆந்தை. இது பேர் காகம். இது பேர் வாத்து. டேய், இது பேர் அடிப்பட்ட நாயிடா. இது பேர் நாய்க்குட்டி. இது பேர் சாதாரண நாய். டேய், இது ரவுடி நாயிடா.
4: கடிச்சோக் சொல்லி நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைக்க வராங்க ஏழாம் வகுப்பு மாணவர்கள் எஸ் திலீப் மற்றும் ஜி கிரிநாத்.
7: வெல்கம் டு கடிஜோக். லெட்டருக்கும் புக்குக்கும் என்னப்பா வித்தியாசம்?
8: லெட்டரை கிழிச்சிட்டு தான் படிப்பான், புக்கை படிச்சுட்டு தான் கிழிப்பான். மேக்ஸ் புக் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு தெரியுமா?
7: ஏன்னா அதுக்கு தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கே. ஒருத்தன் வேகமாக வண்டியில் போனானோ, திடீர்னு பிரேக் போட்டான். ஏன்?
8: என் வீடு வந்துருச்சான். அதிக வெயிட் தூக்குற பூச்சி எது தெரியுமா?
7: மூட்டை பூச்சி தான். தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடித்தா என்ன ஆகும்?
8: செலவாகும்ல. அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்?
7: வயசு வித்தியாசம்.
4: ஆல் இண்டியா ரேடியோவில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் துறையூர் மாவட்டம் கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலை பள்ளியின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
9: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் துறையூர் கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதார முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷிகெல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார். புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருனாளினி கூறியுள்ளார். சென்னையில் இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்டு நெஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனிதமான பாடல்கள், நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள், சுவாரஸ்யமான தகவல்களோட நனையலாம் இசை தூரலில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: கபடி கபடி கபடி கபடி. திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல சுமார் 25 ஆண்டுகளை தூக்கத்திலேயே செலவு செய்றானாங்க. நாம சுவாசிக்கும் ஆக்சிஜன்ல பெரும் பகுதிய கடல் இல்ல, கடல்ல வாழ்ற நுண்ணிய தாவரங்கள் தான் உருவாக்குதான். ஒரு மரம் தன்னோட வாழ்நாள்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜனை இலவசமா கொடுக்குதுங்க. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இப்போ நாம இசைத்துறல் நிகழ்ச்சியில நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, வரதராஜநகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்காங்க. நேற்று மாலை 3 மணிக்கு ஒலிபரப்பான இசைத்துறல் நிகழ்ச்சியை கேட்டேன். அறிவிப்பாளர் இனிமையான குரலில் அருமையான தமிழில் பேசினார். 1 மணி நேரத்திற்குள் எவ்வளவு முழுமையாகவும் நிறைவாகவும் நிகழ்ச்சியை தர முடியுமோ அதை செவ்வனே செய்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. லால்குடியிலிருந்து ராஜேந்திரன்.

இப்போ ஒரு மூணு சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? 1000 வருஷம் ஆனாலும் தூய்மையான தேன் ஒரு நாளும் கெட்டு போறதே இல்லைங்க. பூமியில உள்ள கடற்கரைகள்ல இருக்கிற மணல் துகள்களை விட விண்வெளியில உள்ள நட்சத்திரங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா. கடல்ல வாழும் ஆக்டோபஸ் உயிரினத்துக்கு 3 இதயங்களும் நீல நிறத்துல ரத்தமும் இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூறல்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். நேற்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில சட்டத்தின் பார்வையில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளுங்கிற தலைப்புல அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேஷன் ஐயா அவர்கள் இணையதள குற்றங்களால பாதிக்கப்பட்டால் சைபர் கிரைம் அவசர உதவி எண்ணை தொடர்பு கொள்வதை பற்றியும், தெரியாத நபர்களிடமிருந்து போன் வந்தாலும் எடுக்க வேண்டாம், வரும் மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம், எங்க இருந்து அழைப்புகள் வந்தாலும் அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நேரடியாக முகம் பார்த்து பேசுங்கள் என்றும் பல தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. எதை கண்டும் பயப்படாமல் நேருக்கு நேராக முகம் பார்த்து எல்லா செயல்களையும் செஞ்சா நாம நம்முடைய வெற்றியையும் பணத்தையும் பாதுகாக்கலாம் என்று நிகழ்ச்சியை முடித்த கோகிலா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில பாடல்கள் சூப்பர், இருபட பாடல்கள் அருமை. 12:10 மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில பாடலும் பயணம் என்ற தலைப்பில் பேருந்து பயணத்தின் பாடல்களை பற்றி தோழிகளின் கருத்துக்கள் சூப்பர். நான் பேருந்தில் பயணித்தால் அடிக்கடி கேட்ட பாடல் அன்னக்கிளி படத்திலிருந்து அன்னக்கிளி உன்ன தேர்வுதான். இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய சபினா மீரா மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில்.

0: rahat derim kız.
1: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
2: ஏய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
3: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
1: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
4: அந்த மாதிரி எல்லாம் இருக்கற சான்ஸ் இல்லையே.
3: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
4: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ.
3: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
4: ஆஹா,
1: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
3: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
1: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
3: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
1: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
5: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
3: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
1: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
3: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
1: அப்படியா அண்ணே? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
6: நிகழ்ச்சிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி. வணக்கம், நேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில சபினா பேருந்து பயணங்கள்ல பேருந்தில் ஒலிக்கும் பாடல்களை பற்றி பேச அழைத்தார். முதலாவதாக தொட்டு வச்சுக்கோ எந்த அன்பு மனச என்ற பாடல் அடிக்கடி பேருந்தில் கேட்கணும்னு சொல்லி அந்த பாடலை வழங்கி நிகழ்ச்சியை அட்டகாசமா துவங்கினாங்க. ஒரு நேயர் சொன்ன மல்லிகை மொட்டு மனசு தொட்டு பாடலையே வழங்கி இன்பதிர்ச்சி கொடுத்தார் சபினா. பேருந்தில் பயணம் செய்து பல வருடங்கள் ஆகிறது, அதனால் என்ன பாடல் பேருந்தில் ஒலிக்கிறது என எனக்கு ஐடியாவே இல்லை. நான் கேட்க நினைக்கும் பாடல் இளையராஜாவுடைய பாடல் தான். நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க குமரன் நகர் லக்ஷ்மி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நமக்கு இப்போ மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. குமரன் நகர்ல இருந்த லக்ஷ்மி, வணக்கம். இன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில வீட்டில் கண்ணாடி தொட்டியில் வளர்க்கும் அழகு மீன்களுக்கு உணவு அளவாக கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுக்கணும், அதிகப்படியான உணவு கொடுத்தால் ஏற்படும் ஆபத்து பற்றி அழகாக சுருக்கமாக கூறிய ஷென்பா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மங்கள் உலகம் நிகழ்ச்சியில அறுசுவையில் எந்த சுவை பிடிக்கும் என்று தோழிகளிடம் கேட்டு உரையாட அழைப்பு விடுத்தார் ராஜலட்சுமி. தோழிகள் இனிப்பு, காரம், துவர்ப்பு என்று பகிர்ந்தனர். ஏன் டேஸ்ட் புளிப்பு, தயிர் சாதம் தொட்டுக்க, வடுமாங்காவை அடிச்சுக்க, உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க. ராஜலட்சுமி சூப்பர் ஸ்டார்.

யாருன்னு கேட்டா பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி பத்தி சுட சுட மின்னஞ்சல் அனுப்பியிருக்க நம்ம குமரன் நகர் லக்ஷ்மி. கேட்டுட்டு இருக்கோம் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: அமாரி மா பெஹனோ கா கௌரவ உன்கா யோக்தான் உன்கா சாமர்த்த ஆஜ் தேஷ் அனுபவ கர் ரஹா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இப்போ ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வாயுவாக ஆக்சிஜனுக்கு மனமும் கிடையாது, நிறமும் மனமும் கிடையாது, நிறமும் கிடையாது. ஆனால் அதோட திரவம் மற்றும் திட வடிவங்களில் மட்டும் வெளிர் நீல நிறமாக இருக்கும். பாலூட்டி வகையில் ஒரே ஒரு ஜீவனுக்கு தான்

சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. நாடு முழுவதும் நாளை நீட் மறுதேர்வு வெளிப்படைத் தன்மையுடனும் சுமூகமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 551 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் 31 மையங்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதும் நிலையில் மாணாக்கருக்காக சின்னசேலம், சேலம், திருப்பத்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் உட்பட பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 31 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கினேன்.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ சரி சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
0: நான்கு மணி 4 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு வந்து வண்ண கோலங்கள் என்னது? ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் சில விஷயங்கள்ல. தெரியலனாலும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காகதான் இந்த நிகழ்ச்சி.
6: இப்ப எனக்கு ஒரு பஞ்சு, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது.
0: ஆமா,
6: சிலருக்கு சில தெரியும், பல தெரியாது.
0: பலருக்கு
6: சரியான மிகச்சரியான பதில் சொல்ல நேர்கள்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க.
0: கொஞ்சம் க்ளூ குடுத்துடலாம். இது கடந்த வாரத்தோட தொடர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் செல்ல பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி சில நகரங்களுக்கு வந்து புனை பெயர்கள் இருக்கு. அதுதான் இந்த வார கேள்வியும் கூட. சரிங்களா?
6: சரி,
0: உடனே எல்லாரும் உஷாரா இருப்பாங்க. என்னென்ன பேர்லாம் இருக்கு எந்தெந்த நகரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடல.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: ஏழு வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: 4:11 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிச்சிஃபிம் ரெயின்போ 1.1 வண்ண கோளங்கள். இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. கேள்வி கேட்க பிரியாவும் ரெடியா இருக்கிறாங்க, பதில் சொல்ல நம்ம நேயர்களும் ரெடியா இருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன கேள்வி?
6: என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரம் பாத்தீங்கன்னாக்க சொட்டு நிலம் போட்ட மாதிரி எல்லாமே நீல நிறத்துல இருக்குமா?
5: சொட்டு நீலம் அந்த பாட்டம் சின்ன வயசுல கேட்டது, இப்ப பெரிய வயசான்னு கேட்டாதீங்க. அந்த அந்த விளம்பரம் நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். அந்த அம்மா அப்படி ஒரு மாதிரி
6: பாத்தீங்கன்னாக்க, அங்க இருக்க வீடுகள் எல்லாமே நீல நிறத்துல காட்சி அளிக்குமா, அதனால அந்த நகரத்துக்கு நீல நகரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது எந்த மாநிலத்துல இருக்கு, எங்க இருக்கும் அப்படின்றத நேர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா லைன் கட்டி வரலாம்.
5: வீட்டுக்கு நீல நிறத்துல வெள்ளை அடிச்சா அவங்க,
6: நம்மளாம் இங்க எல்லாரும் கலர் கலரா
5: கலர் இந்த நீல கலர் பெயிண்ட் அடிச்சா அவங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீல வெளின்னு பேர் வச்சிருக்க
6: மாட்டாங்கல்ல.
5: அதுதான் நீளம் நீளம் நீளம் அப்படிங்கும் சரி, வீட்டுக்கு ஒரு நீல வெளி இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி பேர் எதுவும் வச்சிருவாங்களோன்னு சொல்லி கேட்டா, சரி நம்ம நேர்கிட்டே கேட்டலாம். இந்த மாதிரி நிறைய எனக்கு நீங்க
6: நினைச்சு நான் வியக்கிறேன்
5: அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து தானா வருது. வாங்க, வணக்கம்.
6: வணக்கம்
7: அனைவருக்கும். நீ உற்சாகமான மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம். யார் எங்கிருந்தங்க ஐயா?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநாகரம் சிவசண்முக சுந்தரம்.
6: சொல்லுங்க ஐயா, நம்ம இந்தியாவில ஒரு நகரம் நீல நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது, அது எங்க இருக்கு?
7: ராஜஸ்தான்.
6: சிறப்பு பாத்தீங்களா, என்னங்க இப்படி அடி ஃபர்ஸ்ட் நேரம் வந்து இப்படி அடிச்சு நகதுன்னா என்ன பண்றது? சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: அதே மாதிரி ஆரஞ்சு சிட்டி வந்து நாசிக்.
6: நீங்களே அடுத்தடுத்த கேள்வியே கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டா என்ன பண்றது நாங்க சொல்லுங்க? க்ளூ கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி நன்றி.
6: நேர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நகரம் அடுத்த குவஸ்டின் அவரே அவுட் பண்ணி அவரே பதிலே சொல்லிட்டு போயிட்டாருங்க. என்ன பண்றது இப்ப நம்ம அடுத்தடுத்த கேள்விகள், நம்ம இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது கேள்விகள் தான் கேட்கணும் சரிங்களா? ஆனா கேள்வி நம்ம இப்ப சொல்றோம்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க அடுத்த கேள்வியும் அவங்களே சொல்லி அவங்களே பதிலையும் சொல்லிடுவாங்க. அதனால நாங்க வந்து நீங்க எப்ப லைன் கட்டி வரீங்களோ அப்பதான் நாங்க கேள்விகளை கேட்போம்.
5: வந்துட்டே இருக்காங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால ஒரு பாட்டு கேட்டலாம் அப்படின்னு
6: நினைக்கிறேன்.
5: நிச்சயமா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண குழந்தைகள் நம்ம 1.1

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: 4:18 ஆகுது, கேட்டு இருக்கீங்க, இது வசந்தன் கோவின் வண்டக்கோளங்கள் தான். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு கேள்வி ரெடியா இருக்கும், அந்த கேள்வி நீங்க கேக்குறீங்களா? பதில் சொல்ல.
5: என்ன கேள்வி அப்படின்னாக்க, மினி மும்பை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? போன தடவை நம்ம
4: கேட்டோம், எனக்கு மினி இட்லி மினி வடை.
5: சரி, நம்ம யோசனை எல்லாம் அவ்வளவுதான் இருக்கும் சரிங்களா? அதாவது என்னன்னா, போன தடவை என்ன கேட்டோம், நம்ம கனவுகளின் நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து மும்பை அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து சரியா பதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது இப்போ வந்து அந்த மினி மும்பை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? அதுதான் இந்த கேள்வி, இப்போதைய கேள்வி. இதுக்கு யார் பதில் சொல்ல காத்திருக்காங்க பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேம். சசிகுமார்.
4: சசிகுமார் எங்க இருந்து பேசுறீங்க? சசிகுமார் முதல் முறையா இப்பதாங்க நான் பேசுறேன், அதுவும் பொது அறிவு கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்க உங்களை திருச்சி வானொலி நிலையம் அப்படியே ரத்தின கம்பளம் விரிச்சு வரவேற்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க, நிகழ்ச்சிகள்லயும் பங்கெடுத்துக்கோங்க. இப்ப கேள்வி கேட்டலாமா?
5: கேள்வி ஏற்கனவே கேட்டாச்சு, கவனிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? மினி மும்பை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்றது கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியுங்களா? வர்த்தகம் சார்ந்து அப்படி கூட வச்சுக்கலாம்.
6: வர்த்தகம் அப்படின்னா ஜவுளி எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் சொல்லலாம்.
5: க்ளூ கொடுக்கட்டுங்களா? இது வந்து மத்திய பிரதேசல இருக்கு.
6: மத்திய பிரதேசலீங்களா? மத்திய பிரதேஷ் போபால்.
5: போபால், போபாலா இருக்கலாம் அப்படின்றீங்களா? சரி, இன்னொரு க்ளூ கொடுக்கலாமா? சரி, ரெண்டு க்ளூ கொடுக்குறேன் சரிங்களா?
6: சரி,
5: உஜ்ஜைன், இந்தூர், இதுல எதுவா இருக்கும்?
6: இந்தூர்.
5: இப்படிதான் நம்மளுக்கு இங்க விங்க போட்டுதான் அப்படிதானே? இது இல்லனா அது அப்படியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாருங்க எவ்வளவு க்ளூ கொடுக்க வேண்டியதா இருக்கு.
4: அறிமுகநேயர், வெற்றியாளர், இந்த ரெண்டு பெருமையோடவும் நம்ம சசிகுமார் போயிருக்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி,
5: அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னாக்க, இப்ப யோகா டே வேற வரப்போகுது இல்லையா? இந்த யோகாக்குனே ஒரு நகரம் இருக்கு, அது எந்த நகரம்? யோகா நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்றது தான் கேள்வி.
4: இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு சொல்ல வந்திருக்கிறவங்க யாரு? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
4: வணக்கம்.
7: ஹலோ.
4: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க?
7: யாருங்க
4: ஐயா?

0: ஐயா, கேள்வியை கவனிச்சிங்களா?
1: இல்ல, அவருடைய
0: இவங்க இணைப்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதாவது நேர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். யோகா நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எங்க இருக்கு? நம்ம இந்தியாவில். அடுத்து வரக்கூடிய நேயர் இதற்கால பதில் சொல்றாங்களா பார்த்தலாம். வணக்கம். யோகா நகரம், இதுதான் கேள்வி.
1: அவங்க யோக நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கால் பண்ணிட்டா, ஐயோ பதில் சொல்றதா, யோகா பத்தி சொல்லிட்டாங்களே, நாம அப்படியே
0: தவ நிலையில இருக்காங்களா?
1: அதனால நம்ம இப்ப என்னன்னா, ஒரு பாடல் கேட்டலாமா நிகழ்ச்சியில? கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது வண்ண கோடுகள், நம்ம டிச்சி ஃபிம் ரெயின்போ 102.1.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ சரி சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
7: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை.
8: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
9: கேட்டு இருக்கிறீங்க, கேள்வி கேட்டாச்சு, பதிலோட கேட்டுலாமே. வாங்க, வணக்கம்.
10: வணக்கம்,
11: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
10: கருமுலர்
11: ஐயா, ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தோம், நீங்க அதை கவனிச்சிருந்தீங்களா இல்ல மறுபடியும் கேள்வி சொல்லட்டுங்களா?
10: சொல்லுங்க
11: சார். சிறப்பு சிறப்புங்க ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யோகா எல்லாம் பண்ணுவீங்களா? யோகா எல்லாம் பண்ணுவீங்களா? நல்லதுங்க ஐயா, நல்லது. வாழ்த்துக்கள்,
9: வாழ்த்துக்கள்.
10: நன்றி,
11: நன்றி. அடுத்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னாக்கா, என்ன கேள்வி, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. எந்த கேள்வியா அடுத்ததா கேட்கலாம், கேட்கறது எதை விடுக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரிதான். சரிங்களா, அரபிக் கடலின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம்
9: கடலின்
11: ராணி அப்படின்னா அந்த பக்கமாவே வந்தோம்னா
9: நம்ம சொல்றதுக்கு ராஜா வந்திருக்கிறாங்களா, ராணி வந்திருக்கிறாங்களா, இல்ல இளவரசன் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டலாம்.
11: இளவரசி
9: வருவாங்க, வருவாங்க, யாரும் கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
10: ராஜாவும் இல்லை, ராணியும் இல்லை, திருவரங்கம் ராசேசு என்கிற ராஜேஷ் வந்திருக்கேன்.
11: நினைச்சா, அதாவது நீங்க இப்படி பாட்டோட வருவீங்க நினைச்சா, ராஜா என்பார் மந்திரி என்பார்னு.
10: ஓகே ஓகே
11: ஓகே, அரபிக் கடலின் ராணி அப்படின்னு
10: அழைக்கப்படுறேன். ராஜசுந்தர குரல், ராஜலட்சுமி கார்த்திக், பிரியமுடி, பிரியா வேரமணி, இருவருக்கும் திருச்சிராப்பள்ளி பண்பலையில் வணக்கம்.
11: வேண்டுகோள்,
10: புது அறிவிப்பாளர் கொஞ்சம் பேர் சொல்ல சொல்லுங்க.
11: நல்லதுங்க.
10: இது அரபிக்கடலின் ராணின்னா எர்ணாகுளம் அருகில் உள்ள கொச்சி.
11: சிறப்பு சிறப்பு பாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிருக்கீங்களா?
10: என்னங்க
11: போயிருக்கீங்களா?
10: கொச்சி டச் பண்ணல, எர்ணாகுளம் போயிருக்கேன்.
11: எர்ணாகுளம் வரைக்கும் போயிருக்கீங்க, அது பக்கம். சரி, அடுத்த முறை போகும்போது அரபிக்கடல் ராணியை டச் பண்ணுவாங்க, சரிங்களா?
10: நன்றி,
11: வாழ்த்துக்கள்.
9: நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
11: நேர்களே, ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமா கேள்விகள் போயிட்டு இருக்கு, பதில்களும் போட்டு வரிசையா வரிசைக்கட்டி. என்ன இவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ பொது அறிவோடு இருக்கோம் நம்மளாம் அப்படின்ற வரதா இருக்குது. நேர்களே, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருக்க திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: அனைத்து பிராண்டியசிகளும்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை, அன்பாபு ரோட், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அடுத்து பாத்தீங்கனாக்க கோயில் நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் இந்தியாவில எங்க இருக்கு இந்த நகரம் அப்படின்றத நேர்கள் பதில் சொல்ல தயாரா இருந்தா தொட்டுவாங்க. சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பை 146-102-1 யார் இதற்கு பதில் சொல்ல வந்திருக்காங்க? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா. கோயில்களின் நகரம்.
4: கோயில்களின் நகரம் தமிழ்நாட்டுல சொல்லாமா?
3: சரி, தமிழ்நாட்டுல சொல்லுங்க.
4: தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம்.
3: காஞ்சிபுரம். இந்தியால?
4: இந்தியாவில
3: குழு கொடுக்கணுமா? பதிலே சொல்லிட வேண்டியது அந்த மாதிரிதான் இருக்கும்.
4: அதாவது
3: ஆமா, இங்க பாத்தீங்கன்னாக்க 700 மேற்பட்ட பழமையான பிரம்மாண்டமான இந்து கோயில்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்க? கோனார்க் அப்படின்றீங்களா? சூரியனார் கோயில் அதுதானே சொல்றீங்க? நம்ம சரி, அடுத்து வரக்கூடியவங்க வந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நீங்க வந்து காஞ்சிபுரம் சொன்னது மிகச்சரி.
5: சரியான.
3: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரக்கூடிய நேயர், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு வந்து க்ளூவும் கொடுத்தாச்சு. ஒடிசா மாநிலத்தில் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். யார் இங்க
5: இருக்கிறன்னு பார்த்தலாமே. வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
5: இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாமே.
3: அடுத்தடுத்து வரக்கூடிய, சரி, இன்னொரு கேள்வியையும்
5: நம்ம
6: வணக்கம்.
7: நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம் லட்சுமிமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம் மேடம்.
5: சரிம்மா, பதில் தெரியுமா?
7: புவனேஸ்வர் மேடம்.
3: எப்படி லட்சுமிமா இப்படி?
7: பையன்
3: சொல்லி கொடுத்தானா?
5: என்ன பண்றாரு லட்சுமிமா?
3: உங்க நேர்மை நான் பாராட்டுறேன்.
7: சிறப்பு,
3: சிறப்பு, சிறப்பு. இப்ப உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க. சரி,

0: ஜெயவர்மனுக்கு தான் இந்த வாழ்த்தலாம் அப்படிதானே கேள்விக்கு
1: பதிலாக
2: சரி. இது அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கேரளத்தின் கலாச்சார தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊர் எது சரிங்களா? சேர்ந்தது மாதிரி வரும் அப்படி அதான் இல்ல பாத்தீங்களா அந்த திருச்சின்னு சொல்லிட்டீங்க அவ்வளவுதான். அது அப்படியே மருவி வந்தா எப்படி இருக்குமோ அதான் ஊர் பேரு. கேள்விகள் காத்துட்டு இருக்கு. தொட்டு வாங்க சுழி 4 3 1 என்ற திருச்சி முன்னணி 2 6 102 1 2 40 102 1
0: கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ணக்கோளங்கள் நம்ம ரெயின்போ 102.1.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకి మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్తును ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యఘర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
4: ఏక్ దశక్ పెహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
3: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கலை மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பொது அறிவு புதிர் தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன கேள்வி அப்படின்றத கேட்டுடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏரிகளின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய நகரம் எது?
8: ஏரிகளின் நகரம் நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வாங்க. வணக்கம்.
9: வணக்கம்
8: ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க?
9: திருவரம்பூர்ல இருந்து. கருப்பசாமி.
8: சரிங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா? சொல்லலாமா?
9: கேட்டீங்க மேம். ஏரிகளின் நகரம். ஏரிகளின் நகரம் எனக்கு தெரியலங்க, ஏதாவது சொல்லிதான்.
7: க்ளூ குடுக்கலாமா? இன்னொரு பெயர் இருக்கு. ஜெய்ப்பூரா இருக்குமா அப்படின்னு
9: கேக்குறீங்களா?
7: அதுக்கும் பக்கத்து ஊர்னு வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? நல்ல முயற்சி. பக்கத்தூர்ல ஜெய்ப்பூர்ல
8: இருக்கேன்,
7: எனக்கு தெரியாது. ராஜஸ்தான்ல இருக்க பக்கத்தூரை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரிதான். நன்றிங்கய்யா, நன்றி. அடுத்து யாரு பதில் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, இதான் கேள்வி. என்னன்னா, ஏரிகளின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம இந்திய நகரம் எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் தெரிஞ்சா தொட்டுவாங்க. 4-3-1 என்ற திருஷின் முன்னணிப்பை நோடி
10: 1
7: உதய்பூர். எனக்கு பதில் தெரியும். எனக்கு லைன் கிடைக்குமா அப்படின்னு ஆர்வலாம் காத்துட்டு இருந்தேன். நன்றி, நன்றிப்பா, நன்றி.
10: அதாவது ட்ரையாங்கல் சிட்டி, ஜெய்சால்மர், ட்ரையாங்கல் சிட்டி, டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், இது அதுவும் ராஜஸ்தான்ல முக்கோண நகரம் அப்படி தங்க நகரம் ஜெய்சால்மர். நிறைய நகரம் அங்கதான் இருக்குது ராஜஸ்தான்ல.
7: அதாவது கூடுதல் தகவலுக்கு ரொம்ப நன்றிமா. அதாவது பாத்தீங்கன்னா, நன்றி நன்றிமா. அதாவது பாத்தீங்கன்னாக்க, வரக்கூடிய நேர்கள் எல்லாமே இங்க நம்மளுக்கு தெரிஞ்சதையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் கூடுதல் தகவலை தந்துட்டு போறாங்க. நன்றி நேர்களை. கேட்டு இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை.
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நகரங்களை பார்த்து வியப்புல வந்து அப்படியே ஆழ்ந்து
1: போயிருக்கும்.
0: ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே எவ்வளவு நகரங்கள் எவ்வளவு இடங்கள் இருக்கு பாத்தீங்களா. அப்ப நம்மள நாட்டோட சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எப்படி சொல்ற வியக்கக்கூடிய நகரங்கள் நிறைய இருக்கு, அங்கேயும் நம்ம வந்து சுற்றுலா சென்று நம்ம சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னு தான்
1: சொல்லுவாங்க. கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் மட்டும்
0: அதாவது என்னது காசு இல்லப்பா காசு இல்ல அப்படின்னு
1: சொல்லிடாதீங்க
0: அப்படின்னா
1: எங்க கிட்டையும் கேட்டுறாதீங்க.
0: அதாவது சேமிப்பு அதுக்கு தனியா ஒதுக்கி வைக்கணும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப கோடைக்காலங்களில் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு நம்ம போகல, கோடைக்கானலே போய் டேமேஜ் பண்ணுவோம். எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் தெரிஞ்ச மாதிரி அங்கேயே போய் அந்த லேண்டையும் டேமேஜ் பண்ற அளவுக்கு தான் இப்ப வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மலைவாசஸ்தலம் அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது ஊட்டி ஒன்று கொடைக்கானல் அப்படின்னு. இதை தாண்டி நிறைய நகரங்கள் இருக்கு அப்படின்றத இங்க நம்ம பதிய வச்சுக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் பங்கேற்று விடைகள்லாம் சொல்லி அசத்திட்டாங்க. நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நேயர்களே
1: நன்றி. நேயர்களே

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் உள்ள தன்போர்ஸில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கிழக்கு இந்தியாவின் விரைவான வளர்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுப்பதே மத்திய அரசின் பூர்வோதயா தொலைநோக்கு பார்வையின் நோக்கம் என்றார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மயூர்பஞ்ச் பகுதிக்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒடிசாவின் அடையாளத்தை வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்காக தென்கொரிய நாட்டில் ஒப்பந்தம் செய்ய உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பொது மருத்துவ முகாமினை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மோதிலிங் உள்ளிட்ட நிறுவனங்களில் முதலீடு ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், கடந்த 30 நாட்களிலேயே தொழில் முதலீடு செய்ய ஏராளமான நிறுவனங்களிடம் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நாற்காலிகள், தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான டெண்டர் முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்ப

தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக விளைச்சல் தரும் விவசாயிக்கு தமிழக அரசு வேளாண் துறை சார்பில் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் நாராயணசாமி விருதும் வழங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணாக்கர் 100 பேர் இன்று யோகா சாகசங்களில் ஈடுபட்டனர். இதேபோல் திருப்பத்தூரில் தனியார் கல்லூரியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் 2500 மாணாக்கர் பங்கேற்று யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் இந்தியாவின் எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 42 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

மாலை வேளையில் தேநீர் கோப்பையும் தேனீசை கீதமும் நம் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும் மருந்தாக மாற தீரா காதலோடு தேவிட்டாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கனமுமாய் பொன் மாலையில்

0: அம்சலேகா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். பருவராகம் திரைப்படத்திலிருந்து.
1: ஏழு வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை.
3: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: இழைப்பாரமினிய மாலை வேளையில் உங்கள் மனம் விரடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பூ பறிக்க மனமில்லை, பதியமிட்டது பாவை அவள் அளவா.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலித்தது தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 5:14. காற்றலைகளில் கவிதை தென்றலா இதுபோன் மாலை. திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1. நீ வீணையாய் என்னை மீட்ட என்னுள் நானுகிறேனடா.

கங்கை அமரன் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டீர்கள். சட்டம் திரைப்படத்திலிருந்து. தொட்டுச் செல்லும் அவள் விழி அலைகள் என்னை அவன் இதய ஆழத்திற்குள் இழுத்துச் செல்லாதோ என சிலமுறை ஏங்கியதுண்டு.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடலளித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. யோகா அப்படின்றது வெறும் உடற்பயிற்சி மட்டுமில்லைங்க, அது மனிதர்கள் தங்களோட உச்சபட்ச ஆற்றலை உணர்வதற்கான ஒரு செயல்முறை. நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாய்ராபானு அவர்கள் தரும் தகவல்களோடு. நமது திருச்சி பண்பலை 102.1 இன்றிரவு 7 சயின்ஸ் பீடியா, சைபர் கவசம், இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. காற்றலைகளில் கவிதை தென்றுலாய், இதுபோன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சிரிக்கின்ற பூக்களை விட சிதறுகின்ற இதயங்களே அதிகம்,

0: இளையராஜாவின் இசையமைப்பில் பனு கி சித்திர படிப்பாடல் கேட்டீர்கள். சாமி போட்டு முடிச்சது திரைப்படத்திற்காக.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை.
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒப்பனை அதிகம் என்று மேகத்தினுள் இலைப்பாருகிறதோ அந்திவானம்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். அதர்மம் திரைப்படத்திலிருந்து. 5:34 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. அவள் இமைகள் மூடி திறக்கையில் என்னுள் ஓர் மின்னல்,

தேவாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து. உன்னை சுமந்து செல்லும் தருணங்களில் உணர்கிறேன் என் வாழ்க்கை என் கையில் என்று.

அரணை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில். நெருப்பை தொடுவது போல் ஒரு பார்வை, ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதில் கரைய விரும்புவது மனது.

எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் மனு பாடிய பாடல் கேட்டீர்கள். பிறை சூடன் வரிகளில் கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வற்றாத கடல் நீச்சல் தெரியாமல் காதலனு முத்தெடுக்க உன்னுள் குதித்தவள் நான்.

ஐ லவ் இண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. கேட்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு.

நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தாமரை கார்த்திக். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் உள்ள தன்போர்க்கில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கிழக்கு இந்தியாவின் விரைவான வளர்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுப்பதே மத்திய அரசின் பூர்வோதயா தொலைநோக்கு பார்வையின் நோக்கம் என்றார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மயூர்பஞ்ச் பகுதி பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒடிசாவின் அடையாளத்தை வலுப்படுத்தியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது. இத்தேர்வு வெளிப்படைத்தன்மையுடனும் சுமூகமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக 2,00,000 மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 551 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2,200,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வேளாண்மை, வருவாய் வழங்கல், பால்வளம் உள்ளிட்ட துறைகள் சார்பில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கு இணையதளம் மூலமாக ஏற்கப்படும் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நாற்காலிகள், தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான டெண்டர் முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், தேசிய வேளாண்மை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று ஆய்வு செய்தார். சென்னையில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 219 என்ற இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 34 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் என்று நம்பினால் மனித மனம் எப்பாடுபட்டாவது அதை பெற்று தந்துவிடும், காரியங்களையும் செய்து முடித்துவிடும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்து கொண்டிருப்பது ஆரவாரம். நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்கம் சார்பாக 238வது நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் விடுத்திருக்காங்க. தலைநகர் காயத்ரி இசைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய இன்னிசை கச்சேரி நாளை மாலை 6:30 அளவில் நம்ம தலைநகர் கியாப்பை விஸ்வநாத மேல்நிலைப்பள்ளி அரங்கத்தில் நடைபெற இருக்கு. அனைவரும் பங்கேற்று மகிழலாம்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: யோகா பண்ணும்போது அது முழுமையான பயிற்சி முடிகிறதுனா அது கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் வந்து சூரியனை வணங்குதல் அப்படின்னு பொருள். இதுல வந்து ஒரு 12 ஆசனங்களோட தொகுப்பு. இது ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகாலையும் இது நிறையவே வித்தியாசப்படும். சூரிய நமஸ்காரம் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா உடலின் அனைத்து தசைகளையும் செயல்படுத்தும். உடல் மன ஆரோக்கியம் இது ரெண்டையுமே நிறையவே மேம்படுத்தும். இதுல என்னெல்லாம் ஆசனங்கள் இருக்குன்னு அந்த 12 நிலைகளையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிராணாமாசனம், இது வணங்கும் நிலை. இரண்டாவது ஹஸ்த உட்டானாசனம், கைகளை உயர்த்தும் நிலை. கைகளை நல்ல மேல உயர்த்தணும்னா அது ஹஸ்த உட்டானாசனம். நெக்ஸ்ட் பாதஹஸ்தாசனம், கைகளை மேல இருந்து அப்படியே

0: கீழே பாதங்களை வரைக்கும் தொடுறது பாதஹஸ்தாசனா, முன் குனிந்து பாதங்களை தொடும் நிலை. நெக்ஸ்ட் அஷ்டசஞ்சலனாசனா, குதிரை ஓடும் நிலை, இதுல ஒரு கால் மட்டும் பின்னாடி வச்சிருந்து அது வந்து அஸ்வசஞ்சலனாசனான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தண்டாசனா, உடலை நேராக வைத்திருக்கும் நிலை, ரெண்டு பாதங்களையும் உள்ளங்கையையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு நிக்கிறது தண்டாசனா, பிளாங்க் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அஷ்டாங்க நமஸ்கார், அஷ்டாங்க நமஸ்கார்ல எட்டு உறுப்புகள் வணங்கும் நிலை, இதுல எட்டு அங்கங்கள் மட்டும் நம்ம தரையில படுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது புஜங்காசனா, புஜங்காசனால நாகம் போன்ற நம்ம உடம்ப கொண்டு போறது தான் புஜங்காசனா. நெக்ஸ்ட் பர்வதாசனா, இது வந்து மவுண்டெயின் போஸ்ன்னு சொல்லுவாங்க, மலை நிலை, மலை போல நம்ம உடம்பு தெரியும். நெக்ஸ்ட் அதே நம்ம ஏற்கனவே பண்ண அஸ்வசஞ்சலனாசனா இன்னொரு காலுடன் பண்ணுவோம், அதே பாதஹஸ்தாசனா, ஹஸ்த உத்தானாசனா அண்ட் பிராணாமாசனா, இது நம்ம 12 நிலையும் நம்ம பண்றோம். சூரிய நமஸ்காரோட நன்மைகள், முழு உடலுக்கு பயிற்சி அளிக்கிறது, தசைகள் மற்றும் மூட்டுகளை வலப்படுத்துது, உடல் நெகிழ்வு தன்மையை ரொம்பவே அதிகரிக்கும், செரிமானம் மேம்படும், இரத்த ஓட்டம் சீராகும், உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு நிறையவே உதவும். இதே மனசுக்கு சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணும், மன அழுத்தம் குறையும், கவன குவிப்பு அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கையும் நிறையவே வளரும். இதே சுவாச நலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நுரையீரல் திறன் அதிகரிக்கும், சுவாசம் ஆழமாகவும் சீராகவும் ஆகும், உடலுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். இது யாரெல்லாம் செய்யலாம் சூரிய நமஸ்காரம் பார்க்கும்போது, குழந்தைகள், மாணவர்கள், வேலைக்கு செல்லும் நபர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் எல்லாருமே பண்ணலாம். இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அதிகாலையில சூரியன் உதயம் நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லது. வெறும் வயத்துல அல்லது உணவுக்கு பிறகு குறைந்தது ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டு நம்ம சூரிய நமஸ்கார் பண்ணலாம். இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உயர் ரத்த அழுத்தம், ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க, பயிற்சியாளரின் ஆலோசகரோக பண்றது ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்களும் இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்லைன்னா ஒரு பயிற்சியாளர் வச்சுட்டு இங்க பண்றது நிறையவே நன்மைகளை கொடுக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
2: Turn the computer on.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததாக பிரேதமானவர் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் கடந்த 15ஆம் தேதி மாலை 7 மணிக்கு முன்பாக திருச்சி பூங்குடி ரயில் நிலையங்களுக்கு இடையே சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் வந்தே பாரத் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் கொடுத்த புகார்படி திருச்சி இருப்பு பாதை காவல்நிலைய வழக்கில் பதிவு செய்து விசாரணையில் உள்ளது. இறந்த ஆண் நபரின் பெயர் விலாசம் தெரியவில்லை. பிரேதமானவரின் அடையாளங்களாக 160 சென்டிமீட்டர் உயரமும் நீள்வட்ட முகமும் மாநிறமும் 3 சென்டிமீட்டர் அளவிற்கு கருப்பு வெள்ளை முடியின் நிறமும் உள்ளது. அங்காம்ச அடையாளங்களாக வலது முழங்கையில் ஒரு பழைய காயத்தழும்பு, இடது மணிக்கட்டு அருகில் ஒரு காயத்தழும்பு, வலது மார்பின் அருகில் ஒரு கருப்பு புள்ளி மச்சு. இவர் பச்சையில் வெள்ளை கட்ட போட்ட அரைக்கை சட்டையும் நீல நிற கால் சட்டையும் வெள்ளை நிற உள்பனினும் இவர் அணிந்திருந்த உடைமைகள். இவரை பற்றிய விவரம் அறிந்தவர்கள் தகவல் தெரிவிக்க திருச்சிராப்பள்ளி ரயில் பாதை காவல்நிலைய எண்ணான 9498101978 மற்றும் காவல் ஆய்வாளர் திரு தூயமணி வெள்ளச்சாமி அவர்களின் 9842383952 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நினைவிற்கு 9498101978 மற்றும் 9842383952.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார்.

0: கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட் முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப் லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின்

0: மக்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30 தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது. ஆரவாரம்
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை.
6: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.

பொறித்து கொண்டிருப்பது ஆரவாரம். நேர்லே நாளை மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கை வெற்றியாளர் பேரவை சார்பில் பணம் செய்ய விரும்பு அப்படின்ற தலைப்பில் சிறப்புரையானது நம்ம திருச்சி தில்லைநகர் கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற இருக்கு. சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இதற்கு அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசின் தொழிற்பயிற்சி நிலையம் திருவரம்பூரில் 2026 நேரடி சேர்க்கை இம்மாதம் 30 வரைக்கும் நடைபெறும். நேரடி சேர்க்கைக்கு வரும்போது 8வது மற்றும் 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களுடைய அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் தொடர்பு புகைப்படம், கைபேசி எண், ஆதார் கார்டு, இமெயில் ஐடி ஆகியவற்றை எடுத்து வரணும். ஓராண்டு பிரிவிற்கு ரூபாய் 235, 2 ஆண்டு பிரிவிற்கு ரூபாய் 245 சேர்க்கை கட்டணமாக செலுத்தணும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா சீருடை, தையற்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாடப்புத்தகங்கள், விலையில்லா காலணி, விலையில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின்னாடி வளாக நேர்காணல்

அதன் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். தனியார் நிறுவனங்களில் ஓஜிடி பயிற்சி வழங்கப்படும். தேவையான தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள 9042411348. மீண்டும் விரும்புகிறேன் இனவருக்கு 9042411348 என்ற இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி இசைத்துறையின் வைர விழா கொண்டாடத்தின் சிறப்பு நிகழ்வா உலக இசை தினத்தை ஒட்டி குளோபல் வாய்ஸஸ் சர்வதேச இணையவழி பாடல் போட்டி நாளை காலை 10 அளவில் இணையவழியில் நிகழவிருக்குது. இந்த நிகழ்வை நேர்கள் பங்கேற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 9123589892 மற்றும் 9345262659 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சுரவளிக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும்

0: நிறை பெறுகிறது இன்றைய ஆரவாரம். நேர்களே, செய்தி துருக்கத்தினை தொடர்ந்து சயின்ஸ் பீடியா சைபர் கவசம் இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று மாலை விடுவித்தார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். மேலும் ரயில்வே, விவசாயம், ஊரக வளர்ச்சி, மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு ஆகிய துறைகளை சார்ந்த பல்வேறு துறைகளின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவிலில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவின் தரத்தை கேட்டறிந்தார். கோவிலின் சுற்றுப்புறம் மற்றும் 22 தீர்த்த குளங்களை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் என்ற இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 15 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 117 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை,
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா. பேங்கிங், ஷாப்பிங், சோசியல் மீடியா, வேலைன்னு எல்லாமே டிஜிட்டல் மயம் தான். ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் நமக்கு எவ்வளவு வசதிகளை தருதோ அதே அளவுக்கு ஆபத்துகளையும் ஒழிச்சு வச்சிருக்கு. ஒரு காலத்துல திருடர்கள் வீட்டு பூட்டை உடைச்சு திருடுனாங்க. ஆனா இன்னைக்கு நாம அசந்திருக்கும் போது ஒரு சின்ன லிங்க் மூலமா நம்முடைய மொத்த பணத்தையும் தனிப்பட்ட விவரங்களையும் திருடுற டிஜிட்டல் திருடர்கள் அதிகமாவே ஆயிட்டாங்க. நம்முடைய டிஜிட்டல் வாழ்க்கையை பாதுகாக்க ஒரு பலமான பாதுகாப்பு வளையம் நமக்கு தேவை. அதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி சைபர் கவசம்.
1: சிரிக்கலாம், பறக்கலாம், இலக்கைகள் முளைத்ததே விளக்கலாம், குதிக்கலாம், கவலைகள்.
0: சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் சைபர் செக்யூரிட்டி குறித்து பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள்.
2: வணக்கம் ஆகாஷ்.
3: வணக்கம்
2: ஆகாஷ். பெரியவங்க இல்லைன்னா யாரா இருந்தாலும் கவனிக்க வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை கையில வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு ஜிபே பண்றோம், இல்லைன்னா சில இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனிச்சோம்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல காசு இருக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்க கூடியவங்க பல வழிகளை நாடுறாங்க அப்படின்றது நீங்க சொன்னீங்க. ஆனா யாரு ரொம்ப ஈஸி டார்கெட், இல்ல கம்பெனியா கூட இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு செயல்பாடு மூலியமாக கூட ஈஸி டார்கெட், இது சுலபமா நம்மளால இதுல உள்ளர பூந்து நமக்கு நினைச்சது சாதிச்சுட்டு வெளியில வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்.
3: ஓகே, சோ இது வந்து ஒரு குட் க்வெஸ்சன். இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி மெனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ as I already said, ஹியூமன் தான் ஹேக் பண்ணுவோம் அப்படின்றது. சோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வந்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் திங்ஸ் வந்து பிடிக்கும். ஓகேவா? சோ இப்போ ஒரு மாடர்ன் டே ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு ரியல் டைம்ல நான் சொல்றேன் பாருங்க. ஜென்சி கிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஏஐ எங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்க, ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஒரு பர்சனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் புக் ஒன்னு இருக்குது, தி ஆர்ட் ஆஃப் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு, நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஒரு பர்சனை ஃபுல்லா ஸ்டடி பண்ணுவாங்க, ரைட் டு டாப் ஃப்ரம் பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எடுத்துட்டு அது ஒரு ஸ்டோரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவோ இல்ல ஒரு இமெயிலாவோ இல்ல ஏதாவது ஒரு த்ரூ மீடியம் த்ரூவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் பர்சன் எக்ஸ்ப்ளாய்ட் ஆவாங்க. சோ இதுல ஏஜ் கேட்டகரின்ட்டு வந்துட்டு அப்படின்னு இல்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட சைக்காலஜிக்கல் தாட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது. அவங்க ஈஸியா வந்துட்டு ஒரு விஷயங்கள் ஈஸியா பிடிக்குது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஈஸியா ஏமாந்துருவாங்க. இல்ல இது என்ன இருக்குது, நான் உள்ள இன்னும் இன்டெப்தா பாக்கலாம் நம்ம அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா தான் அதை வாங்குவாங்க ஆப்வியஸ்லி. சோ அந்த தேவைப்படுற விஷயத்த கிடைச்சிருச்சுன்னா சம்திங் ஆன்லைன்ல ஏதோ இருக்குதுன்னா தே வில் ஆப்வியஸ்லி கெட் இட். அவங்க உள்ள இன்டெப்தா பாக்காம வாங்கிட்டாங்கன்னா தேர் மணி இஸ் லாஸ்ட்.
2: சரிங்க, இப்ப எல்லாருமே சுலபமா கேட்கக்கூடிய ஒரு இடம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய இடம்னா இந்த மாதிரி இணையத்துல இருக்கக்கூடிய தேடல் தளங்கள்னு சொல்றோம் இல்லையா, சர்ச் இன்ஜின் தான் நம்ம போறோம். இப்போ அதை விட்டு நம்ம இப்போ தனியா ஒருத்தர் கிட்ட கேக்குறது அப்படின்றதே அந்த பழக்கமே யாருக்குமே இல்லாம போச்சு, எல்லாரும் இங்கதான் தேடுறோம். அப்போ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும் பொழுது நாம ரொம்ப வல்னரபிளா, ரொம்ப எப்படி எப்போ வேணாலும் நம்மள யார் வேணாலும் அட்டாக் பண்ணலான்ற மாதிரியான இடத்துல தான் இருக்குமா, உண்மை நிலை என்ன?
3: ஓகே, சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது வரைக்கும் இட் இஸ் ஃபைன். உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்துட்டு நிறைய வெப்சைட் குள்ள நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் வச்சு பண்ணுவேன். பர்சனல் இஸ் பர்சனல்.

0: அந்த இமெயில் அட்ரஸ் நான் எங்கேயுமே கொடுக்க மாட்டேன். ஒரு வெப்சைட் குள்ள போறேன், லாகின் பண்றேன்னா எங்கேயும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு தனியா ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுக்கோங்க. எதனா ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க, ஆன்லைன்ல எதனா ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஹாவ் அ ஸ்பெசிபிக் இமெயில் அட்ரஸ், ஹாவ் அ ஸ்பெசிபிக் அக்கௌண்ட் ஃபார் தட். சோ அந்த டைம் யூ வில் பி மோர் ப்ரொடெக்டட். உங்களோட பர்சனல் எதுவுமே அந்த இடத்துல லீக் ஆகாது. நீங்க கொடுக்கறது சரிதான், ஆப்வியஸ்லி ஒரு சில இடத்துல நம்ம கொடுத்துதான் ஆகணும். பட் அந்த இடத்துல உங்களோட பர்சனல் கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம். ஏன்னா எந்த இடத்துல எப்போ டேட்டா பிரீச் ஆகும்னு சொல்லவே முடியாது. பர்சனலா பர்சனலா வச்சுட்டீங்கன்னா ஒரு 50% யுவர்
1: அப்ப கூட
0: 50%
1: நடந்துட்டு இருக்காங்க
0: பட் சைபர் செக்யூரிட்டி அப்படி கிடையாது. ஒரு ஏஐயோ இல்ல புதுசா ஒரு கான்செப்ட் டெவலப் பண்றாங்கன்னா அதை நாங்க ப்ரொடெக்ட் பண்றதோ இல்ல டெஸ்ட்ராய் பண்றதோ நாங்க, இது எங்களோட விஷயங்கள் தான், இது எங்களோட ஸ்கோப்ல இருக்கும். சோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒண்ணு நாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்ல இன்னொரு சைட்ல இருந்து அதை நாங்க டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது அட்டாக் பண்ணுவோம். இது ரெண்டுமே எங்க ஸ்கோப்ல இருக்கும். சோ ஆப்வியஸ்லி லைக் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா தான் ஆகுமே தவிர கம்மியா ஆகாது. இது ஒரு மெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இன்னொன்னு சொல்லிடுறேன், சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது டெய்லி லேர்னிங் ப்ராசஸ். டெய்லி லேர்னிங் ஏன்னா இன்னைக்கு ஒரு அட்டாக் நடக்கும், அதுக்கு ஒரு பேட்ச் கண்டுபிடிப்பாங்க, நாளைக்கு ஒரு அட்டாக் நடக்கும். சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாக் வந்துட்டு டிஃப்ரெண்ட் அட்டாக் ஒரு மெத்தடாலஜி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன், ஏஐல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, ஏஐ த்ரூவா ப்ரொடெக்ட் பண்றது நிறைய இருக்கும். எல்லாமே டே டு டேல நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும். சோ இது ஒரு கான்செப்ட், இது வந்து ரெண்டாவது திங் ஆக்சுவலி. ஓகேவா? அப்புறம் ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் தாண்டி குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரப்போகுது. ஓகேவா? அது வந்து ஏஐ தாண்டி எங்கேயோ, ஏஐ எல்லாம் மில்லியன் கணக்குல தாண்டி எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ கிட்ட கேக்குறோம், ஏஐ சொல்லுது. இப்போ வந்து எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்ததுன்னா இந்த மைக்ரோஃபோனும் அந்த மைக்ரோஃபோனும் இல்ல ஒரு சிஸ்டம் டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேட் ஆகும். சோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போகும். சோ வர வர வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். கீப் யூ அப்டேட்டட் வாட் எவர் இட் மேபி. முக்கியமா சைபர் செக்யூரிட்டில எவ்ரிடே யூ கீப் யூ அப்டேட்டட் யுவர் செல்ஃப். தட் இஸ் தி மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி.
1: சரிங்க, இது வரைக்கும் சைபர் செக்யூரிட்டினா என்ன ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட புரியற அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும், அதே சமயத்துல இளையோருக்கு இதுல எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வேலையாகவும் சரி இல்லைன்னா வாழ்க்கையில அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு சாதனத்தையும் எவ்வளவு கவனமா கையாளணும் அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைவாக ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லலாம்.
0: இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க சைபர் செக்யூரிட்டியில வரீங்க அப்படின்னா ரெண்டு டொமைன் இதுல ஆக்சுவலி பெரிய, ஒன்னு வந்துட்டு ரெட் டீம் அப்படின்றது சொல்லுவாங்க, ப்ளூ டீம் அப்படின்றது சொல்லுவாங்க. ரெட் டீம்ன்றது ஹேக் பண்றது, இந்த மைக்ரோஃபோன், என்னோட வாட்ச், இந்த போன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட், மொபைல் ஆப்ஸ் எல்லாமே ஹேக் பண்றது. லெமன் டேர்ம்ஸ்ல சொல்ற ஹேக் அப்படின்றது. சோ இதெல்லாமே ஹேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது, இப்போ சப்போஸ் இது வரதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்றது. சப்போஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா நீங்க டைரக்டா போயிட்டு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டா போயிட்டு நீங்க ஃபர்தரா அது மற்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறது. இது ஹேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஹேக் ஆச்சு, இதை இன்வெஸ்டிகேட் பண்றது, எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரி ரெண்டு டொமைன் இருக்கு, ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் அட்டாக். சோ இந்த ரெண்டு டொமைன் இருக்குது, இந்த ரெண்டு டொமைன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா யூ ஹேவ் மோர் சப் டொமைன்ஸ். இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து வெறும் ஒரு டொமைன் கிடையாது, டெவலப்பிங் மாதிரி ஒரு டொமைனோ சம்திங் கிடையாது, நிறைய சப் டொமைன்ஸ் ஆஃப் சப் டொமைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீங்க படிங்க.
1: ஏன்னா இது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால அதுல அதீதமான ஒரு ஆர்வம் இருந்தா தான் இதுலயே இந்த துறையிலேயே நீண்ட நாட்கள் இருக்க முடியும். நிதர்சனமான உண்மை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு எங்களுடைய நன்றிகள், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட.
0: தேங்க்யூ சோ மச். வணக்கம்.
2: டிஜிட்டல் உலகத்துல அதிவேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிக எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியங்க. தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்துகளும் புதிய வடிவத்துல வரும். ஆனா முறையான விழிப்புணர்வும் இணைய பாதுகாப்பு நடைமுறைகளும் நம்ம கிட்ட இருந்தா எந்த ஒரு ஹேக்கராலையும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அறிமுகம் இல்லாத லிங்குகளை தொடாம இருக்கிறது, ஓடிபி பாஸ்வேர்டுகளை ரகசியமா வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எச்சரிக்கை உணர்வு தாங்க நம்மளுடைய டிஜிட்டல் சொத்துக்களை காக்கும் ஆக சிறந்த ஆயுதம். இணைய பாதுகாப்பு அப்படிங்கறது ஏதோ பெரிய ஐடி கம்பெனிகளுக்கு மட்டுமானது அப்படி எல்லாம் இல்லங்க. மொபைல் பயன்படுத்தக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இணைய பாதுகாப்பு ரொம்பவே அத்தியாவசியங்க. இன்றைய நிகழ்ச்சியில சைபர் செக்யூரிட்டி குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடினார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் டிஜிட்டல் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் சைபர் கவசம்.

0: விழிப்போடு இருப்போம், பாதுகாப்பாக இயங்குவோம்.
1: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே
2: பாக்குற? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
3: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கேன்.
4: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
1: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
3: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
1: அது சரி, எந்த முகவரிக்கு?
3: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
1: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
3: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
1: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
2: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
3: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவல்

0: களை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர் ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச்

0: செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும் காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலை வரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

பொதுவா நம்ம உடலுக்கு தேவையான மிகச்சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு முழுமையான உணவு அப்படின்னா அது பால் தாங்க. பால்ல புரதம், கால்சியம், வைட்டமின் B12, வைட்டமின் டி, பொட்டாசியம் இந்த மாதிரியான அனைத்து விதமான சத்துக்களும் இயற்கையாவே இருக்குது. அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பாலை வச்சு என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை தயார் செய்யலாம், அதை எப்படி எல்லாம் சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அதிக முதலீடு இல்லாம குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் ஈட்டக்கூடிய பால் பொருட்களை எப்படி எளிமையான முறையில தயாரிக்கலாம், அதுலயும் முக்கியமா கொழுப்பு நிறைந்த பாலை வச்சு என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிக்கலாம், அதே போல கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல இருந்தும் என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவங்க.

0: ஏன் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? ஏன்னா மாட்டுல பறக்கிறோம், காய்ச்சி டீயை போட்டு அப்பவே குடிச்சு வேலையை முடிச்சுட்டு போயிடலாமே, ஏன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்?
1: முதல்ல பால் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் உலக அளவில் பால் உற்பத்தி முதலிடத்துல இருக்கு. இந்த வருஷத்தோட பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 247 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவில் இருக்கு. உலகத்தோட மொத்த பால் உற்பத்தியில் இந்தியாவோட பங்களிப்பு மட்டும் 25% இருக்கு. 25% இந்தியா மட்டும் பங்களிக்குது. ஸோ இப்போ பால் வந்து உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அடங்கி இருக்கு. பால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு உணவாக இருக்கு. இப்போ பாலில் ஏன் மதிப்பு கூட்டணும்னு கேட்டீங்க இல்லையா, வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு பொருள். ஸோ அதை மதிப்பு கூட்டி வைக்கும்போது அதோட சேமிப்பு காலத்தை நீட்டிக்கலாம், சந்தையில் ஒரு புதிய பொருளை அறிமுகப்படுத்தலாம், அது மூலமாக அதிக லாபம் பெறலாம்.
0: ஆமாம், சந்தையில் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. என்னென்ன புதிய பொருட்கள் இந்த பாலில் இருந்து செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள்கள் இருக்குது. உதாரணமாக தயிர் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள். முதல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள் அப்படிங்கிறது பாலோட சில பொருள்களை சேர்த்தோ அல்லது சில வழிமுறைகளை கையாண்டு பெறக்கூடிய பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நல்ல இயற்கையான முறையில் வளர்த்த மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலில் குளிர வச்சு கண்ணாடி பாட்டில்களில் அடைச்சி குளிர வச்சுட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது நல்ல நாட்டு மாட்டு பாலை நல்ல விலைக்கு விற்க முடியும். இப்போ எங்களோட பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் லிட்டர் 80 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது.
0: சரிங்க, அதாவது பாலை வந்து சும்மா ஜஸ்ட்
1: அதுவே ஒரு மதிப்பு கூட்டுதல் முறை தான். இன்னைக்கு கமர்ஷியல்ல கடைகளில் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கிடைக்குது. தயிர், பால்கோவா, நெய், வெண்ணெய், கிரீம், சீஸ் இது மாதிரி பல பொருட்கள் வந்து சந்தையில கிடைச்சிட்டு இருக்கு.
0: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க பாட்டில் அடைச்சி வைக்கிறாங்க, இப்ப பால் பாக்கெட்டாவும் நிறைய பேர் செய்யறாங்க. பால் பாக்கெட்டா நம்ம வந்து செய்யணும்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் செய்யணும், அது எப்படி நம்ம வந்து அப்படி பால் பாக்கெட்டா மாத்துறதுக்கு?
1: பால் பாக்கெட்டா பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்குங்க ஐயா. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய முதலீடு நம்ம போடணும். இன்றைக்கி விவசாயிகள் வந்து நிறைய முதலீடு இல்லாமல் குறைவான முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய பல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை எளிய முறையில் நம்ம தயாரிக்க முடியும்.
0: ஆமாம், இப்போ எப்படி அதில் வந்து அதிக கொழுப்புள்ள பால் பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ பால் எடுத்துட்டிங்கன்னா பாலில் ஒரு 87% தண்ணீர் இருக்கும், மீதி இருக்கிற 13% வந்து திடப்பொருள்கள் இருக்கும். அந்த திடப்பொருள் அப்படிங்கிறது கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்களும். விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் ஃபேட் எஸ்என்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் சேர்ந்தது டோட்டல் சாலிட்ஸ். இந்த கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்கள் தான் விலையை நிர்மாணிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. இப்போ அந்த கொழுப்பு வந்து ஒரு லாபகரமான பகுதி, அதை நம்ம கவனமாக கையாளும் போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போது சிறிய அளவில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க க்ரீம் செப்பரேட்டர்னு பாலேடு பிரிப்பான ஒரு இயந்திரம் இருக்குது, அந்த இயந்திரத்தில் நம்ம பாலை போடும்போது பால் இருக்கிற கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்கள் அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலும் நமக்கு தனியாக கிடைக்கும். அந்த கொழுப்பு இருக்கலையும் அதை நம்ம என்ன க்ரீம்னு சொல்லுவோம். அந்த க்ரீமை வந்து நம்ம நல்ல கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதோட உரைமோர் சேர்த்து ஒரு புளிக்க வச்சுட்டு அதை நம்ம கடையும் போது நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம நெய் தயாரிக்கலாம். ஸோ இது அதிக கொழுப்பு கொண்ட பால் பொருட்களில் பாலேடு, பாலேட்டிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய் நம்ம தயாரித்து நம்ம விற்க முடியும். இதுக்கு அடுத்தது அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால் எப்பவுமே அந்த பால் பொருட்களுக்கு ஒரு நல்ல சுவையும் ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கறதுமே அந்த ஃபேட் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு திக்கு ஒரு எரும பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு நல்ல காஃபி குடிக்கிறீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? தண்ணியாக ஒரு பாலில் காஃபி குடிக்கிறீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ பாலுக்கு அந்த டேஸ்ட் அந்த சுவையை கூட்டுறதே அந்த கொழுப்பு தான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாலில் கொழுப்பு சுத்தமாக 0.5% கீழே தான் இருக்கும். அப்போ அந்த பாலை வந்து நம்ம மதிப்பு கூட்டும் போது என்ன பண்ணணும்னா சம அளவு கொழுப்பு நீக்கப்படாத பாலை சேர்த்து பல பொருட்கள் நம்ம தயாரிக்க முடியும். இப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட பால் 5 லிட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா கொழுப்பு நீக்கப்படாத பால் 5 லிட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு குறைந்த கொழுப்பு கொண்ட பால் இருக்கும், அதுலேருந்து நம்ம பல பொருட்களை தயாரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தயாரிக்கும் போது நம்ம அதிக புரதச்சத்து உள்ள பன்னீர் போன்ற பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும்.
0: சரிங்கம்மா, பன்னீர் தயாரிக்கிறதுக்கும் வந்து கொழுப்பு தானமாக ஆதாரமாக இருக்கும்.
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிக கொழுப்பு உள்ள பொருட்களை தவிர்த்துட்டு குறைந்த கொழுப்பு உள்ள பொருட்களை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரும்போது அது மூலயமா பல வியாதிகளுக்கு நம்ம வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து நல்ல பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கவும் தயாரா இருக்காங்க, நல்ல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர்றதுனால இந்த மாதிரி பொருட்களுக்கான விற்பனை வாய்ப்பு வந்து இப்ப அதிகமாவே இருக்கு.
0: இப்போ இந்த கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய இந்த பாலில் இருந்து என்னென்னலாம் செய்யலாம்? இப்போ ஃபஸ்ட்டு கொழுப்பு எடுத்துகிட்டு நம்ம நெய் தயாரிச்சிட்டோம், இப்போ இந்த கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பாலில் என்னென்ன பொருட்களை மதிப்பு கூட்டப்படும்?
1: கொழுப்பு நீக்கப்பட்ட பால் சமாளவும் கொழுப்பு நீக்கப்படாத பால் சமாளவும் எடுத்துக்கிட்டு திரிய வைக்கப்பட்ட பால் பொருள்களான பன்னீர் நம்ம தயாரிக்கலாம். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வீட்டிலேயே நம்ம செய்யலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கடையில் கிடைக்கக்கூடிய வினிகர் போன்ற பொருட்களை சேர்த்தோம்னா திரிய வைக்கும் போது ஒரு துணியில் வடிகட்டும் போது நம்மளுக்கு ஒரு கொழுப்பு திரள் தனியாகவும் ஒரு தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வரும். அந்த துணியில் இருக்கக்கூடிய திடப்பொருள்களை நம்ம சன்னான்னு சொல்லுவோம். ஸோ அந்த சன்னா வச்சு தான் நம்ம ரசகுல்லா அந்த மாதிரி பொருள்கள் நம்ம செய்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த துணியில் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிழியும் போது அதில் இருக்கிற நீர் முற்றிலும் வெளியேறிடும். அதுக்கு ஒரு வெயிட் வச்சோம்னா அது ஒரு கெட்டியாக மாறிடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெள்ளை

0: கலரில் உங்களுக்கு ஒரு கெட்டியாக ஒரு மாஸ் மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் தேவையான சைஸில் கட் பண்ணி ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் என்னென்னா, பொருளை வந்து தயாரிச்சிடுறோம், அதை வந்து எப்படி சேமிக்கணுன்றது நமக்கு தெரியறதில்ல. இப்போ நீங்கள் நார்மலாக ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களோட பொருள் வந்து
1: காலம்
0: வந்து சேமிப்பு காலம் அதிகமாக இருக்கும். வேறஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் எல்லா பொருள்களுக்கும் நம்ம கரெக்டான ஒரு சேமிப்பு முறைகளையும் சேமிப்பு காலத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதோட முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: அது வைக்கிறது ஃப்ரீசரில் தான் வைக்கணும்.
0: ஃப்ரீசரில் வைக்கிறது ரொம்ப நல்லது.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுலேருந்து பன்னீர் தயாரிச்சாச்சு.
0: அதை தவிர்த்து நம்ம உரைமோர் சேர்த்து பல பொருட்களில் தயாரிக்கலாம். உரைமோர் சேர்த்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தயிர், மோர், யோகட், ஸ்ரீகந்த், லஸ்ஸி போன்ற பல பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும்.
1: சரிங்கம்மா,
0: இப்போ தயிர் வந்து இன்னைக்கு நேற்றுல நம்ம பழைய காலங்களிலிருந்தே தயிர் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருந்துட்டு வருது. கிருஷ்ணர் வண்ணன் சாப்பிட்ட கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த கிருஷ்ணர் காலங்கள்லேருந்தே புராண காலங்கள்லேருந்தே தயிர் அப்படிங்கிறது ஒரு உணவு பழக்கம் வரை நம்ம இதில் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த தயிர் வந்து எப்படி பண்ணணும்னா, ஆக்சுவலி பொதுவாகவே தயிர் தயாரிக்கிறதுக்கு எருமை பால் வந்து ரொம்ப சிறந்தது. பசுமாட்டு பாலோட கூடும்போது எருமை பால் வந்து அதிக சத்துக்களை கொண்டிருக்கு, அதோட மொத்த திடப்பொருள் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு அதில் தயிர் போடும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அந்த கெட்டியாக இருக்கிறதும் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி பாலை நீங்கள் பண்ணலாம். வேற பசும்பால் யூஸ் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு 10 கிராம் ஸ்கிம் மில்க் பவுடர் பால் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்து தயாரிக்கும் போது உங்களுக்கு கெட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே தயிர் வந்து அதிக விற்பனை வாய்ப்புள்ள ஒரு பொருள். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரி தயிர் தயார் பண்ணி அருகில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு திருமண விசேஷங்களுக்கு தேவையான, வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான மதிய உணவுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதிக லாபம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசாலா மோர். குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் ஒரு தாகம் தணிக்கிற ஒரு பெரிய பானமாக இருக்கிறது மசாலா மோர் தான். 1 பங்கு தயிரோட நன்கு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணீர் 3 மடங்கு. இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படாதனால தான் பரவுது. அதை தவிர்க்கிறதுக்காக தண்ணி எப்பவுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம பயன்படுத்தணும். இப்போ 1 லிட்டர் தயிருக்கு 3 மடங்கு வைத்து ஆற வச்ச தண்ணீரை கலக்கிறோம். கூடவே சில மசாலா பொருட்களான கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, இஞ்சி போன்றவற்றை சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் சுவை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஸ்ஸி. லஸ்ஸி வந்து கடையில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நல்லா அடித்த தயிர் கூட சர்க்கரை பாகம், ஏலக்காய் தூள், ரோஜா இதழ்கள் சேர்த்து லஸ்ஸி தயாரிக்கும் போது ரொம்ப கூடுதல் சுவை தரும்.
1: கட்டாயமா லஸ்ஸி வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி
0: சாப்பிடுவாங்க.
1: ஏன்னா இனிப்பா வேற இருக்கா?
0: இனிப்பா இருக்கும். அது மாதிரி உரைமோர் சேர்த்து நொதிக்க வைக்க பால் பொருள் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட மூளை செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்தும், நல்ல தூக்கத்தை தரும், உடல் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும், இன்சுலின் மாதிரியான ஒரு ஹார்மோனை சுரந்து ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தும். முக்கியமாக வளர்ற குழந்தைங்களுக்கு டெய்லி 1 கப் தயிர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவங்களோட மூளை வளர்ச்சிக்கும் மூளை செயல்பாட்டை தூண்டுறதுக்கும் தயிர் ரொம்ப அவசியமான ஒரு பொருள்.
1: நீங்க சொல்ற பிற்பாடு வரக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து
0: நன்மை பயக்கக்கூடிய பொருள்கள் தான்.
1: உரைய வைக்கப்பட்ட பிறகு தயாரிக்கக்கூடியதுல இந்த ஸ்ரீகந்த்னு ஒரு பொருள் இருக்கு, அதை எப்படி தயாரிக்கிறது, அதை என்னங்கிறது?
0: ஸ்ரீகந்த் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல ஸ்ரீனா கிருஷ்ணர், கந்த் அப்படிங்கிறது பிரசாதம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடிய ஒரு பிரசாதம், வடநாட்டுல ரொம்ப பிரபலமான ஒண்ணு. இது செய்யறது ரொம்ப எளிமையான ஒண்ணு. தயிர் தயாரிச்சதுக்கு அப்புறமா ஒரு துணியில கட்டி நம்ம தொங்க விடுறோம். தொங்க விடும்போது
1: அந்த துணி என்ன, நம்ம
0: சாதாரண மஸ்லின் துணி இட்லி பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த துணியில வடிகட்டும் போது தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். உள்ள இருக்கிற திடப்பொருள்கள் இருக்குங்களா, அந்த திடப்பொருள் கூட பொடித்த சர்க்கரை, ஏலக்காய் பொடி, உங்களுக்கு தேவையான ரோஜா இதழ்கள் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், பட் ஐஸ்கிரீமில் வந்து கொழுப்பு சத்து நிறைய இருக்கும். பட் வேற இந்த ஸ்ரீகந்தில் வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக குடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
1: சரிம்மா, இப்போ வந்து என்னென்னா பால்லேருந்து எப்படி நெய் தயாரிக்கிறது எல்லாமே சொல்லிட்டோம், அப்புறம் உரை பால்லேருந்து எப்படி என்னென்னலாம் தயாரிக்கிறோங்கிறத சொன்னோம், அடுத்து இந்த பால்லேருந்து என்னென்ன இனிப்புகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம்.
0: நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கோ ஒரு பேக்கரிக்கோ போனீங்கன்னா
1: போனால் கண்ணு தான் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க,
0: எல்லாத்தையும் பார்க்கும். அந்த எல்லா பொருட்களும் பால்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பொருட்கள் தான். முக்கியமா ஸ்வீட்ஸ் பண்ணறதுக்கு 2 முக்கியமான மூலப்பொருட்கள் தேவை. ஒன்னு வந்து கோவா, இன்னொன்னு வந்து சன்னா. அந்த கோவால இருந்து குலாப் ஜாமுன், கலாக்கன், பர்ஃபி, காலா ஜாமுன், ஆர்கான் மக்கன் பேடா, அந்த மாதிரி பல பொருட்கள் தயாரிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன்னா. அந்த சன்னா வந்து பன்னீர் தயாரிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். அந்த துணியில வடிகட்டும் போது நம்மளுக்கு பாலை கொதிக்க வச்சு ஆசிட் சேர்த்து திரிய வைக்கும் போது நமக்கு ஒரு கொழுப்பு திரள் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சன்னான்னு சொன்னேன். அந்த சன்னாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் உங்களுக்கு பன்னீர். இப்போ அந்த சன்னாலேருந்து நம்ம நிறைய பொருட்கள் நம்ம தயாரிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற ரசகுல்லா, ரசமலாய், அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே சன்னாலேருந்து தான் தயாரிக்கப்படுது.
1: சரிங்க. ஆமாம், இப்போ இந்த நீங்கள் சொன்ன அதாவது பாலை வந்து சும்மா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் குளிர் வச்சு பாட்டில் அடைச்சி கொண்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம், ஏன்னா எளிய வழிமுறை தான். இதுக்கப்புறம் சொன்ன அதாவது

0: செய்ய வைக்கப்பட்ட பாலிலேருந்து செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு சில இனிப்பு பொருட்கள் செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரொசீஜரு, அதை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதற்கான பயிற்சியெல்லாம் நம்மளோட நிறுவனத்தில் தர்றீங்களா?
1: எங்களோட கல்லூரியில் அதற்கான பயிற்சி தந்துட்டுருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது கம்மியானது தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுக்கோ, ஒரு குலாப் ஜாமுன் தயாரிக்கிறதுக்கோ, ஒரு தயிர்க்கோ நம்மளுக்கு பெரிய முதலீடு தேவை கிடையாது. ஒரு நெய் உற்பத்தி தயார் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த க்ரீம் செப்பரேட்டர், வெண்ணெய் கடையும் இயந்திரம், மீதி தயாரித்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை லாபகரமாக பயன்படுத்தணும்னா பன்னீர் ப்ரெஸ், அந்த மாதிரியான உபகரணங்கள் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு ஒரு 1 லட்சம் முதலீட்டில் நம்ம அதை தயாரிக்க முடியும். பட் இல்லத்தரசிகள் வந்து எந்த முதலீடுமே இல்லாமல் பயிற்சியும் ஒரு ஆர்வமும் இருந்தாலே நம்ம தயாரிக்க முடியும். அதுக்கான பயிற்சிகளை எங்களோட கல்லூரியில் நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். பால் பதனிடுதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு குறித்த பயிற்சி வழங்குறோம். இதுக்குள்ள பயிற்சி கட்டணம் வந்து 500 ரூபாய்
0: ஒரு நாள் தான்,
1: ஒரு நாள் தான்.
0: ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் நம்ம பேசின எல்லா பொருட்களையும் நம்ம தயாரிச்சுக்க முடியும்.
1: கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவோம், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். காலையில் 9:30 மணிக்கு பயிற்சி தொடங்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கான தேவை என்ன, என்ன மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் வரீங்க, எந்த மாதிரி பொருள்கள் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றத உங்களை ஒரு அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து அதுக்கான பயிற்சியை நாங்கள் வழங்குவோம்.
0: ஆமாம், இப்போ எல்லாருமே வந்து பொருட்கள் தயாரிச்சிடுறாங்க, இல்லைனா ஆர்வத்தில் கற்றுக்கிறாங்க, எல்லாமே சிறப்பாக செய்கிறாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுமே ஒரு சில பெண்களுமே வந்து நம்ம சொன்ன எல்லா பொருட்களையும் நல்லாவே செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த சந்தைப்படுத்துதல்ங்கிறது வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு தடையை எதிர்கொள்கிறாங்க.
1: கண்டிப்பாக
0: ஆக்சுவலாக என்னென்ன முக்கியமான தடைகள்லாம் அவங்க எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படி அவங்க வந்து தாண்டி வரலாம் அப்படின்னு ஏதாவது சில ஆலோசனைகளை சொல்ல முடியும்?
1: ஒரு மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது முதல் மேல் பூனை மாதிரி தான், இப்படியும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம கையாளணும். ஒன்று பார்த்திங்கன்னா, நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை நம்ம தயாரித்து கொடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீகந்தன் நான் இன்றைக்கி சொன்ன பொருளே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரியாத ஒரு பொருளை நம்ம வந்து சந்தைப்படுத்தக்கூடாது. நுகர்வோருக்கு என்ன தேவையோ, என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம நேரடியாக விற்பனை செய்யணும். தேர்ட் பர்சன் ஒரு இடைத்தரகரை கூப்பிட்டு என் ப்ராடக்ட் நீ வித்துட்டான்னு சொன்னால் அவங்க விற்க மாட்டாங்க. இப்போ உங்களோட பொருளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, உங்களோட பொருளுக்கு நீங்கள் தான் பேசணும். இப்போ யார் நம்ம பொருளை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அப்போ அவங்களே அதை நேரடியாக போய் விற்பனை பண்ணும்போது தான் அந்த பொருளுக்கான மதிப்பு இன்னும் கூடும். இப்போ அந்த மாதிரி நேரடி விற்பனை பண்ணும்போது நுகர்வோர்கிட்ட என்ன ப்ராப்ளமாக, இதில் என்ன குறை இருக்குன்னு நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக நம்ம நிவர்த்தி பண்ணிவிட்டு அடுத்த முறை நல்லதாக நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நேர்மை இருக்கணும். வாணிகம் செய்கிறதுல நேர்மையாக இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, தங்கமாகவே இருந்தாலும் தரமாக இருக்கணும். ஸோ தரமான பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யணும். தரம் என்ற மந்திரம் வெற்றியின் தந்திரம், இதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மதிப்பு கூட்டுதல் தொழிலில் கண்டிப்பாக லாபம் பெறலாம்.

பால்ல இருந்து மதிப்பு கூட்டிய பொருட்களை தயாரிக்கிறது மட்டுமே நம்முடைய நோக்கமா இருந்தாலும் அதை பதப்படுத்தி வைக்கிறதுலயும் கவனத்தோட இருந்தாதான் சேமிப்பு காலத்தை கூட்ட முடியும் இல்லைங்களா. ஏன்னா எந்தவித பொருட்களை நாம தயாரிச்சாலும் சரியான சேமிப்பு முறைகளையும் சேமிப்பு காலத்தையும் சரியா பராமரிக்கும் போதுதான் அதுல இருந்து முழுமையான சத்துக்களை நம்மளால பெற முடியும். கூடவே எந்த முதலீடும் இல்லாம ஆர்வம் மட்டுமே இருந்தா போதும் பயிற்சிகளை முழுமையா எடுத்துட்டு பயன்பெறலாம் அப்படிங்கறதையும், தரமான பொருட்களுக்கு என்னைக்குமே மதிப்பு அதிகம்தான், அதன் மூலம் சந்தைப்படுத்துதல்ல அதிகமான லாபத்தையும் ஈட்ட முடியும் அப்படின்னு பல்வேறு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவங்க.

0: இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. என்னன்னா, மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரிக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்னென்ன மாதிரியான ஆவணங்களை வாங்கணும், அதே போல உற்பத்தி செய்ய செலவு எவ்வளவு ஆகும், சந்தைப்படுத்தும் போது எதையெல்லாம் முக்கியமா கவனிக்கணும், தொடர்ந்து கேளுங்க.
1: ஆமாம், இப்போ உங்கள்கிட்ட நான் பயிற்சி எடுத்துக்கிறேன், வீட்டில் வந்து ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ நான் ஒரு மினிமம் எனக்கு இவ்வளோ முதலீட்டு தேவை அப்படின்னு நான் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இப்போ இந்த பொருட்கள்லாம் வாங்கணும்ல, இயந்திரங்கள்லாம் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும்?
2: இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு FSSA லைசன்ஸ், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பதிவு பண்ணி ஒரு லைசன்ஸ்

0: வாங்கணும். அப்புறம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து சான்று வாங்கணும். நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து சேர்த்துக்கனா பன்னீர்லாம் ப்ரொடியூ தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கூட வேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஊநீர் அதை வந்து அதிக நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும். அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு நுண்ணுயிரி வளர்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கும், அதுலேருந்து ஸ்மெல் நிறைய வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இதுக்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது முதலீடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். இல்லத்தரசிகள் ஆரம்பிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பொதுவாகவே இல்லத்தரசிகளுக்கு சமையல் வந்து ஒரு கைவந்த கலைன்னே சொல்லலாம். கூட இந்த கலையும் சேர்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்வில் இது ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டாங்கன்னா இது மூலமாக அதிக லாபம்
1: கூடுதல் வருமானம்.
0: இல்லத்தரசிகள் அடிக்கடி தீபாவளி பண்டிகை அப்போ செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து குலாப் ஜாமுன். இது எல்லா வீட்லேயும் தவிர்க்க முடியாத ஒரு இனிப்பாக இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நுட்பங்களோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி பதிவு பண்ணி வச்சுட்டு அது மூலயமா அவங்க கொடுக்குற சத்துக்கள்லாம் அது படி நம்ம செய்கிறோமான்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க செய்யும் போது நுகர்வோருக்கு நல்ல
1: தரமான
0: பொருட்களை நம்ம தர முடியும். அதே நேரத்தில் நம்மளோட விற்பனையும் நல்லா இருக்கும்.
1: பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கே எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான்
0: சந்தைப்படுத்தணும். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பிராண்டில் வெளியே கொடுக்குறீங்களா அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் படி நியூட்ரியன்ஸ் இருக்கணும். முக்கியமாக சந்தைப்படுத்தும் போது நம்ம என்னென்ன பார்க்கணும்னா அது வந்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்குது, என்ன மாதிரியான முறையில் தயாரிக்கப்பட்டது, என்னென்ன பொருட்கள் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, இது எப்போ காலாவதி ஆகுது, எப்போ வந்து சாப்பிட்டு முடிக்கணுன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் போடணும். கூடவே இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டேபிளாக நிலச்சி நிற்கணும்னா உங்களோட பொருள் வந்து மெத்த பொருள்கள்லேருந்து வித்தியாசப்படணும். நீங்கள் உங்களோட பொருள் நீங்கள் தயாரிக்கும் போது இதை வந்து செயற்கை நிறமூட்டிகள் மனமூட்டிகள் இன்றி இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கேரட் நறுமணப்பால் பண்ணுறோம். இப்போ கடைகளில் நம்ம வந்து ரோஸ் மில்க்குன்னு குடிச்சிருப்போம், எசன்ஸ் போடுவாங்க. பட் எங்களோட கல்லூரியில் நாங்கள் பண்ணுற பொருளில் கேரட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட், கேரட் ஜூஸோட சாரும் ஏலக்காய் பொடியும் நாங்கள் சேர்க்குறோம். வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் கேரட்டோட ஜூஸை வந்து கலருக்காகவும் நாங்கள் சேர்க்குறோம். இந்த மாதிரி எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு நிறைய பேர் இதை பெரிய அளவில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல பொருட்களை நம்ம நுகர்வோர்களுக்கு கொடுத்த மன திருப்தியும் இருக்கும்.
1: அதாவது பெண்கள் வந்து முதலீடு இல்லாமல் தொழில் தொடங்க
0: முதலீடு இல்லாமல் பண்ணலாம்.
1: இப்போ கொஞ்சம் ஓரளவுலாவது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மாதம் ஒரு 40,000 or 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ முதலீடு போட்டு ஆரம்பித்தா ஒரு நல்ல தொழிலை அப்படி தொடர்ந்து சந்தைப்படுத்துதலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ முதலீடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்?
0: கிட்டத்தட்ட ஒரு நெய்யும் பன்னீர் மட்டுமே தயாரிக்கிறாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் முதலீடு வந்து அவங்களுக்கு போதுமான ஒன்று. இல்லைனா மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள் நறுமணப்பால் பேக்கேஜிங்லாம் பண்ணுறேன்னா இன்றைக்கி பேக்கேஜிங்கில் என்ன பிரச்சனைனா கமர்ஷியலில் நிறைய பேர் வந்து பாக்கெட் மில்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இல்லாத ஒரு பொருளில் காம்படிஷன் இருந்தால் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கான நம்ம போட்ட முதலீடு வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை நம்ம தயாரிக்கும் போது தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த இனிப்பு பொருட்கள் ஆகட்டும் அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலம் இருக்கும், சேமிப்பு காலம். அப்படிங்கும்போது மினிமமா இந்த பொருட்கள்லாம் இந்த இனிப்பு வகையெல்லாம் எவ்வளவு நாளுமா தாங்கும் குறைந்தபட்சம்?
0: பால் பொருட்கள்லயே அதிக சேமிப்பு காலம் இருக்கிற ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெய். நெய்ல வந்து தண்ணி கிடையாது, ஃபுல்லாவே கொழுப்பு தான். ஸோ அந்த பொருளை வந்து நீங்க ரூம் டெம்பரேச்சர் சாதாரணமாக அரை வெப்பநிலையில் நம்ம சேமித்து வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அடுத்ததாக இந்த பட்டர் பன்னீர் போன்ற பொருட்கள்லாம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அதோட சேமிப்பு காலத்தை நம்ம நீட்டிக்க முடியும். இப்போ பால் வந்து ஒரு நாளே கிடைக்கூடிய ஒரு பொருள், மதிப்பு கூட்டத்திலே வந்து அதோட சேமிப்பு காலத்தை நீட்டிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஒரு பால்கோவா எக்ஸ்பிரி 7 நாள் போட்டிருக்காங்கன்னா 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 2 to 3 நாளே சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே தயிர் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் போடுற தயிர் நைட் உறவு தெரியுங்களா காலையில் போட்டு மதியம் சாப்பிட்டுடணும். இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு மனமும் இருக்காது சுவையும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற தயிர் நம்ம எடுக்கும்போது அது நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ வீட்லேயே தயிர் போடும்போது நைட்டு உர போட்டிங்கன்னா காலையில் வச்சுட்டு மதியம் சாப்பிடணும், அகைன் திரும்ப நைட்டு உர போட்டு காலையில் வச்சு மதியம் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சிறப்புமா, இதை தாண்டி இந்த பால் மதிப்பு கூட்டி நான் விற்பனைக்கு போகணும், இது சார்ந்த தொழில் செய்யணும் அப்படின்னா வேற என்ன முக்கியமான விஷயங்களை அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டா இந்த துறையில் நல்லா வெற்றிகரமாக வர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்களேன்.
0: முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், மதிப்பு கூட்டுதல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும்,
1: அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும்.
0: ஒரு முதல் மேல் போனே தான் எடுத்த உடனே பிஸ்னஸில் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி அதிக முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் இதை தான் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது குறித்த ஆலோசனைகளை அந்த துறை சார்ந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. எடுத்த உடனே நான் இன்றைக்கி ஒரு பெரிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு 30 to 40 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டோ மெஷினரிஸோ வாங்குறது வேஸ்ட்டு. உங்களோட இடத்துல என்ன மாதிரியான பொருளுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகம் இருக்குது, எந்த பொருள் நுகர்வோர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிறிய அளவில் அந்த பொருளை நீங்கள் தயாரித்து விற்க ஆரம்பிக்கணும். ஸோ அது மூலயமா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்போது

0: இந்த பொருளையும் நீங்கள் அதிக அளவில் தயாரித்து விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓரளவு நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் லோன்ஸ் அவைல் பண்ணலாம். ஸோ கிடைக்கிற லோன் மூலமாக நீங்கள் ஓரளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக நீங்கள் மாறுறதுக்கான வாதை நீங்கள் உருவாக்கிக்கலாம்.
1: சிறப்புமா. ஆமாம், இப்போ இந்த பாலில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கிறது குறித்தோ இல்லை உங்கள் கல்லூரியில் பயிற்சி நடக்கிறது குறித்து ஏதாவது சந்தேகம் ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம், எப்படி அதற்கான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: எங்களோட கல்லூரியில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா பால் பதனிடுதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் என்ற தலைப்பில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கான கட்டணம் ₹500. பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு சான்றிதழ்களும் கொடுக்குறோம். மேலும் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்கோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கான சந்தேகங்கள், உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இது குறித்த விவரங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கலாம். இது மூலமாக நீங்கள் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை மற்றவங்ககிட்ட நீங்கள் வாங்கி நம்ம உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய முடியும். பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 9047992279 என்ற எனது எண்ணிலும் அல்லது 04286222331392 என்ற தொலைபேசி எண்ணில் பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை பால்வள அறிவியல், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல் என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆமாம், உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அலுவலக தொலைபேசி எண்ணையும் மறுபடியும் ஒரு சொல்லிடுமா?
0: என்னுடைய தொலைபேசி எண் 9047992279, 04286223912229223 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த பயிற்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு குறித்த செயல்முறை விளக்கமும் அளிக்கப்படுது. மேலும் பால் பொருட்களை சந்தைப்படுத்துதல், எந்தெந்த பால் பொருட்களை தயாரித்தா அதிக லாபம் கிடைக்கும், இதற்கு தேவையான முதலீடு, தேவையான உபகரணங்கள் மற்றும் உபகரணங்கள் கிடைக்கும் இடம் போன்றவை குறித்தும் விளக்கப்படுகின்றன. உதாரணமாக நீங்கள் ஒரு நெய் தயாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாலிடு பிரிப்பான், க்ரீம் செப்பரேட்டர், அந்த மெஷின், வெண்ணெய் கடையும் இயந்திரம், பனீர் ப்ரெஸ், இது மூணு எங்கே கிடைக்கும், எந்த பட்ஜெட்டில் கிடைக்கும்ன்ற தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அது மூலயமா நீங்கள் அந்த தொழிலில் நீங்கள்
1: வாங்கிக்கலாம். ஆமாம், இப்போ முக்கியமாக எந்த பொருளை செஞ்சாலுமே விளம்பரப்படுத்துறது ரொம்ப முக்கியம், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. சந்தைப்படுத்துதல்
0: இன்னைக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குது. பால் பொருட்களை யார் வேணாலும் உற்பத்தி பண்ண முடியும், அதை வந்து விற்கிறது தான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியே பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து மொத்தமாக வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறத ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 லிட்டர் நெய் வேணும், சுகாதாரமான முறையில் தயாரித்து ஒரு நெய் வேணும். ஈவினிங் இன்னைக்கு இருக்கிற கல்ச்சரில் வெல்கம் ட்ரிங்க் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாயிடுச்சு. அதுக்கு பதில் நான் ஒரு கேரட் ஃப்ளேவர்ட் மில்க் கொடுக்குறேன், நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேரட் ஃப்ளேவர்ட் மில்க் போய் தயாரித்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு எனக்கு 100 லிட்டர் கேரட் பாலும் ஒரு 10 லிட்டர் நெய்யும் வேணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நீங்கள் அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க கேட்டால் நீங்கள் என்கிட்ட வாங்கி கொடுக்க போகிறீங்க, அவங்க கேட்கலன்னா நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு சின்ன மார்ஜினில் நீங்கள் ஆர்ன் பண்ண முடியும்.
1: சரிங்க. அதே போல் இப்போ இந்த பால் பொருட்கள் எல்லாமே இப்போ நான் மாடு வச்சுருக்க மாட்டேன், நான் பால் வாங்கி ஆகணும். இந்த பால் பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு எந்த குவாலிட்டியில் நான் பால் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த மாதிரியான பால் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி அது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்.
0: இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு மாட்டு பாலில் கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5%, கொழுப்பற்ற திடப்பொருள் SNF வந்து ஒரு 7.5% இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அளவில் நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். எருமை பாலிலிருந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா எருமை மாட்டு பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருள் வந்து அதிகம். இப்போ எருமை மாட்டு பாலில் கொழுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6% இருக்கும், திடப்பொருள்கள் எடுத்துக்கிட்டால் 9% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 15% வந்து உங்களுக்கு டோட்டல் சாலிட்ஸ் வந்துடுது. ஸோ திடப்பொருள் அதிகமாகும் போது அந்த பொருளோட நமக்கு கிடைக்கக்கூடிய அளவும் அதிகமாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: ஸோ அதனால் எருமை மாட்டு பால் வாங்கி
0: மதிப்பு கூட்டப்பட்ட பால்கள் பண்ணும்போது எருமை பாலில் பண்ணும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். நம்மள பல பேர் வந்து ரசகுல்லா தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம். நிறைய இடத்துல பார்த்துருப்போம் குழந்தைங்க ரசகுல்லா தான் கேட்பாங்க. பட் இல்லத்தரசுகள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கையாண்டு ரசகுல்லா மாதிரியான பொருட்களை ஈஸியாக வீட்லேயே செய்ய முடியும்.
1: கட்டாயமாக சொல்லுங்கள்.
0: இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய வினிகர் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரி, 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு

0: செய்ய முடியும்.
1: கட்டாயமாக சொல்லுங்கம்மா,
0: இப்போ
1: எப்படி
0: ஒரு
1: சார்?
0: லிட்டர் பால் எடுத்துக்கணும். ஒரு லிட்டர் பாலுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய வினிகர் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரி, ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது கூட நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து திரிய வைக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு தண்ணி பிரியும். நீங்கள் அதை ஒரு துணியில் கொட்டி வடிகட்டும் போது உங்களுக்கு ஒரு கொழுப்பு திரள் அந்த துணியில் கிடைக்கும். வெளியில் இருக்கிற தண்ணி வந்து ஊநீர்னு சொல்லுவோம், வேன்னு சொல்லுவோம். அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதை நீங்கள் சூப்புக்கு குழம்புக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த துணியில் இருக்கிற பொருள் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சன்னான்னு சொல்லுவோம். இந்த சன்னா தான் நிறைய ஸ்வீட் செய்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளாக இருக்குது. இப்போ அந்த சன்னாவை வந்து உள்ளங்கைகளில் வச்சு நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு மாஸ் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சர்க்கரை பாகில் நம்ம வேக வைக்கணும். எண்ணெயில் இல்லைங்க, சர்க்கரை பாகில் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை பாகில் அதை ஊற வைக்கணும். ஊற வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சுவையான ரசகுல்லா நம்மளுக்கு கிடைக்கும்.
1: ரெடி.
0: இதே ரசகுல்லாவை நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குவோம். குறைவான செலவில் கம்மியான நேரத்தில் உங்களோட குழந்தைங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சுகாதாரமான முறையில் நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு தயாரித்து கொடுக்கலாம். அதே மாதிரி ரசமலாய் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிய ஒரு விஷயம். இதே மாதிரி பாலை காய வச்சு திரிய வச்சு சன்னா தயார் பண்ணிக்கிறீங்க. ரசகுல்லாவுக்கு ஒரு குலாப் ஜாமுன் குருட்டுற மாதிரி ரவுண்டாக உருட்டுவோம். ரசமலாய்க்கு கொஞ்சம் தட்டையாக, உள்ளங்கையில் ஒரு வடை பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் சுகர் சிரப்பில் சர்க்கரைப்பாகில் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க், நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்ச பாலில் இந்த வேக வச்ச பொருளை எடுத்து நீங்கள் அந்த டிஸ்க் மாதிரி சொன்னீங்க தட்டையான இது, அதை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையான சுவையான ரசமலாய் உங்களுக்கு ரெடி. இந்த ரசமலாயை நீங்கள் சில்லா சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் நீங்கள் கடையில் வாங்கினீங்க கிட்டத்தட்ட 50 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் 70 ரூபா செலவுலேயே உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ரசமலாய் பண்ணிட முடியும்.
1: சரிம்மா. ஏமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்போ நீங்கள் அந்த இனிப்பு நீரில் தான் அதை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வெப்பம் அதிகமாக கொடுத்துட்டா அது மாதிரி தான் இருமேம்மா?
0: இப்போ நீங்கள் அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் நீர்த்து இருக்கணுங்க ஐயா. சுகர் சிரப்பு கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு அந்த அளவு குறையாமல் நீங்கள் தண்ணி அதை கொதிக்க வைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி சுண்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேக்குறீங்க இல்லையா, அப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை கொஞ்சம்
1: பை
0: பிராக்டிஸ் நீங்க அதை கத்துக்கலாம். மதிப்பு கூட்டுதல் வந்து ஒரு கலை, நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இல்லத்தரசிகள் வந்து இதை ஒரு பிசினஸா பண்ணணும்னு நினைக்காம உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், உங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு
1: பொருளை செஞ்சு
0: ஹெல்தியான ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை தாராளமா நீங்க கத்துக்கலாம்.
1: அப்படியே விற்பனையே ஆரம்பிச்சுக்கலாம்,
0: விற்பனையே ஆரம்பிச்சுக்கலாம். ஒண்ணுமே இல்ல, உங்க குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல 2 போட்டு கொடுங்க, அடுத்த முறை நீங்க ஒரு பெரிய பிராண்ட்ல ஒரு கடை ஆரம்பிச்சிருவீங்க.
1: இது கூட நல்ல ஐடியா. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி ஐயா.

குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை தயார் செய்யும் போதுதான் நம்மளால அதிக லாபத்தை ஈட்ட முடியும். முக்கியமா நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த மாதிரியான பொருட்களுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சு குறைந்த முதலீட்டுல ஆரம்பிச்சு பிறகு சந்தைப்படுத்துதல மேம்படுத்தி கொண்டா நிச்சயமா மதிப்பு கூட்டிய பொருட்கள்ல நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவங்க.

0: 01 502, மற்றொரு எண் 7603195461 ஆகிய அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் முதன்மையர் தெரிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715. மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நெல் வைக்கோல் காளான் வளர்ப்பு பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. குறைந்த முதலீட்டில் காளான் உற்பத்தி தொழிலை தொடங்க விரும்புவோருக்காக இப்பயிற்சியில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம், விதைப்பு, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து நடைமுறை விளக்கங்களுடன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் விவசாயிகள், தொழில் முனைவோர், உணவு வணிக நிறுவனங்கள், சுய உதவிக் குழுக்கள், தொடக்க நிறுவனங்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். தொடர்புக்கு 6 3 8 0 7

0: கேட்கும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து என்றும் பசுமையான 80-90களின் இடைக்கால பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க 043-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பை நோடு 246-102-1 240-102-1 நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாக்க முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை விடுவித்தார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது. இத்தேர்வு வெளிப்படைத்தன்மையுடனும் சுமூகமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக 2,00,000 மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 551 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2,00,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் 31 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக்கா அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹுண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நாற்காலிகள், தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான டெண்டர் முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என கூறினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வேளாண்மை, வருவாய் வழங்கல், பால்வளம் உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கு இணையதளம் மூலமாக தீர்வு அளிக்கப்படும் என்றும் அதில் ஏற்கப்படும் கோரிக்கைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவிலில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவின் தரத்தை கேட்டறிந்தார். கோவிலின் சுற்றுப்புறம் மற்றும் 22 தீர்த்த குளங்களை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தி துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் அனைவருக்கு வீடு வழங்கும் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், தேசிய வேளாண்மை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக விளைச்சல் தரும் விவசாயிக்கு தமிழக அரசு வேளாண் துறை சார்பில் 5,00,000 ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் நாராயணசாமி விருதும் வழங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. The USA have made it 2 wins out of 2 and have clinched their spot in the knockout stages of the competition with a dominant 2-0 win against Australia. It's the first time they've won back-to-back games in the tournament since 1930. Boss Maurizio Pochettino says it was a special evening in Seattle.
3: Today, even if I am not American, after the game I was emotional because I think what the offer was amazing. The fans were amazing. The warm reception and the way they celebrate the victory, they make it feel very emotional.
2: Turkey, however, are out. That's despite registering 62 shots across their first two matches without scoring. They were beaten 1-0 by Paraguay. Miguel Almirón became the first player to be shown a red card for covering his mouth while speaking to an opponent. Haiti, though, became the first team to be eliminated from the tournament. That's after they lost 3-0 to Brazil in Philadelphia. Scotland know for the draw against Carlo Ancelotti's side on Wednesday will all but seal their spot in the last 32. That's despite a 1-0 defeats against Morocco. Kevin Gallagher, who played for Scotland at the 1998 World Cup, says for their giving teams too much respect.
4: Steve's just got to get the guys to believe in themselves, you know, and I think that's the humbleness of the Scottish lads. Like, you know, they were always the underdog, and sometimes I think we've got to believe that we're actually better than what we are.
2: Well, there's another 4 games on Saturday, starting off with Netherlands against Sweden in Houston. Elsewhere, Tunisia play Japan, Germany face Ivory Coast, and both Ecuador and Curaçao will be hunting their first wins of the competition when they face each other in Kansas City. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.

என்னதான் நமக்கு பிடிச்ச பாடல்களோட லிஸ்ட் போதும் போதும், பெருசா போய்கிட்டே இருக்குது. சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா தந்த பொக்கிஷமான பாடல்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும், ஐயா எனக்கு லைன் கிடைச்சிருச்சு, ஆனா நான் இப்ப என்ன பாட்டை கேட்கறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு குழம்புற அளவுக்கு தேடல்கள் நமக்குள்ள நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை கேட்க தயாரா இருக்கீங்களா நேயர்களே? இன்றைய இரவு இசை இனிமையில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 இந்த எண்ணில் வழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணிலும் தொட்டு வரலாம்.

0: மனதோடு மழைக்காலமாய் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். நம்முடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் இழுப்பூரில் இருந்து சைலத்தாய் பேசுகிறேன்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. என்ன பாடல் கொடுக்கலாம் ஐயாவுக்கு?
1: சிவரஞ்சனிலிருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துருங்க.
0: நிச்சயமா பாடல் கொடுத்தலாம். சரிங்களா, நன்றிங்க ஐயா.
1: இணைப்பு ரொம்ப நன்றி. லைன் கொடுத்துருங்க.

0: ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசிச்சோம். இரவு இசை இனிமேல் நம்முடைய இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
1: உப்புரத்துக்குடன் சுப்புலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சுப்புலட்சுமி அம்மா, என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: சின்ன சுட்டி சுட்டி வார கொஞ்சம் சுட்டி கொள்ளடி, அந்த பாட்டு.
0: நம்ம வந்து அந்த மாதிரி பாட்டை போடலாமா? செல்லுங்க, நம்மளே கேலி பண்ற மாதிரி பாட போடலாமா? நம்ம சின்ன கவுண்டர்ல இருந்து ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாமா?
1: நன்றி
0: நன்றி மேடம்.

0: 8:25 நேரில் கேட்டு நெஞ்சிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை. அடுத்ததாக விருப்பப்பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம். திருச்சி திருச்சி மாடல் சுமூலன் சரவணன் பேர்.
0: சொல்லுங்க சரவணன் ஐயாவிற்கு என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: நானாக நான் இல்லை சார், அந்த பாட்டு
0: தூங்காதே தம்பி தூங்காதே இந்த பாடல் விடலாமா? நன்றி நன்றி. அதாவது பாட்டை கேட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்றீங்களா? தூங்காத தம்பி, இப்போதைக்கு தூங்காதான், பாட்டை கேட்டுட்டு தூங்கா. நன்றி நன்றி.
1: நன்றி.

0: 8:30 நேர்கள் கேட்டு நின்றிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இரவு பொழுதை இசையால் இனிமையாக்கும் இது இரவு இசை இனிமை. அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கும் ஒரு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: திருச்சி மாவட்டம் மலசூரோட்டம் கன்னியாகுளம் ரெங்கம்மாள் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கரகாட்டக்காரன்ல இருந்து மாங்கு வீரே போய்
0: பாடல் வழங்கிடலாமா?
1: வழங்கிடலாம் மேடம். நிலையத்தில் அனைவருக்கும் நன்றி மேடம்.
0: நன்றி நன்றிமா.

0: மனதோடு மழைக்காலமா என்றும் பசுமையான 80s 90s பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அடுத்ததா விருப்ப பாடல் திருக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: மணத்தல்லூர்ல இருந்து மருதாம்பாளுங்கிறவங்க பேசுறோம்.
0: இன்னைக்கு ஒரே மணச்சநல்லூர்காரவங்களுக்கா லைன் கிடைக்குதா?
1: அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது குடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வருஷம் 16 படத்துல பழமுதி சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான்.
0: உங்களுக்காகவேவா பாடல் கொடுத்தெல்லாம் இணைப்புல வந்தது. நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: இரவின் அமைதியில் இதய தேவரின் இசையோடு உங்கள் இரவு இசை இனிமை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேர்விருப்ப பாடல்களாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் அடுத்தது அவருப்பு பாலத்திருக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். யார் இங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறக்கம், வயநாட்டில இருந்து கவிதா டெய்லர் பேசுறேன்.
0: கவிதா அப்படின்னு மகிழ்ச்சி தான், அப்படிதானே? என்ன ஒரு பாடல்,
1: சந்தோஷமா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, எல்லாரும் சந்தோஷமா.
1: படபடப்பு வேற இருக்கு.
0: எதுக்கு படபடப்பு? நம்ம என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கோம்? இல்ல இல்ல, நம்ம என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கோம், பாட்டு தானே கேட்க வந்திருக்கோம்.
1: முன்னாடி பேசிருக்கேன், இருந்தாலும் அது ஒரு படபடப்பு இருக்கு.
0: இருந்தாலும் இருக்கு, அந்த படபடப்புலாம் நம்மளுக்கு தேவையில்லை. லைன் கடிச்சிச்சு, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க போறோம், அவ்வளவுதான். சரியா? என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: கேட்டேன்னு சொல்லுவாங்க நல்லா பாட்டு கேட்டவா, நல்லா பேசுனேன், எங்களுக்கும் இந்த நம்பர் குடுமா, நாங்க பேசணும் அப்படின்னு எங்க அண்ணி சொன்னாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் கேட்க வைங்க. சரிங்களா?
1: சரிமா,
0: நன்றிமா. எனக்கு அதுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ.

0: இரவுடமைதிக்கு தாலாட்டாய் வந்த அந்த பாடல். அடுத்தது அவருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், என்ன ஒரே சவுண்டோட
1: வணக்கம்
0: வரீங்க?
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேரி அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எங்களுக்கு ஆத்தாவன் கோயில் படத்துல இருந்து சின்னஞ்சிறு பூவை அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாமா? இணைப்புல இருந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
2: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: இரவின் அமைதிக்கு இனிமை சேர்க்கும் 80-90களின் பாடல்களை நேர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்த விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம் நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். தஞ்சாவூர் மகனமுச்சாவில இருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து தர்மதுரை படத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 6 எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு, நேரம் வந்தாச்சு மாலை தந்தாச்சு, இந்த பாடல் கொடுக்கும்.
0: அந்த பாடல நிஜமா வழங்கி எல்லாம் வினைப்பில் வந்ததுக்கு நன்றி.

கிட்டத்தட்ட இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லலும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாடலை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தமே படாதீங்க. நாளிரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நன்றி நேர்களே.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நேயர்களின் இனவிற்கு நமது அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு தேசிய இசை நிகழ்ச்சியில் விவேக் கார்மகி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் ஞாபகத்தை நிகழ்ச்சி காத்திட்டிருக்கு. நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க வாட்ஸ்அப் வழியாக 938 546 102.1

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனம் திறக்கும் ஜன்னலோரும் மெல்லிசை வந்து நிற்கும், மறந்து போன நாட்களை மீண்டும் வளர செய்யும். இரவின் மடியில் ஈயதோர் இசை பயணம், அன்றும் இன்றும் என்றும் உங்கள் நினைவுகளோடு நிழலாடும் தேனமத கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்க 938-546-1. நேர்களே, இதுல உங்களோட பெயர், உங்களோட ஊர் பெயரோட உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடப்பெற்ற திரைப்படத்தோட பெயரை குரல் பதிவிட்டோ அல்லது டைப் செய்தோ அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக டிவிஎஸ் டோல்கேட், திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து பிரபு அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அவர்கள் திரைப்படத்திலிருந்து.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

வேலையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் அஸ்ஸாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ். இவர் விரும்பி கேட்டுக்கொண்ட பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து.

நேற்று நிழல்களை இன்றும் நெஞ்சில் வரையும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக அடுத்ததா வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் ஏலூர்பட்டி செல்வராணி அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ராணி சம்யுக்தா திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் குளித்தலை ஐயர்மலையிலிருந்து குணசேகரன் அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

காற்றோடு கலந்து வந்த அந்த காலத்தின் கீதங்கள் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் இதயத்தில் பூக்கும் நினைவுகள். ஞாபகம் நிகழ்ச்சி கேட்டு நிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக ஒரு பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னையிலிருந்து சங்கர் அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் மங்கையர் திலகம் திரைப்படத்திலிருந்து.

0: 10:30 நேரில் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது ஞாபகம் வருதே. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: திருச்சி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் தஞ்சாவூர் செண்பகவல்லி நகர் நேர் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சிவகாமியின் செல்வன் படத்தில் இனியவளே என்று பாடி வந்தேன், இனியவள்தான் என்றே ஆகிவிட்டேன். இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: தஞ்சாவூர் நேரவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இதோ.

10:35 நிமிஷத்துக்கு நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் நாமக்கல் கொசவம்பட்டிலிருந்து ரகுராமன் அவர்கள். விருப்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு பாடல் போதும் 1000 நினைவுகள் உயிர் பெற. 10:40 நிமிஷத்துக்கு நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கும்
1: அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை வானொலி நிலையத்தாருக்கு வணக்கம். உறக்கத்தின் விளிம்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் கேட்கும் படம் வெண்ணிற ஆடை. பாடல் அம்மம்மா காட்டில் வந்து ஆடை தொட்டு பாடும் பூவாடை தொட்டு ஓடும் என்ற பாடலை ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: யாபகதே நிகழ்ச்சி கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக விருப்பப்பாளர் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: பண்பலை நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சி வடக்காண்டார் வீதி பூம்புகார் கல்யாணம் தங்கச் சுரங்கம் படத்தில் சந்தன குடத்துக்குள்ளே பந்துகள் புகுந்து வந்து விளையாடுது என்ற இனிய பாடலை இனிய நண்பர் சிந்தாமணி ரங்கராஜ், மலைக்குடிப்பட்டி சண்முகம் மற்றும் பண்பலை நேயர்களுக்காக ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கும். ஞாபகத்தை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடம் தெரிவிச்சிருக்கும் நேயர் லால்குடி, வரதராஜ் நகர், ராஜேந்திரன், கஜலட்சுமி சந்திரா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து.
1: Up above the world so high, like a diamond in the sky.

கிட்டத்தட்ட ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடல் தெரிவித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. நிறைவு பாடலாக திருச்சி போதாவூர் சிவந்தி நகர் ராதிகா மற்றும் திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஐயப்பராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை தேசிய இசை நிகழ்ச்சி விவேக் கார்மகி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நமது பண்பலை நிகழ்ச்சிகளை விவித்து பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம். அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி கோபப்படுத்தி நெருக்கடிக்குள்ளெல்லாம் உள்ளாக்கி சஞ்சலத்தோடு வாழறதை விட சந்தோஷமா வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளை சுத்தி இருக்கவங்களை பொறுத்து இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை எவ்வளவு கோபப்படுத்தி கஷ்டப்படுத்தி டென்ஷன் ஆகினாலும் கூட நாம நம்மளோட நிலையிலிருந்து தவறாம இருக்கிறது அப்படிதான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். பட் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாமளும் அவளும் பெண்தானே அப்படின்ற மாதிரி நாமளும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி மாறிடுறோம். ஸோ நம்முடைய இயல்புலேருந்து நம்ம மாறாம இருக்கிறது நமக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில SBB மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: മനസ്സ് മയങ്ങും,
1: മനസ്സ് മയങ്ങും.
2: பதினோரு மணி ஏழு நிமிடம் ஆக போகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் என் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள், காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதா, கண்ணா என்னாலும் ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா, நள்ளிரவில் நான் கண்விழிக்க உன்னினைவில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண்மனதை நீ ஏன் பறித்தாய், ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலிலே மன்னா உன் தேர் வர ஆடது பூந்தோரணம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாளாட்டும் பூங்காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம், நானும் நீயும் சேர்வதால் யாருக்கென்ன பாதகம், யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம், உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம், கண்ணும் நெஞ்சம் என் வசம் இல்லையே, என்ன செய்வது சொல்லடி முல்லையே, கனவில் மட்டுமே கைகள் சேரலாம் கண்ணா. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:18:33 ஆகுது. நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரங்கராஜன் டி நகர்லிருந்து இணைந்திருக்காரு. அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. முதல் பாடலும் சிந்தனையும் அருமைன்னு சொல்லிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தாளாட்டும் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. தென்றல் காற்றை பாடலும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலிருந்து கலில் அகமது இனிய இரவு வணக்கம், பாடல்கள் அருமை, அதுவே விவத் பாரதியின் பெருமை அப்படின்னு சொல்லி என்றென்றும் முழுமையான தம் தம் தம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களோடும் உங்களுடைய செவிகளுக்கு செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க வரக்கூடிய பாடல்கள் தான் தொடர்ந்து வரப்போகுது. அடுத்த பாடல் உங்களுக்காக பூவடி அவ பொன்னடி அவ தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி.

அவ தேவலோக ராணி. தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ, அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ. ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாறு, என்னைக்கும் வயசு மூவாறு, என் சொல்லும் பலிக்கும் பாரு, இது பூவோ பூந்தேனோ. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி குரல்ல, இளையராஜாவோட இசையில, கங்கை அமரனுடைய வரிகள்ல. சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம், கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:25:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எம் எஸ் முரளியோட இசையில வாலியோட வரிகள்ல மனோவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சித்திரை பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:31. நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்திலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மனதை நிஜமாகவே மயக்கும் கானங்களுக்கு சொந்தக்காரர் இசைஞானி, அதை காற்றில் தவழ விடுவதற்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் இணைந்திருக்காரு நிகழ்ச்சியில. அடுத்ததா தர்மபுரியிலிருந்து முனிராஜ் ஸ்ரீதேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. நல்ல மெலடி பாடல்கள் கேட்கணுமா, அது விவத் பாரதியில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பெருங்களத்தூர்லிருந்து எஸ் ஆர் பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ், தென்றல் காற்று வந்தது அரச்சு சந்தனம் மணக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் விவத் பாரதிக்கு அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருவர், அதாவது ஐயப்பராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாயே உன்புடியில், மானா மதுரையில மல்லிகை பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே, கை தேர்ந்த மச்சானே, தாமரையும் பூத்துருச்சு தக்காளி பழுத்துருச்சு, தங்கமே உன் மனசு இன்னும் பழுக்கலையே, இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளிக்கொள்ளு. நிகழ்ச்சி தரும் பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில உங்களுக்காக வர இருக்கிறது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியா நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளவு சுலபமா நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் 11:39. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொர்க்கம் விண்ணிலே திறக்க நாயகன் ஒருவன் நாயகி ஒருத்தி, தென்மழை பொழிய பூவுடல் நினைய காமனின் சபையில் காதலன் சுவையில் பாடிடும் கவிதை சுகம்தான். சங்கீத சுரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா கேட்கலாம் வாங்க. அழகன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான், நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான், நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீர் இல்லாமல் வாடும் இந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாளிது திருநாளிது, இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர்குடி, நான் பாடும் பாட்டு தலையாட்டு

பாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விடுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டம் ஆடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மாவோட குரல்ல கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 11:50. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. எனக்கு ஒண்ணுனா அவரதே இல்லை. நடுவுல கொஞ்சம் தேனே மானே பொன்மானே இதையெல்லாம் போட்டுக்குங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே? என்ன காயம் ஆனபொழுதும் எந்தன் மீனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மீனி தாங்காது சிந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கு எங்கு அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் பொழுது வந்த அழுகை கூட நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலியே. கேட்கலாம் வாங்க. குணா படத்திற்காக பாடல் நமக்காக பாட வராங்க கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நேரம் 11:56 ஆக போகுது. நிகழ்ச்சியில அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இணைந்திருக்கிறாங்க. பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கிறாரு. இளையராஜாவோட இசையில் ஒழித்த பாடல்களை இரவு நேரத்தில் கேட்பதற்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு புரட்சிவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அழகான இரவு, ஆனந்தமான பாடல், அற்புதமான குரல், ஆழ்ந்த உறக்கம், கேட்டு கிரங்கடிக்கும் சுவையான நிகழ்ச்சி மனசு மயங்கியது. நள்ளிரவு வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி தாம்பரத்திலிருந்து வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. மணிகண்டன், பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ரணியல் இருந்து அனுப்பியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களும் இனிமை, அனைவருக்கும் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சோ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை செவி வழியா கேட்டு உங்களுடைய மனமும் அகமும் புறமும் ரெண்டுமே சேர்ந்து இந்த பாடல்களுக்குள்ள லயிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் காற்றின் மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடிய பாடல் வாலினுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில இதயம் படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேர்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: linda. நான் ஒன்று சொல்லவா, லவ் வேணும். எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா
1: சலே
0: பாத்திரம். நீ சொல்லுற நாக்கிட்ட, அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேரம் 4:20. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாசருடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் திரிபுர சுந்தரி என தொடங்கும் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:05. நிகழ்ச்சி நடத்த பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். விநாயகா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதாய கமாஸ் ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கண்டச்சாப்பு தாளம்.

இனி அமிர்த வர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

செய்தார்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 5:09. தொடர்வது சுனந்தா மற்றும் சுனலதாவோட குரல்ல தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:23. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவனந்தபுரம் சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.